0: to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: Jo kaise mulaya tumne? Rolex. Rolex.
3: Sir! Just sir!
4: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா?

0: Are you feeling comfortable?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சி விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
4: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: நினைக்கிறேன் போட்டு

டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. Brought you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
3: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. மற்றும் city seasons hotel burj man dubai ல august 8th and 9th 10 am to 7 pm dak developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: 9.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: Star of the month. Star of the month.
2: Hello everybody, this is DSP.
3: ஃப்ரீயாவோட மாமே வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயாவோட மாமே.

0: அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ்ஃபம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஷ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மறந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். இயல்பாகவே மனிதர்களுக்கு ஒரு சுபாவம் உண்டு, அது மற்றவர்கள் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் நமக்கு நன்றாக தெரிவதைப் போல நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் நமக்கு தெள்ள தெளிவாக புரிவதில்லை. குறிப்பாக தவறுகள், மற்றவரினுடைய தவறுகளை சட்டென்று கண்டுகொண்டு அவர்களை அதற்காக நாம் குற்றம் சொல்கிறோம். அதே அளவிற்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை உடனடியாக கண்டுணர்ந்து அதை நாம் சரி செய்து கொள்ள முயற்சிக்கிறோமா என்று பார்த்தால் ஒப்பீட்டளவிலே அது மிகவும் குறைவுதான். எதனாலே இது நிகழ்கிறது என்று கேட்கும்போது தத்துவவாதிகள் சொல்கிறார்கள், மற்றவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொலைவு, அதாவது அவர்கள் செய்வதை நாம் தள்ளி நின்று பார்க்கிறோம், ஆகவே அது நமக்கு தெளிவாக புலப்படுகிறது. அதுபோல நம்மை விட்டு தள்ளி நின்று நாம் நம்மை கவனிக்க வேண்டும், அப்போதுதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறை நிறைகள் நமக்கு தெளிவாக புலப்படும். அப்படி பல நேரங்களில் நாம் கவனிப்பதில்லை. எப்படி மற்றவர்களை அவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள் என்று உற்று நோக்கி பார்க்கிறோமோ, அதுபோல நாம் என்ன செய்கிறோம் என்பதையும் சற்று தள்ளி நின்று நாம் கவனிக்க வேண்டும். சொல்லப்போனால் நம்மையும் மற்றவர்களையும் கவனிப்பதிலே ஒரு சின்ன திருத்தத்தை நாம் கொண்டு வர வேண்டியது அவசியம். நம்மை நாம் கவனிக்கும் போது நாம் என்ன தவறு செய்கிறோம் என்று மற்றவர்களை கவனிப்பதைப் போல கவனமாக கவனிக்க வேண்டும். ஆனால் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன நல்லது செய்கிறார்கள் என்ற நோக்கத்திலே நம்முடைய பார்வை அமைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நம்மை நாம் திருத்திக் கொள்ள முடியும், மற்றவர்களை மனமு வந்து பாராட்ட முடியும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், மற்றவர்களிடத்திலே தவறை மட்டுமே கண்டுணர்கிறோம், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய தவறுகளை கண்டுகொள்ளாமல் ஒரு சில நன்மைகள் செய்தாலும் அதை ஊதி பெரிதாக்கி நம்மை நாமே பாராட்டி கொள்ளுகிறோம். நம்மை போல மற்றவர்களையும் நாம் போற்ற வேண்டும், மற்றவர்களைப் போல நம்மை நாம் விமர்சிக்க வேண்டும். இந்த இரண்டையும் மிகச்சரியாக யார் ஒருவர் செய்கிறாரோ கண்டிப்பாக வாழ்க்கையிலே அவர் பெரும் நன்மைகளை பெறுவார் என்பதிலே சந்தேகமில்லை. அதை நாம் இன்றே செய்ய துவங்கினால் இன்றிலிருந்தே நம்முடைய வாழ்க்கை நலமடையும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.
1: இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும்

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
2: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. வாழ்க்கையிலே குறிப்பிடத்தகுந்த ஒரு வெற்றியை நம்மால் இதுவரை சாதிக்க முடியவில்லை, ஏன் என்ற கேள்வி வரும் பொழுது நம்மிலே பலர் சொல்லக்கூடிய காரணம், அப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான முயற்சிகளிலே என்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு தேவைப்படுகின்ற நேரம் எனக்கு கிடைக்கவில்லை, நேரம் போதவில்லை என்கிறோம். உண்மையில் அது நியாயமான காரணமா? அது நியாயம் என்று நம்முடைய மனதிலே படுகிறது. காலையில் எழுந்து இவ்வளவு வேலைகள் செய்து அவ்வளவு செய்து இவ்வளவு செய்து, அதற்கு நடுவிலே என்னால் ஒரு புத்தகம் படிக்க முடியவில்லை, அதற்கு நடுவிலே என்னால் உடற்பயிற்சி செய்ய முடியவில்லை, அதற்கு நடுவிலே என்னால் புதிய புதிய முயற்சிகளிலே ஈடுபட முடியவில்லை, வாழ்க்கையின் சூழல் என்னை ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறது, எனக்கு நேரம் போதவில்லை என்கிறோம். சொல்லும் பொழுது இது நியாயமான பதில் தானே என்று நமக்கே தோன்றுகிறது இல்லையா? ஆனால் யோசித்து பாருங்கள், ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள், ஒரு ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர்கள், ஒரு சர் சி வி ராமன் அவர்கள், ஒரு ஜி டி நாயுடு அவர்கள், ஒரு நியூட்டன் அவர்கள், ஒரு ஹெலன் கெல்லர் அவர்கள், எல்லோரும் நம்மை போன்ற மனிதர்கள் தானே. அவர்களுக்கும் நமக்கு வழங்கப்பட்டதை போல ஒரு நாளுக்கு 24 மணி நேரங்கள் தானே. ஆனால் தங்கள் வாழ்க்கையையும் பார்த்து கொண்டு, ஏதோ ஒரு தேடலிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு, அதற்காக கடுமையாக முயற்சி செய்து உலகமே பயன்பெறும்படியான பல சாதனைகளை அவர்களும் செய்திருக்கிறார்கள் தானே. கண்டுபிடிப்பாளர்கள் என்றில்லை, பெரும் பெரும் கலைஞர்கள், காலத்திற்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஓவியங்களை, சிற்பங்களை வடித்திருக்கிறார்கள். மைக்கேல் ஏஞ்சலோ அவர்களைப் போல, லியானார்டோ டாவின்சி அவர்களைப் போல, பெரும் உலக தலைவர்கள் மாபெரும் சமூக புரட்சிகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள். பெரும் மகான்கள், தத்துவ ஞானிகள் அற்புதமான வாழ்வியல் வழிகாட்டுதல்களை நமக்காக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமக்கு இருப்பதைப் போல அதே 24 மணி நேரம் கொண்ட நாட்கள் தான் வாழ்க்கையிலே அமைந்திருக்கின்றன. ஆனால் அவர்கள் மட்டும் எப்படி இது போன்ற நல்ல செயல்களிலே, ஆக்கப்பூர்வமான செயல்களிலே ஈடுபடுவதற்கான நேரத்தை கண்டறிகிறார்கள்? இந்த கேள்வியை நம்மை நாமே கேட்டுக்கொள்ளும் பொழுதுதான், அவர்களால் முடிகிறது என்றால் நம்மாலும் முடியும் தானே என்கின்ற ஒரு தெளிவு நமக்கு பிறக்கும். செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும், வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு அனாவசியமான செயல்கள் நம் வாழ்க்கையிலே தவிர்க்கப்படுமேயானால், அதற்காக விரயமாகின்ற நேரத்தை நாம் நல்ல விஷயங்களுக்காக, நமக்கு ஆக்கப்பூர்வமான நன்மை தருகின்ற விஷயங்களுக்காக நிச்சயம் நம்மாலே செய்ய முடியும். அப்படி செய்ய வேண்டும் என்று முதலிலே தீர்மானிக்க வேண்டும். தேவையற்ற எண்ணங்கள், செயல்கள் இவற்றையெல்லாம் நம் வாழ்க்கையை விட்டு வெளியேற்ற வேண்டும். நல்ல செயல்களை செய்வதிலே மிக உறுதியாக இருக்க வேண்டும். இந்த மாற்றங்கள் எல்லாம் நமக்குள்ளே நிகழுமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் நன்மை தருகின்ற பெரும் மாற்றங்களை கண்டிப்பாக சந்திக்கும். அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றங்களை வழங்கும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: செழித்தையும் தமிழி ஒளி.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக வரலாற்றினுடைய கடந்த காலங்கள்ல ஒவ்வொரு தேதியிலையும் என்னென்ன மாதிரியான சிறப்புமிக்க துவக்கங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன அப்படிங்கறத அந்தந்த தேதியினுடைய காலை பொழுதுலயே நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி, இதே தினத்துல 1606ஆம் ஆண்டு உலக புகழ்மிக்க நாடக ஆசிரியரான ஷேக்ஸ்பியர் அவர்களினுடைய மேக்பெத் அப்படின்னு ஒரு புகழ்மிக்க நாடகம், லண்டனிலே அரசர் முதலாம் ஜேம்ஸ் அவர்கள் முன்னிலையிலே ஹாம்டன் கோர்ட் பேலஸ் அப்படிங்கிற அரண்மனையில அரங்கேற்றப்பட்ட தினம் இன்றைய தினம். வாழ்க்கையில் எல்லாம் தன்னிடத்தில் இருந்தாலும் கூட இருப்பதை வைத்து திருப்தி அடையாமல் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று பேராசைப்படுவதனாலே ஒரு மனிதனுக்கு நிகழக்கூடிய துயரங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப உருக்கமாக எடுத்துரைத்த ஒரு கதை இது. உலகமெங்கும் இன்றைக்கும் புகழப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காவியமாக விளங்குகின்ற மேக்பெத் நாடகம் முதன் முதலாக மேடையேறிய தினம் இன்றைய தினம். அதே போல 1896ஆம் ஆண்டு நியூஜெர்சியை சேர்ந்த இரண்டு மீனவர்கள், ஒருத்தர் பேரு ஜார்ஜ் ஹார்போ, இன்னொருத்தர் பேரு பிராங்க் சாமியூல்சன். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இருந்து புறப்பட்டு அட்லாண்டிக் கடலை கடந்து ஐரோப்பாவை வந்தடைகிறார்கள் இந்த தினத்துல. அதுவும் ஒரு சாதாரணமான படகை வைத்துக் கொண்டு. போலீஸ் கெசட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டு வந்த ரிச்சர்ட் ஃபாக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர், 10,000 அமெரிக்க டாலர்கள் நான் பரிசாக தருகிறேன், யார் ஒருவர் ஒரு சாதாரண படகை வைத்துக் கொண்டு அட்லாண்டிக் கடலை கடந்து ஐரோப்பாவை அடைகிறார்களோ அவர்களுக்கு அந்த பரிசு நிச்சயம் உண்டு அப்படின்னு அறிவிக்கிறார். நிஜமாகவே அசாத்தியமான ஒரு முயற்சி அது. மிக பிரம்மாண்டமான கடலை ஒரு சாதாரண படகை வைத்துக் கொண்டு கடப்பது என்பது. ஆனாலும் நாங்கள் அதை செய்கிறோம் என்று இந்த இரண்டு இளைஞர்களும், ஒருத்தருக்கு 30 வயசு, இன்னொருத்தருக்கு 26 வயசு, இவர்கள் இருவரும் நாங்கள் அதை சாதித்து காட்டுகிறோம் என்கிற இளமை வேகத்தோடு அந்த செயலிலே இறங்கி அதை செய்தும் காட்டினார்கள். ஜூன் மாதம் 6ஆம் தேதி அன்று பயணத்தை துவங்கி ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்று அதை நிறைவு செய்கிறார்கள். இந்த காலகட்டத்திற்குள்ளே அந்த கடல் பரப்பை கடந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு சாதனை கிட்டத்தட்ட 114 வருஷம் இவங்க கிட்ட இருந்துதான். அந்த வகையில் அப்படி ஒரு சாதனை முதன் முதலாக படைக்கப்பட்ட தினம் இன்றைய தினம். இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு இவங்க தான் உதாரணம். அதே போல 1944ஆம் ஆண்டு IBM நிறுவனம் முதன் முதலாக ப்ரோக்ராம் கண்ட்ரோல்டு கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு கருவியை கண்டறிகிறது. கணிப்பான் தான், எண்களை, மிகப்பெரிய எண்களை கணிப்புக்கு உட்படுத்தி அதற்கான விடைகளை கொடுக்கக்கூடியது. 2ஆம் உலகப்போர் சமயத்தில் கப்பற்படையில் இது மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதாக அமைந்தது. இதனுடைய பயன்பாட்டை பார்த்த பிறகு அத்தனை விதமான இராணுவ பிரிவுகளிலேயும் இந்த கணிப்பானுடைய பயன்பாட்டை கொண்டு வந்தார்கள். அப்படி ஒரு மென்பொருளை எழுதி அதற்கு ஏற்றபடி கணிக்கின்ற ஒரு கருவி. இன்னைக்கு உலகம் முழுக்க மென்பொருளினுடைய ஆதிக்கம் இருக்கிறது எல்லா துறைகளிலேயும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கருவியானது முதன் முதலாக இயங்க துவங்கிய தினம் இன்றைய தினம் தான். 1948ல் அமெரிக்காவைச் சேர்ந்த ஆலிஸ் கோச்மேன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி லண்டன்ல நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகள்ல உயரம் தாண்டுதல் போட்டியில தங்கப்பதக்கம் ஜெயிக்கிறாங்க. அந்த வகையில ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் கருப்பின பெண் அப்படிங்கிற பெருமை இவர்களுக்கு கிடைக்கிறது. இப்படி பல சிறப்புமிக்க வெற்றிகள் இந்த தினத்திலே பதிவாகி இருக்கின்றன, பல சிறப்புமிக்க துவக்கங்கள் இந்த தினத்திலே பதிவாகி இருக்கின்றன. அதே போல நம் வாழ்க்கையிலும் கூட இந்த தினம் அற்புதமான பல ஆரம்பங்களை வழங்கக்கூடியதாக அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல், இது புத்தம் புது காலை.

பாதையை வெள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பதையை வெள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்ப்பு

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour.
2: Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. வாழ்க்கையிலே சில நேரங்களில் நாம் கடினமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், ஆனால் அதை பலரும் செய்வதில்லை. எதற்கு? தேவையில்லாமல் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டும். அதை நோக்கி நாம் செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வழக்கத்திற்கு மாறாக சவால்கள் நிறைந்ததாக மாறிவிடுமே. எதற்காக அப்படி சிரமப்பட வேண்டும், மெனக்கெட வேண்டும்? ஏதோ வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது, அப்படியே அதன் போக்கில் போய்விடலாமே என்றுதான் அநேகம் பேர் நினைக்கிறோம். வாழ்க்கையில் சாலையிலே பயணப்படுவது சௌகரியமாக இருக்கிறது, அதையே எப்போதும் தொடர்ந்து விடுவோம் என்றால் மலையின் உச்சி தருகின்ற அந்த பேரானந்தத்தை, அதை நாம் அடைந்து விட்டோம் என்கின்ற அந்த சாதனை உணர்வை எப்போது நாம் அடைவது, அனுபவிப்பது? ஆனால் சாலையிலே பயணிப்பதை போல சௌகரியமானது அல்ல மலையின் உச்சியை அடைய விரும்புகின்ற அந்த முயற்சி. பொங்கி பெருகி வருகின்ற கடல் அலையின் வேகத்திலே சாகச பயணம் மேற்கொள்ளுகின்ற அந்த அனுபவம் நிச்சயம் ஒரு சாலையிலே பயணிப்பதை போல சௌகரியமானதாக இருக்காது. ஆனால் சௌகரியம் என்கின்ற அந்த நிலையிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ளாவிட்டால், சவாலான முயற்சிகளை நாம் வாழ்க்கையிலே மேற்கொள்ளாவிட்டால், கடினமான முடிவுகளை சில நேரம் மன உறுதியோடு எடுக்காவிட்டால், வாழ்க்கை என்பது ஒரு நிலையிலே கடினமானதாக மாறிவிடும். அப்போது அதை எதிர்கொள்ளுகின்ற மனோதிடம், துணிச்சல் நம்மிடத்திலே இல்லாமல் போகக்கூடும். அதாவது புறவழிச்சாலைகளைப் போல வாழ்க்கையின் போக்கு ஒரே மாதிரியானதாக இருக்காது. திடீரென்றது மலை உச்சியை நோக்கி உயரலாம், அல்லது ஒரு பள்ளத்தாக்கியை நோக்கி தாழ்ந்து போகலாம். அப்போது அந்த நிலையையும் நாம் சமாளித்து பயணத்தை தொடர வேண்டும் என்றால் கடினமான முடிவுகளை எடுப்பது, சவாலான முயற்சிகளிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது, இவற்றையெல்லாம் அவ்வப்போது ஆர்வத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேற்கொள்ள வேண்டும். சௌகரியமாகவே இருந்துவிட வேண்டும் என்று நினைப்பதும், வாழ்க்கை நமக்கு அப்படியேதான் எப்போதும் இருக்கும் என்று நினைப்பதும் நிச்சயம் நமக்கு நாமே செய்து கொள்ளுகின்ற நன்மை இல்லை. இப்படியே இருந்துவிட்டு போவோம் என்று எப்போதும் நினைக்காதீர்கள். எப்படிப்பட்ட சவாலை வாழ்க்கை நம் முன்னால் வைத்தாலும் அதை வென்று காட்டுகின்ற வல்லமையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே நாம் முனைப்பு காட்டினால்தான் வாழ்க்கை என்பது சுவாரஸ்யமானதாக இருக்கும், நாம் வாழுகின்ற விதம் எல்லோரும் போற்றுகின்ற முன்னுதாரணமாகவும் அமையும். இதை மனதிலே கொண்டு செயலிலே வெளிப்படுத்துகின்ற நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

ஹலோ, குட் மார்னிங், குட் மார்னிங், அ வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:08 ஆகுது. மெரிசல் மார்னிங் காகதான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஹாப்பி ஃப்ரைடே காய்ஸ். ஆமாம், வீக்கெண்ட் வந்தாச்சு. வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சாதாரண வெள்ளிக்கிழமை இல்லை, ஆடி வெள்ளி. ஆடி மாதம் வந்தாலும் வந்தது இந்த ஆடி வெள்ளி வைப்ஸ் அப்படின்னு நம்ம பரிதாபங்கள் கோபி சுதாகர் அவங்களுடைய அந்த அந்த ரீல் வந்து வந்து வந்து எப்பப்பா இத்தனை தடவை பார்த்தாலும் வந்து செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, விச் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. இல்லை பாருங்களேன், நம்ம தான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது நம்ம இருக்கிற ஊரில் எப்படியோ வந்து தெருக்கு ஒரு சின்ன கோயிலாவது இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஆடி மாதத்தில் வந்து காலங்காத்தாலேயே பாட்டெல்லாம் போட்டுட்டு நம்ம அம்மா, அப்புறம் வந்து பக்கத்து வீட்டு ஆண்டி, எதிர்த்த வீட்டு ஆண்டி, அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டி, எல்லாருமா சேர்ந்து போய் வைப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை சொன்ன மாதிரி தான் ரொம்ப நொஸ்டால்ஜிக்காக இருந்தது அது பார்க்கறதுக்கு. ஆனால் இப்போல்லாம் எங்கே எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனிவே, அப்பப்போ இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது, வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது தான் இல்லை அப்படி இருந்தது வாழ்க்கை நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிட்டர் ஸ்வீட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு பிட்டர் ஸ்வீட் ஃபீலிங் வந்துட்டு அதுக்கப்புறம் அதை தட்டி விட்டுட்டு அடுத்து என்ன வேலை, ஓகே அண்ணன் ஃபோன் வருதா, யாருக்காவது வந்து போய் மீட்டிங் போய் அட்டன் பண்ணணுமா, அடுத்த வேலையை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். இல்லை ஸோ அப்படி ஃபாஸ்ட்டாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கை. நத்திங் மச் டு கம்ப்ளைன். இல்லை கம்ப்ளைன்லாம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. கோவிட் எல்லாத்தையும் தாண்டி, அடுத்தடுத்த யூனோ டென்ஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நம்ம வந்து இப்படி சுவாசிச்சுட்டு உயிரோடு இருக்கோம். இப்படி அழகாக வந்து கண்ணு முன்னாடி சூரியன் அடிச்சுட்டு இருக்காரு, சன்ரைஸை பார்க்குறோம், சன்செட்டை பார்க்குறோம், நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படின்னாலே டெஃபினெட்லி வீர் ஆல் பிளெஸ்ட். அதனால் அப்படி இருக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம பாட்டுக்கு கவுண்ட் பண்ணிட்டு முன்னோக்கி போயிட்டே இருக்க வேண்டியது தான். வந்தாச்சு வீக்கெண்டும், ஜாலி தான். எனவே எல்லா வெள்ளிக்கிழமையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிற மாதிரி தான், சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பினீங்கன்னா வீக்கெண்டில் ஒரு துளி கூட வீணாகாமல் நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சரியா? ஸோ ஆஸ் ஆல்வேஸ் இப்போலேருந்து ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் மெரிசல் மார்னிங்கில் நான் பேசிகிட்டு இருக்க போகிறேன். நிறைய பாட்டெலாம் இருக்குது, பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு எடுத்ததா ஆரோமலை படத்துலேருந்து எப்படி வந்தாயோங்கிற அந்த பாட்டும், மாஸ்டர் படத்துலேருந்து அந்த கண்ணை பார்த்தாக்கா பாட்டும் உங்களுக்காக நான் அடுத்தடுத்து ப்ளே பண்ண போகிறேன். சரியா? அண்ட் எங்கேருந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க நான் பேசுகிறத, இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஆர்ஜே கீர்த்தனா, KIRTHANA, இதுதான் வந்து என்ன ஸ்பெல்லிங். இன்பாக்ஸ் பண்ணுங்கள். எங்கேருந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, வீக்கெண்ட் வந்தாச்சா, என்ன பிளான் வச்சுருக்கீங்க வீக்கெண்டுக்கு, எனிதிங் இன்ட்ரெஸ்டிங் இஸ் ஹேப்பனிங், எல்லாத்தையும் எனக்கு நீங்கள் அனுப்புவீங்களாம் இன்ஸ்டாகிராம் வழியாக. சரியா, ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட். Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?
1: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
2: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
3: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்பு அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல ஃபேக்டரி தரந்துட்டே போறாரு.
2: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
4: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
5: இன்னிலிருந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதியா தூங்க கூட முடியாது.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
8: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: சென்னையோட ஃபாஸ்ட் growing location இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷன்,
10: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மென்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
9: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒன்று பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
2: எஸ், சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
11: There is no place like home. There's no home like that.
12: For registrations, call 056-357-9474.
13: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
14: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
15: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
16: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
17: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: Brought to you by
17: Plots Nale PropShell Dane. For details, call 056-415-4242.
2: This hour of Mercel Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.

0: brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: துபாயோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஒரு வண்டர்ஃபுல்லான இனிஷியேட்டிவ் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது ஆர்டிஓட பஸ் ஆன் டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ். ஸோ இந்த பஸ் ஆன் டிமாண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்மார்ட் ஆப் பேஸ்ட் ரைட் பூலிங் சர்வீஸ் நம்ம துபாயில் இருக்கக்கூடிய சில நெய்பர்ஹுட்ஸில் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களை வந்து டப்புன்னு ஒரு இடத்துக்கு லைக் பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வந்து ட்ராப் பண்ணணுங்கிற மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா, ஒரு ஒரு பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஹுட்ஸில் ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய இடங்கள்ல அந்த ஏரியாவில் அவங்க எங்கெல்லாம் வந்து கவர் பண்ணுவாங்களோ அங்கெல்லாம் அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உங்களை ட்ராப் பண்ணணும்னா அதுக்கு வந்து இந்த பஸ் ஆன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா. அது அறிமுகப்படுத்தின உடனேலேருந்தே நம்ம பார்த்தோன்னா மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு இந்த படிக்கல சர்வீஸ்க்கு. அதை தொடர்ந்து இப்போது ஒரு ஒரு நெய்பர்ஹுட்டாக இந்த பஸ் ஆன் டிமாண்ட் சர்வீஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் இப்போ நம்ம பார்த்தோன்னா நேற்றுக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியின்படி நம்ம துபாயோட பஸ் ஆன் டிமாண்ட் சர்வீஸ் வந்து அல் சத்வா, அல் கூஸ், மிர்டிஃப் ஏரியாஸுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 20 ஏரியாஸ் இன் துபாயில் ஆர்டிஓட இந்த பஸ் ஆன் டிமாண்ட் சர்வீசஸ் வந்து கவர் பண்ணுது. நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு குட்டி இந்த டொயோட்டா இந்த ஹயர்ஸாக அந்த ஒரு வண்டி ஒன்று இருக்குமே, ஒரு பிக்கப் வண்டி யா, அந்த வண்டியில் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓட பஸ் ஆன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பேன்ஷன் மூலமாக நிறைய மக்கள் வந்து பயன்பெறுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஃப்ளெக்சிபிள் அண்ட் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து பிட்வீன் ரெசிடென்ஷியல் நெய்பர்ஹுட்ஸ் அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஃபீடர் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும், பட் அதை விட இது ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். குட்டியாக இருக்கிறதுனால ஒரு செட் நம்பர் ஆஃப் பீப்பிளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அண்ட் இதுக்கு டிமாண்டுன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2026 மட்டுமே கிட்டத்தட்ட 500,000 பேசஞ்சர்ஸ் இந்த பஸ் ஆன் டிமாண்ட் சர்வீஸை வந்து பயன்படுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 527,000 ரைடர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து 25% இன்க்ரீஸ் கம்பேர்ட் டு த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2025 அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஜூன் மாதம் தான் கிட்டத்தட்ட 100,000 மேல பேசஞ்சர்ஸ் இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நம்ம ஆர்டிஏ. சரி, இப்போ வந்து ஆர்டிஓட இந்த பஸ் ஆன் டிமாண்ட் சர்வீஸ் வந்து எப்படி நம்ம புக் பண்ணுறது, எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஆப் இருக்குது, துபாய் பஸ் ஆன் டிமாண்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எங்கேருந்து பிக்கப் பண்ணணும், எங்கே ட்ராப் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம என்டர் பண்ணிவிட்டு ஜேர்னியவும் புக் நம்ம ஜேர்னியை வந்து புக் பண்ணிடலாம் த்ரூ தி ஆப். அண்ட் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லை நால் கார்டை பயன்படுத்தியும் நம்ம வந்து பே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கரண்ட்லி வந்து எந்தெந்த ஏரியாஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பர்ஷா, அல்நாதா, துபாய் சிலிக்கி நோயசஸ், அகடமிக் சிட்டி, ரிக்கா, போர்ட் சாயித், பிஸ்னஸ் பே, டவுன் டவுன் துபாய், ஊத் மேத்தா, கராமா, அப்புறம் வந்து பர்ஷா ஹைட்ஸ், மன்கூல், துபாய் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சென்டர், வர்கா, அப்புறம் வந்து டிஐபி, ஜேவிசி, கிசேஸ்ன்னு சொல்லிட்டு இத்தனை இடங்களில் இருக்கு. இப்போது ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய சத்வா, அல்கூஸ், மிர்திஃப்னு வச்சு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 20 நெய்பர்ஹுட்ஸ் இன் துபாயில் துபாயோட பஸ் ஆன் டிமாண்ட் சர்வீசஸ் அவைலபிளாக இருக்கு.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட prime spotல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: ஹாஸ்டல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா
1: இன்னைக்கண்ணா 91 போடு.
2: என்னது
0: 90s not out.
3: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
2: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: ஆர் வாஸ் ப்ராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலியன் டுடே. ஜெட்டோ UAE, பார்ட் ஆஃப் எலிட் குரூப் ஹோல்டிங். டீஸ் அண்ட் சீஸ் அப்ளை. அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new Jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
3: செழித்தையும் தமிழி ஒளி.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer Life. Diamond Jewelry free cash vouchers, gold making charges 1.99% முதல் Old Gold Exchange 0 deduction.

பாப்பா பாப்பா பா, வெளியில சாப்பிடுறது வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு நினைச்சாலும் விட மாட்டாங்க போல இருக்கு. துபாய் சபாஸ் பிரைசஸ்னோட பாகமா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட வந்து 160+ ஒரு 170+ ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து இந்த டெந்திரம் டிஷ்ஷஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பாத்தீங்களா நீங்க? ஏன்னா டெந்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட் தான் வச்சுக்கலாமே. ஸோ டெந்திரம்ஸுக்கு இவ்வளோ டிஷ்ஷஸா அப்படின்னு சொல்லி பொதுவாக இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்ல இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து விலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். பட் அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து இப்போ இந்த ஒரு யூனோ டுபாய் சம்மர் சர்ப்ரைசஸ் உடைய ஆல்மோஸ்ட் எண்டு கிட்ட நம்ம வந்தாச்சுல, அதற்காக வந்து செலிப்ரேட் பண்ணும் வகையில நிறைய ஏரியாஸ்ல நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்தந்த ரெஸ்டாரண்ட்ஸ்ல இந்தந்த டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து நீங்க சாப்பிடலாம் டெந்திரம்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்க, எல்லா ஏரியாஸ்லயுமே இருக்கு நம்ம, எஸ்பெஷலி கராமா, அப்புறம் வந்து மன்கூல், அப்புறம்

0: இங்க இருக்கக்கூடிய சில மால்ஸ்ல எல்லாம் கூட புர்ஜ்மன் மால், டியரா சிட்டி சென்டர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மால்ல ஒரு ஒரு நெய்பர்ஹுட்லயும் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இந்த டெந்திரம் டிஷஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ மற்ற டிஷஸ் எல்லாமும் இருக்கும், மற்ற ரேஞ்சஸ்ல இருக்கிற டிஷ்ஷும் இருக்கும், பட் இந்த டிஎஸ்எஸ் இன் பாகமாக டெந்திரம் டிஷ்ஷும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதனால போங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, டிராஃபிக் எங்க இருக்கு பாத்துலாமா?
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
0: ஓகே, ஃப்ரைடே இருந்தாலும் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்க தான் செய்யும். அட்லீஸ்ட் ஒரு 9:30 மணி வரைக்குமாவது டிராஃபிக் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா 311 நல்ல டிராஃபிக் இருக்கு, E11 டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. 611 பெருசா இல்லை, கவனிச் 2 ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி லேசான ஒரு ஸ்லோ மூவிங் டிராஃபிக் தான் இருக்கே தவிர கன்ஜஷனோ இல்லை கிராஷோ எதுவும் கிடையாது. மற்றபடி அலாமிங்காக எதுவும் இல்லை. மீதி ரோட்ஸில் இப்போது இந்த நேரத்தில் எங்கெங்கெல்லாம் குட்டி குட்டி குட்டி குட்டி கன்ஜெஷன்ஸ் இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கே தவிர வேறு எதுவும் கிடையாது. தேங்க்ஃபுல்லி எந்த கிராஷும் இல்லை. அதனால் டிரைவ் பண்ணுறவங்க ஜாலியாக சேஃபாக டிரைவ்
1: பண்ணுங்கள். Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Chillax song of the hour. Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காமா ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
1: ரெண்டு வேணும். இப்போ சென்னை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
0: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒன்று பண்ணலாம். ஆகஸ்ட் 8th அண்ட் 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பார்த்துப்பாங்க.
2: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th அண்ட் 9th 10 AM டு 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
3: தேர் இஸ் நோ பிளேஸ் லைக் ஹோம். There's no home like that.
4: For registrations call 056-357-9474.
0: Diamond வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, or sometimes நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன gift. காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
5: Daily wear stylishான designs, special occasions க்கு stunning ஆன diamond jewelry. எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான craftsmanshipம் guaranteed.
0: தனிஷ்கோட Festival of Diamonds is back. Cherry on top, diamond value 20% flat off. Plus, old gold exchange 100% valuation. மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
5: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபியில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.
6: Changing lifestyle and food habits ala gastritis constipation madri serimana prachanegal ungalku iruka appo innike Dr. Geetha Sadanandan kitta consult panunga at Ayurtrade Ayurveda Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
7: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஆனா எனக்கு கிடைச்சது
9: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
0: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். ஹோஸ்டா இருக்கும் எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
9: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய் அவ்வளவுதான். அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
10: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds.
11: கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
12: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin's Joy of Summer. Diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction.

0: நீங்க
1: என்ன
0: பாட்டு வேணும் அசோக் குமார்? புத்தம் புது பூமி வேண்டும். ஆமா, பியூட்டிஃபுல் சாங், கண்டிப்பா ப்ளே பண்றேன் நானு. சரியா?
1: தேங்க்யூ.
0: ஓகே, அப்புறம் வீக்கெண்ட் என்ன பிளான்? லீவா, ஆபீஸ் போணுமா? தூங்கிட்டு விரிவான செய்திகள் ஊர்ல உலகத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதுக்காக அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன். மெர்சல் மார்னிங்
2: brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
5: மனசு தொட்டு மிட்டு.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாய் சுங்கத்துறை 0.5 கிலோகிராம் தூய தங்கத்தை சட்டவிரோதமாக கடத்த முயன்ற சதி திட்டத்தை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. சிக்கலான குற்றச் செயல்களை முறியடிப்பதில் ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகளின் விழிப்புணர்வுக்கு இது மற்றும் ஒரு சான்றாக பார்க்கப்படுகின்றது. துபாய் சுங்கத்துறை சமூக வலைதளங்களில் இந்த சிக்கலான கடத்தல் முயற்சி எப்படி தடுக்கப்பட்டது என்பது குறித்த விவரங்களை வெளியிட்டுள்ளது. மேலும் பயணத்தின் போது மற்றவர்களின் பயணப் பைகளை எடுத்துச் செல்ல ஒப்புக்கொள்வதற்கு முன் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இந்த கடத்தல் திட்டத்தின் ஒரு பகுதியாக 460 கிராம் 24 கேரட் தூய தங்கம் உருக்கப்பட்டு மெல்லிய கம்பிகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பின்னர் சோதனையில் சிக்காமல் இருக்க அவை ஒரு பயணப்பெட்டியில் சட்டகத்துக்குள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் துபாய் சுங்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட தீவிர சோதனையில் இந்த மறைமுக கடத்தல் முயற்சி கண்டுபிடிக்கப்பட்டு கடத்தப்படவிருந்த தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் இன்று ஜெத்தாவில் கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போர் வளைகுடா நாடுகளையும் பாதித்துள்ளதுடன் ஹோர்முஸ் நீரிணை மற்றும் செங்கடல் வழியாக நடைபெறும் கடல் போக்குவரத்தையும் சீர்குலைத்துள்ள சூழலில் பிராந்திய வல்லரசுகள் தங்களது பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த முயன்று வருகின்றன. இந்த ஒப்பந்தம் நீண்ட காலமாக விவாதத்தில் இருந்தது. ஆனால் சமீபத்தில் பிராந்திய முன்னேற்றங்கள் இதை விரைவுபடுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. சவுதி அரசாங்கத்துக்கு நெருக்கமான மற்றொரு வட்டாரமும் பெயர் வெளியிடப்படாத நிபந்தனையுடன் இந்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்பதை உறுதிப்படுத்தியது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாப் ஷெரீப் மற்றும் அந்நாட்டின் ராணுவ தளபதி அசி முனீர் ஆகியோர் நேற்று சவுதி அரேபியா சென்றடைந்தனர். இதேவேளை துருக்கி அதிபர் ரிசப் தாயிப் எர்துவான் இன்று சவுதி சென்றடைவார் என்று துருக்கி அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் இன்று தொடங்குகின்றது. பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. உறுப்பினர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் மற்றும் வேளாண் அமைச்சர் வினோத் ஆகியோர் பதிலளிப்பர். அடுத்த 2 நாட்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் விடுமுறை ஆகும். தொடர்ந்து 10 மற்றும் 11 தேதிகளில் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. எதிர்வரும் 12 தேதி பொது விவாதத்துக்கு பதிலளித்து நிதியமைச்சர் மரிய வில்சன், வேளாண் அமைச்சர் வினோத் ஆகியோர் பேசவுள்ளனர். கோதாவரி, காவிரி, குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டத்தை செயற்படுத்த மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்துக்கும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கும் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழ்நாட்டின் மேற்பரப்பு நீர்வளங்களை பெருக்குவதற்கான மிக முக்கியமான நீண்டகால வாய்ப்பாக கோதாவரி, காவிரி, குண்டாறு இணைப்பு திட்டம் திகழ்கின்றது. தமிழ்நாட்டு மக்களின் குடிநீர் மற்றும் பாசனத்துக்கான அதிகரித்து வரும் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு இத்திட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் என்று கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய நலனை கருத்திற்கொண்டு ஆக்கப்பூர்வமான கலந்தாலோசனை மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி தத்துவத்தின் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் மீனவர்கள் 11 பேர் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டு படகும் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் குறித்து தங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன் என்று அவர் கூறினார். தேசிய ஒருங்கிணைந்த உயிரி எரிவாயு திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய திட்டத்துக்கு கோபர்தன் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 23,731 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய ஒருங்கிணைந்த உயிரி எரிவாயு திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி கிராமங்கள் தோறும் வேளாண் கழிவுகள், மாட்டு சாணம், சர்க்கரை ஆலை கழிவுகள், காய்கறி கழிவுகள் ஆகியவற்றின் மூலம் உயிரி எரிவாயு உற்பத்தி செய்யப்படும். நடப்பு 2026-27 நிதியாண்டு முதல் 2035-36 வரை கோபர்தன் திட்டம் செயற்படுத்தப்படும். கிராமங்களில் உற்பத்தி செய்யப்படும் எரிவாயுவை முன்னணி நிறுவனங்கள் கொள்முதல் செய்து நாடு முழுவதும் விநியோகம் செய்ய உள்ளன. கோபர்தன் திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 200 உயிரி எரிவாயு ஆலைகள் அமைக்கப்பட உள்ளன. இந்த ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் உயிரி எரிவாயு இயற்கை எரிவாயுவுக்கு இணையானதாக இருக்கும். இதன் மூலம் வெளிநாடுகளில் இருந்து இயற்கை எரிவாயு இறக்குமதி செய்வது கணிசமாக குறையும் என்று கூறப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் ரத்தினபுரி குறிப்பிட்ட சிறைச்சாலைக்குள் சற்று முன்னர் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றிரவு குறித்த சிறைச்சாலையில் பதற்ற நிலையில் ஏற்பட்ட காரணத்தால் அங்கு பதற்றம் அதிகரித்துள்ளது. அத்துடன் அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இன்று காலை மீண்டும் அந்த சிறைச்சாலைக்குள் கைதிகளால் பதற்ற நிலை உருவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த சிறைச்சாலையின் வைத்தியசாலைக்கும் கைதிகளால் சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவருவதற்காக போலீசாரினால் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பதற்ற நிலையினால் இருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பிரேசில் அணியின் வீரர் வினீசியஸ் ஜூனியர் ரியல் மேட்ரிட் கிளப்புடன் புதிய 6 ஆண்டுகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். இதன் மூலம் அவர் 2032 வரை பனபேயு மைதானத்தில் தொடருவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. 26 வயதான வினீசியஸ் ஜூனியரின் முந்தைய ஒப்பந்தத்தில் இன்னும் 12 மாதங்கள் மட்டுமே எஞ்சியிருந்த நிலையில் சமீப வாரங்களில் அவரை ஒப்பந்தம் செய்ய ஆர்சனல் கழகம் ஆர்வம் காட்டியதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் நேற்று ரியல் மேட்ரிட் வெளியிட்ட அறிவிப்பில் இருதரப்பும் ஒப்பந்தத்தை 2032 ஜூன் 30 வரை நீட்டிக்க ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பரபாயுவின் கழித்த 8 ஆண்டுகள் மிகவும் குறுகியதாகவே உணர்கின்றேன். இன்னும் 6 ஆண்டுகள் அதன் பிறகும் தொடரும் என்றென்றும் என்று தெரிவித்து வினிஷியஸ் ஜூனியர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் மீண்டும் நிலையற்ற கோடைக்கால வானிலை நிலவும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாட்டின் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் மழையை எதிர்பார்க்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்களில் உள்நாட்டு பகுதிகளுக்கும் மழையுடனான வானிலை பரவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பொதுவாக தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும். இன்று பிற்பகலில் கிழக்கு மற்றும் தென் பகுதிகளில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். உள்ளக பிராந்தியங்களில் இன்று 45 முதல் 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். கரையோர பகுதிகளில் 41 முதல் 46 டிகிரி செல்சியஸ் வரையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் 34 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM. Star of the month.
4: Hello everybody, this is DSP.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். ஹாப்பி ஃப்ரைடே. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். மெசேஜஸ் படிக்கவே இல்லை இன்ஸ்டாகிராம்ல. வீரமணி முருகன் அட்வான்ஸ் ஹாப்பி வீக்கெண்ட்னு சொல்லியிருக்காரு. அட்வான்ஸ் ஹாப்பி வீக்கெண்ட் தான் வந்தாச்சு. ஜெயம் திலீப் வந்து இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. ஃபரூக் குட் மார்னிங். அருள் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, லிஸ்னிங் டு யுவர் ஷோ ஃப்ரம் பெங்களூர் அப்படின்ட்டு. அண்ட் முகமது நியாஸ், உங்கள் ப்ரோக்ராம் நைஸ், நான் வந்து அலேன்லேருந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அப்புறம் ஆடம்ஸ் வந்து குட் மார்னிங் கீர்த்தனா, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டிருக்காரு. ராக்கி குட் மார்னிங், எந்த ஊர்னு கேட்டிருக்காரு. நான் வந்து கோயம்புத்தூர். குமார், அதுக்கப்புறம் லின்சன், பாலகிருஷ்ணா, வேறு யார் சுந்தரம், சிவபிரகாஷம், ஹமீத், ஹீனா, வேறு யார், முகமது அர்ஷத், சங்கர், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். அலையன் அப்படிங்கும்பொழுது தான் ஞாபகம் வந்தது, அதாவது அலையனில் மழை பெய்ய போதாமே, இப்போ தான் நான் பார்த்தேன். துபாய், ஐ மீன் அலையனில் மழை பெய்ய போது மீன்ஸ் துபாய் அலையன் ரோட்லேருந்து அப்படியே மழை வந்து நம்ம துபாயினுடைய சில பகுதிகளெலாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இங்கே இருக்கிற ப்ரைவேட் வெதர் என்தூசியஸ்ட் ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஸோ இன்றைக்கி வந்து மழை எஸ்பெஷலி வெஸ்டர்ன் எமிரேட்ஸில் எதிர்பார்க்கலாம். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து பியூட்டிஃபுல் வெதர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வித் குட் சான்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் வெரி க்ளோஸ் டு தி அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் துபாய், எஸ்பெஷலி துபாய் அலையன் ரோடு வழியாக பக்கம் வந்து போனோம்னா மழை வரும் அப்படின்னு இருக்காங்க. எங்க வீட் சைடு மழை வர போகுது தெரியல. ஐ விஷ் காலங்கத்தால சாட்டர்டே ஆர் சண்டே லீவ் நாளா இருக்கும் பொழுது எழுந்திருக்கும் பொழுதே மழை வந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஆனா நம்ம வந்து கண்ணை லேசா திறந்து பார்க்கும்பொழுது இங்க மழை பெய்யற மாதிரி இருக்கும். கண்ணை கொஞ்சம் நல்லா கசகிட்டு நெஜம் தானா அப்படின்னு பாக்குறதுக்குள்ள மழை வந்து காணாம போயிடும். ஏன்னா அவ்வளவு ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியான மழை தான் வந்து இங்க பெய்யும். பட் லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப், இவங்க வேற சொல்லியிருக்காங்க மழை எல்லாம் நல்லா வரப்போகுது, வீக்கெண்ட் வந்து குளுகுளுன்னு இருக்க போகுதுன்ட்டு. ரொம்ப குளுகுளுன்னு இருக்காது. பட் அகேன் யா, ஐ திங்க் இப்போ நம்ம அடி வாங்கிட்டு இருக்கிற 50 டிகிரி செல்சியஸ்ல இருந்து கொஞ்சம் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனவே பொறுத்து இருந்து பார்ப்போம். பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல வேல், அப்புறம் மெட்ராசப்பட்டினம் படங்கள் இருந்தெல்லாம் உங்களுக்காக பாட்டு. அதுக்கு முன்னாடி தங்கத்தின் விலை.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: தங்கத்தினுடைய விலையில வந்து லேசான ஒரு ஏற்றத்தை பார்க்க முடியுது கடந்த சில நாட்களாகவே. 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 514 திரும்ஸ் 25 ஃபில்ஸ். 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 476 திரும்ஸ் 25 ஃபில்ஸ் ஆக இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by 32 years of legacy Ain Gold Wallet. Back to back.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
1: அது ஒண்ணும் இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறது. அது காடுனேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddie.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணு.
0: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சென்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வந்தாச்சு, என்னன்னு தெரியுமா?
5: எனி க்ளூ?
4: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா அல்லூர் ஐலண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
5: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
0: இப்பொழுது நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் 3rd ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் ரோலாவில பிரம்மாண்டமா திறக்கப்பட்டிருக்கு. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் 3rd ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
6: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
7: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
6: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value la 20% flat off, plus old gold exchange la 100% valuation, matrum diamond purchase la exchanged gold koodave gram ku 15 dirhams varaikum extra vum kadaikum.
7: Visit your nearest Tanishq showroom today. Ipo Hamdan Street, Abu Dhabi la flagship showroom open panirukanga.
0: ALD Properties in 4th aandu thodakka vila salugaiyaga Thanjavur Big Boss Property matrum Trichy Rockfort Garden City il 24 maada EMI scheme petru magizhungal. Adu mattumalla 18 maada 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
8: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin. Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோஸ்பான்சர்ட் பை
9: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: நம்ம யூஏஇ ரெசிடென்ஸுக்கு வீசா ஃப்ரீயாக மாண்டினெக்ரோ விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரீசெண்டாக ஒரு செய்தி ஒன்று வெளியாச்சு இல்லையா. அதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஆர்டிகல் நான் பார்த்தேன்னா, இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ், சரி வீசா ஃப்ரீ கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்குங்கும்பொழுது அதுவும் இந்த மாதிரி ஒரு பால்கன் கண்ட்ரி கிடச்சதுன்னா நல்லா தானே இருக்கும், ஷெங்கன் வீசாலாம் எதுவும் தேவையில்லாமல் காம்ப்ளிகேட்டட் வீசா இல்லாமல் போனால் நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் ஒரு நல்ல ஒரு குவிக் யூரோப்பியன் கெட்வேக்காக. பட் அகேன் நம்மளுடைய பாஸ்போர்ட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணுது இந்த வீசா ஃப்ரீ ஸ்கீம் அவைல் பண்ணிக்கிறதுக்குங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ யூஏஇ ரெசிடென்ஸுக்கு இப்போது வீசா ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்கனாலும் நம்ம நேஷனாலிட்டி அண்ட் ரெசிடென்சி ஸ்டேட்டஸை பொறுத்து மாறும்னு இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் சரியா. ஸோ எமராதி பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸுக்கு பிரச்சனையே கிடையாது, அவங்க விசிட் பண்ணலாம். அண்ட் எக்ஸ்பேட்ரியேட்ஸ் நம்ம யூஏஇயில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா யூஏஇ ரெசிடென்ஸ் வீசா ஒரு எமிரேட்ஸ் ஐடி கார்டு மட்டும் இருந்தால் பத்தாது. நமக்கு நம்ம பாஸ்போர்ட் வந்து ஆல்ரெடி வீசா எக்ஸெம்ட்டாக இருக்குது இந்த மாண்டினெக்ரோட இமிகிரேஷன் பாலிசியின் படி அப்படின்னா, லைக் யூஎஸ் யூகே கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் வீசா ஃபீ வீசா ஃப்ரீ ரூல்ஸ் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். அண்ட் மல்டிபிள் ஷெங்கன் வீசா உங்களுக்கு இருக்குது, யூஎஸ் வீசா இருக்குனாலும் நீங்கள் ஈஸியாக போகலாம். அண்ட் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து கொஞ்சம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். பட் இப்போ இந்த வருஷம் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது டெம்பரரி வீசா எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்க, ஸ்பெசிஃபிக்கலி ஃபாரின் நேஷனல்ஸ் யூஏஇயில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கு அப்படின்ட்டு. ஃபாரின் நேஷனல்ஸ்னால் நம்மளும் வருவோம் யூஏஇயில், யூஏஇக்கு நம்ம ஃபாரின் நேஷனல் தானே, ஸோ நமக்கும் வந்து இது அப்ளிகபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன், வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவசரமாக குடுகுடுன்னு டிக்கெட்லாம் போய் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராபப்ளி ஒரு ட்ராவல் ஏஜென்ட் கிட்ட கால் பண்ணி நீங்கள் செக் பண்ணதுக்கு அப்புறமா இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸுக்கு இது அப்ளிகபிளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இப்போ கேட்டுட்டு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ October 1, 2026 வரைக்கும் எலிஜிபிள் யூஏஇ ரெசிடென்ஸ் மாண்டினெக்ரோ விசிட் பண்ணலாம் விதவுட் வீசா ஃபார் அப் டு 10 days. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியான்னு பார்த்தோன்னா நம்ம யூஏஇ ரெசிடென்ட்டாக அட்லீஸ்ட் கடந்த 3 ஆண்டுகளாவது இருந்திருக்கணும். அண்ட் யூஏஇலேருந்து டைரெக்டாக மாண்டினெக்ரோவுக்கு போகணும், சொன்ன மாதிரி வேலிடான பாஸ்போர்ட் இருக்கணும், அண்ட் கன்ஃபர்ம்ட் ஹோட்டல் புக்கிங்கோ இல்லை டூர் பேக்கேஜ்க்கான ப்ரூஃபோ வந்து நம்ம கொடுக்கணும், அண்ட் ஆல்சோ ரிட்டர்ன் டிக்கெட்டும் கேரி பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் கீப் தீஸ் திங்ஸ் இன் மைண்ட் அண்ட் கோ அஹெட் புக் பண்ணுங்க.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.

0: இது மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
1: Distributed by Home Screen Entertainment. Associate Partner SimplySouth.tv.
2: இன்னேலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
3: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer. Le, diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
8: You are with Kirtana on Mersal Morning. Golden Song.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹம்ஸ் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
2: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
4: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா? ரெண்டு வேணும். இப்போ சென்னை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
5: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம், August 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
2: எஸ் City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers nadathra property showcase la kalandukonga. Unga favorite location la property e vaangunga.
6: There is no place like home. There's no home like DAC.
3: For registrations call 056-357-9474.
7: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply. Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
3: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

மெடிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பாரேனுக்கு அண்ட் குவைத்துக்கு போகக்கூடிய விமான சேவைகள் அது பத்தின அப்டேட் எல்லாம் வந்திருக்கு பாத்தீங்களா நீங்க. விமான சேவைகள்லாம் வந்து திருப்பியும் வந்து துவக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. ஆமாம், ஈரான் தாக்குதலில் வந்து கடந்த 3 வாரங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாரேன் மற்றும் குவைத் நாடுகளுக்கான விமான சேவைகளை எத்தியாத் ஏர்வேஸ் August 8 அதாவது நாளையிலிருந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ செயல்பாட்டு காரணங்களால இந்த விமான சேவைகள்லாம் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம்னா எத்தியாத் ஏர்வேஸ் வந்து நாளையிலிருந்து சர்வீசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில ரூட்ஸ்க்கான டிஸ்ரப்ஷன்ஸ் வந்து இருக்க தான் செய்யுதுன்னு வைங்களேன். ஆஸ் ஆஃப் டுடே நம்ம வந்து பார்த்தோன்னா எத்தியாத் ஏர்வேஸோட அபுதாபி குவைத், குவைத் அபுதாபி, அபுதாபி பாரேனுடைய சர்வீசஸ் எல்லாம் வந்து டிஸ்ரப்டட் ஆகி இருக்கு. அண்ட் எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் அன்அவைலபிள்ங்கிற ஸ்டேட்டஸில் வந்து துபாய் பாரேன் சர்வீசஸ், துபாய் குவைத் சர்வீசஸ் இருக்கு. ஃப்ளை துபாய் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிற ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா துபாய் பாரேனாக இருக்கு, துபாய் சலாலா வந்து டிலே ஆகியிருக்கு. ஏர் அரேபியாவுடைய கேன்சல் ரூட்ஸ்னு பார்க்கும்பொழுது ஷார்ஜா குவைத், குவைத் ஐ மீன் ஷார்ஜா குவைத், ஷார்ஜா பாரேன், ஷார்ஜா தோஹா, அபுதாபி குவைத் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாளையிலிருந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு சில கேரியர்ஸ் எல்லாம் இந்த கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ரூட்ஸில் அவங்களுடைய சர்வீசஸ் எல்லாம் ஆரம்பிக்க போகிறாங்கங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என்று கூறிவிட்டு அரை குறை தள்ளுபடி செய்தது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவித்து நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் டெல்லி சென்று வலியுறுத்த வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருந்ததாகவும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வலியுறுத்தியிருந்ததாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இந்நிலையில் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அமைந்த பிறகு இதுவரை இல்லாத வேகத்தில் கர்நாடக அரசு செயற்பட்டு வருகின்றது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் விஜய், கர்நாடகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி எடுத்தது நான் தான் என்று கூறினார். ஏதேனும் தீர்வு கிடைக்காதா என்ற எண்ணத்தில் அந்த முயற்சி எடுக்கப்பட்டது. அதில் அவமானம் ஏற்பட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க நான் தயாராக இருக்கின்றேன் என்று முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் ஒரு முயற்சி செய்தி பார்க்கலாம் என்று தோன்றியதுதான் பெங்களூரு பயணம் என்று கூறினார். பகை நாடுகளே பேசி தீர்க்க பார்க்கின்றார்கள். பக்கத்து மாநிலத்தோடு பேசி பார்த்தால் என்னவென்று நினைத்தேன் என முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: 2025 பிரதமரின் வெளிநாட்டு பயணங்களுக்காக 187 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலங்களவையில் எம்பிக்கள் சஞ்சய் சிங் மற்றும் வி சிவதாசன் எழுப்பிய கேள்விக்கு இந்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் பபித்ரா மார்கரீட்டா நேற்று எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார். அதில் கடந்த 2025 பிரதமரின் வெளிநாட்டு பயணங்களுக்காக சுமார் 187 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் அதிகபட்சமாக பிரான்சுக்கு செல்ல 25.59 கோடியும், பிரேசிலுக்கு செல்ல 17.72 கோடியும், அமெரிக்கா செல்ல 16.54 கோடியும், சவுதி அரேபியா செல்ல 15.54 கோடி ரூபாயும், சீனாவுக்கு 10.59 கோடி ரூபாயும், இங்கிலாந்துக்கு 9.91 கோடி ரூபாயும் செலவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் மகசின் சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட அமைதியின்மை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொழும்பு மகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு அமைதியின்மை ஏற்பட்டது. இந்நிலையில் அந்த அமைதியின்மை உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் சம்பவத்துக்கு காரணமாக இருந்ததாக சந்தேகிக்கப்படும் கைதிகளை வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அமைதியின்மை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். துபாய் ஷேக் ஜாயத் சாலையில் உள்ள கார் காட்சி அறையில் ஏற்பட்ட எரிவாயு சிலிண்டர் வெடிப்பில் உயிரிழந்த இரண்டாவது நபரும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். கேமரூன் நாட்டைச் சேர்ந்த ஒருவரே உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தீயணைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்த வெடிப்பு ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்தில் சிக்கி முன்னதாக உயிரிழந்தவர் கேரடத்தைச் சேர்ந்த இந்திய நபர் என துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் உறுதிப்படுத்தியது. இச்சம்பவத்தில் மேலும் சிலர் காயமடைந்துள்ளனர். வெடிப்புக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கின் வடக்கே அமைந்துள்ள ஒரு பள்ளியில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதாக மாவட்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். துப்பாக்கிச்சூட்டை நடத்திய பள்ளி மாணவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் தாய்லாந்து காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் ஒரு ஆசிரியர் உட்பட பலர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறை தொடர்ந்தும் விசாரணை நடத்தி வருகின்றது. உயிரிழந்தோர் மற்றும் காயமடைந்தோரின் இறுதி எண்ணிக்கை குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் பின்னர் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்

0: செம்ம ஜாலியான ஒரு என்டர்டெய்னிங்கான படம் ஜெமினி இல்லையா? ஜெமினி படம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் வந்து ஸ்கூல் படிக்கும் பொழுது சிடியில பார்த்த ஒரு படம். அப்பெல்லாம் வந்து நம்ம ஊர்ல இருக்கும் சிடி வந்து ஒரு நாளைக்கு நம்ம ரெண்ட்க்கு எடுத்துட்டு பார்க்கலாம். ஒரு நாளைக்குன்னா 15 ரூபீஸோ 20 ரூபீஸோ இல்ல 30 ரூபீஸா? ஆமா, 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் ஒரு நாளைக்கு அதை நம்ம ரெண்ட் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி படம் எல்லாம் பார்த்துட்டு கொண்டு போய் கொடுப்போம் நம்ம. ஸோ அந்த சீரீஸ் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் நம்ம பார்த்தோம்னா நம்மளால காப்பி பண்ண முடியாத சீரீஸாகவும் இருக்கும், ரீட் ஒன்லி சீரீஸாகவும் இருக்கும். சில படங்கள்லாம் வந்து காப்பி பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த சீடி கடைக்கார அண்ணாவே வந்து சில படங்கள்லாம் வந்து அப்படி காப்பி பண்ணி வச்சிருப்பாரு. அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த சீரீஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. கண்ணு முன்னாடி எனக்கு தெரியுது கோயம்புத்தூர்ல வந்து எப்படி இருக்கும் அந்த சீடி அண்ணாவோட கடை. அப்பா வந்து ஆஃபீஸ்லேருந்து வரும்பொழுது என்ன படம் எடுத்துட்டு வராரு அப்படிங்கிறதுக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருப்போம். அப்போ அந்த சிடி பிளேயர், டிவிடி பிளேயர், அது வந்து வீட்டில் ஒரு பெரிய ஒரு பிரைஸ்ட் பொசிஷனாக பார்க்கப்படும். அதில் பார்த்த ஒரு படம் தான் இது ஜெமினி. எனிவே, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:12 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் ஆதவன், அதுக்கப்புறம் வந்து நம்ம சாணக்கியா சாணக்கியா பாட்டு டம் படத்துல இருந்து இதெல்லாம் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி கோல்ட் ரேட்ல ஏதாவது மாற்றம் இருக்கா?
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham lende gold savings start pannalam anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam
0: கம்மியெல்லாம் ஆன மாதிரி தெரியல. நேற்றைய விட இன்னைக்கு தங்கத்தோடைய விலை வந்து ஜாஸ்தி தான் ஆகியிருக்கு. 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 514 திரும்ஸ். 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 476 திரும்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by 32 years of legacy Ain Gold wallet.
2: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: You are listening to 89.4 Tamar FM. Tamar FM. FM.
1: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா?
2: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
3: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல ஃபேக்டரி தரந்துட்டே போறாரு சார்.
2: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
4: சிறு துளி படும் கடல் என பேரு.
5: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
2: Distributed by Homescreen Entertainment. Associate Partner SimplySouth.tv.
6: இன்னேல இந்த ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதியா தூங்க கூட முடியாது.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
8: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
9: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
8: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation. மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
9: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.
10: எனக்கு சக்கரை வியாதி.
11: சுகரா, இது எத்தனை நாளா?
10: ரத்தக்கொதி வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
11: ஒரு உடம்புக்குள்ள 1 crore வியாதியா
10: சார்?
2: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
9: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 dirhams தான்.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது. Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம். ஜெயம் பிராண்ட் ஏசிடா, ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
9: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
12: ஹாய், நான் காஃபி.
13: ஹலோ, நான் தான் டிராவல்.
14: வணக்கம், நான் நினைவுகள்.
13: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
13: எங்கப்பா மனச காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
13: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
15: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
13: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஆஹா, ரோடு எக்ஸ்பேன்ஷன் வேலைகள்லாம் வந்து ஒன்றொன்னா முடிச்சு இந்த ரோடு ஓப்பன் ஆகியிருக்கு, அந்த ரோடு ஓப்பன் ஆகியிருக்கு, இங்கே இவ்வளோ டிராஃபிக் கம்மி ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்படும்பொழுது ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா ரோடில் ட்ரைவ் பண்ணும்பொழுது தான் தெரியும் இந்த ப்ராஜெக்ட்ஸோடைய மகிமையெல்லாம். ஸோ அதில் வந்து நம்ம பார்த்தோம்னா அல்கூஸ் த்ரூ போகிற மோட்டரிஸ்கெல்லாம் இனி உங்களுடைய ஜேர்னி ஸ்மூத் ஆக போகுது. பிகாஸ் ஒரு புதுவிலேயே நான் ரெண்டு புது யூ டர்ன்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு லத்தீஃபா பிந்த் ஹம்தான் ஸ்ட்ரீட்டில். ஸோ இந்த டிராஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸின் காரணமாக டிராஃபிக் கன்ஜெஷனும் வந்து கம்மியாகி இருக்கிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும் அண்ட் ஃபீலும் பண்ண முடியும். ஸோ பீக் அவர்ஸில் வெஹிக்கிள்ஸ் வந்து அப்படி பைலப் ஆகி அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கன்ஜெஷன் நம்ம பார்த்தோம்னா பெரும் தலைவலியாக இருக்கும். அது இனிமேல் இந்த ரூட்ல இருக்காது. பிகாஸ் இந்த ஒரு பர்டிகுலர் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ராஜெக்டின் மூலமாக கிட்டத்தட்ட 30% கம்மியாகி இருக்கு இந்த பீக் அவர் வெஹிக்கிள் கியூவிங் அப்படின்ட்டு துபாயோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சர்வீஸ் ரோடோடைய கெப்பாசிட்டி வந்து நம்ம பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வெறும் 600 வெஹிக்கிள்ஸ் பெர் ஆர் ஆகத்தான் இருந்தது. இனிமேல் வந்து 1000 வெஹிக்கிள்ஸ் பெர் ஆர் வரைக்கும் இந்த ரோடு வந்து தாக்குப்பிடிக்கும்ங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல வந்து சொன்ன மாதிரி இந்த நியூ லேன் அண்ட் யூ டர்னோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் வந்து ரெண்டு சர்வீஸ் ரோட்ஸையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதோடைய கம்பைன்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 1000 meters அப்படிங்கிறதையும் ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட prime spotல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வந்தாச்சு, என்னன்னு தெரியுமா?
3: எனி க்ளூ?
2: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
3: அல்லூர் ஐலண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
2: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
0: இப்பொழுது நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் ரோலாவில பிரம்மாண்டமா திறக்கப்பட்டிருக்கு. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
4: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
0: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே UAE Lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player right, player responsibly. TNC supply.
5: Obesity, diabetes, hypertension மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at I Treat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
3: இது வரைக்கும் டைரக்டரா கலக்கிட்டு இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹீரோவா தேவதாசா ஸ்கிரீனையும் கலக்க போறாரு.
0: August 7th, mark your dates.
6: போலீஸ் கொல்லுவா, ஒரு டாக்டர் கொல்லுவா,
0: ஒரு ரிபல், ஒரு ஆபத்தான உலகம். Blood, love, loyalty. இதை விட பெருசா action, drama, full on mass.
7: அனிருத் மியூசிக்ல DC August 7 முதல் releasing in cinemas by the Plot Pictures.

0: இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீக்கெண்ட் இது இல்லையா? ஏன்னா முக்கியமான திரைப்படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது, அதோட சீன்ஸ் எல்லாம் வேற நம்ம பார்க்குறோம். இப்போ கேட்ட மாதிரி தான் டிசி படம் ரிலீஸ் ஆயாச்சு நம்ம ஊரில், இங்கே எல்லா இடங்கள்லையும் வந்து ரிலீஸ் ஆயாச்சு. ஸோ டிசி திரைப்படத்தை காண வெற்றி திரையரங்கிற்கு வருகை தந்த நடிகரும் இயக்குநருமான லோகேஷ் கனகராஜ், இசையமைப்பாளர் அனிருத் மற்றும் நடிகை சஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படம் பார்க்க போன கிளிப்ஸ் எல்லாமும் இப்போ இன்டர்நெட்ல வலம் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அருண் மாதேஸ்வரன் அவருடைய இயக்கத்தில் தான் லோகேஷ் கனகராஜ் வந்து கதாநாயகனாக அறிமுகமாயிருக்கக்கூடிய ஒரு தமிழ் படம் இது. ஆமாம், டிசி. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்கிற மாதிரி இருக்கு. சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஸோ படமும் ரிலீஸ் ஆகிவிட்டது. அதே மாதிரி வந்து இன்னொரு பக்கம் நம்ம வந்து பார்த்தோம்னா ஜிடிஎன் அகேன், எஸ் ஜிடிஎன் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்புக்கு நடுவில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு திரைப்படம். ஆக்டர் மாதவன் அவர் நடிச்சிருக்காரு இந்த படத்தில், ஆல்சோ அவர் எழுதவும் செஞ்சிருக்காரு இந்த படத்தில் அலாங் வித் டிரெக்டர் கிருஷ்ணகுமார் ராம்குமார் அவரோட சேர்ந்து. ஜிடி நாயுடு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு திரைப்படமாக கொடுத்துருக்காங்க. எடிசன் ஆஃப் இந்தியான்னு அழைக்கப்படக்கூடிய ஜிடி நாயுடு அவர்கள் சுசினிமாஸில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயாச்சு. அண்ட் படத்துக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிட்டு இருக்குங்கிற மாதிரி செய்திகள்லாமும் வெளியாகிட்டு இருக்கு. வி ஜஸ்ட் கேன் நாட் வெயிட், ஏன்னா அப்படி ஒரு மாஸ்டர் பீஸாக இருக்க போகுது இது. அண்ட் ஆக்டர் மேடி வந்து இந்த படத்தை பற்றி இன்டர்வியூஸ்லாம் சொல்லும்பொழுது இல்லை, அவர் சொன்ன ஒரு விஷயந்தான், இவர் வந்து ஜஸ்ட் ஒரு இன்வென்டர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே அடக்கிற முடியாது, அந்த டேக்குள்ளே அடக்கிற முடியாது. அதையும் தாண்டி எத்தனையோ நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. பல பல பிரச்சனைகளுக்கு சமுதாயத்தில் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து அவர் குரல் கொடுத்துருக்காரு. அப்போவே வந்துட்டு மிக ரிபெல்லியஸாக வந்து அவர் நடந்திருக்காரு. அண்ட் அவர் வந்து எப்படி அடக்கப்பட்டார், ஏன் வந்து அவருடைய வளர்ச்சி அதற்கு மேலே வெளிவரலன்னு சொல்லிட்டு சில உண்மைகள் எல்லாம் வந்து இந்த படத்தில் நாங்கள் தெரிவிச்சிருக்கோங்கிற மாதிரி நிறைய அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கேட்க கேட்க பார்க்க பார்க்க படத்தை எப்படா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஜிடிஎன் படத்துக்கான கப்பல் பாசஸும் உங்களில் சில பேர் எல்லாம் வின் பண்ணியிருப்பீங்க நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் நடத்தின கான்டெஸ்ட்ல. ஸோ கப்பல் பாசஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஒரு இன்ஃபர்மேஷன் எத்தனை மணிக்கு எங்கே வரணும், என்ன ஸ்கிரீனிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாமும் உங்களுக்கு தெரிய வந்துடும். அதனால சொல்கிறத கேட்டுட்டு அந்த எங்கே சொல்லியிருக்காங்களோ அதை கேட்டுட்டு கரெக்டாக அங்கே நீங்கள் வந்துடுவீங்களாம். சரியா, ஜிடிஎன் திரைப்படம் இங்கே நமக்காக ரிலீஸ் பண்ணுறது. ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் இஸ் சிம்ப்ளி சவுத் டாட் டிவி.
1: இது மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
0: டிராஃபிக் பெரிய அளவுக்கெல்லாம் எங்கேயும் கிடையாது. கொஞ்சமாக 311 கொஞ்சமாக வந்து E11 அண்ட் 611 வந்து பார்த்தோன்னா ரொம்ப கொஞ்சமாக தான் பார்க்க முடியுது. அலாமிங்காக எதுவும் எனக்கு தென்படலை, நத்திங் அன்யூஷுவல். அதர்வைஸ் இப்போ இந்த நேரத்தில் இங்கெல்லாம் இந்த இன்டர்னல் ரோட்ஸில் பிஸியான ரோட்ஸில் எவ்வளவு டிராஃபிக் இருக்குமோ அதெல்லாம் வழக்கம் போல் இருக்க தான் செய்யுது. அன்யூஷுவலான டிராஃபிக்னு எதுவும் கிடையாது. ஸோ ஜாலியாக டிரைவ்
1: பண்ணுங்க. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
2: Anachi, kumudave virumbi kekra ore FM 89.4 Tamil FM dhaan achi.
1: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: Gold Rush 2.0 is back with AIM Gold Wallet. நீங்க கோல்ட் காயின் வின் பண்ணுமா? இப்பவே பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்ல AIM Gold Wallet ஆப்ப டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன்ல தமிழ் FM னு கோட் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 க்கு ஆகஸ்ட் 5th குள்ள வாட்ஸ்அப் பண்ணா கோல்ட் காயின்ஸ் வின் பண்ணலாம்.
1: AIM Gold Wallet ல as low as 1 dirham ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 100% பியூரிட்டி அஷூரன்ஸோட நீங்க உங்க சேவிங்ஸை கோல்ட் பார்ஸ், காயின்ஸ், ஜுவல்லரி இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். 32 இயர்ஸ் ஆஃப் லெகசி. AIM Gold Wallet.
4: செழித்தையும் தமிழி ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட prime spotல உங்க plot book பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
3: Chillax song of the hour. Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: குறுவை சாகுபடி நிவாரணம் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் தெரிவித்தார். அரசியலே நாங்கள்தான் என்று சொல்பவர்களுக்கு இது எப்படி தெரியாமற் போனது? பத்திரிகை படித்தால் நடப்பது தெரியும் என்றார். இதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், குறுவை சிறப்பு தொகுப்பு ஒவ்வொரு ஆண்டும் எல்லா அரசும் அறிவிப்பதுதான், விவசாயிகள் கேட்பது வறட்சி நிவாரணம் என்றார். தினமும் பத்திரிகை படித்தால் மட்டும் போதாது, அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி விவசாயிகளிடம் பேசினாலே தெரிந்து கொள்ளலாம் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். கர்நாடகாவில் கூட்டியது போல் தமிழ்நாட்டிலும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் அணைகள் நிரம்பியதால் உபரி நீர்தான் தமிழ்நாட்டுக்கு வருகின்றது என்றும் அவர் தெரிவித்தார். மேகதாது விவகாரத்தில் சட்ட ரீதியாக வெல்ல வேண்டுமே தவிர கர்நாடகாவிடம் மண்டியிட தேவையில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்தது. இந்நிலையில் எந்தவித சமரசமும் அரசு செய்யாது என்று அமைச்சர் ஆனந்த் தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் இந்த அரசு எந்தவித சமரசமும் செய்யாது, விவசாயிகளின் நலன் மற்றும் காவிரி உரிமையை பாதுகாப்பதில் அரசு உறுதியாக உள்ளது என்றும், மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசுக்கு இந்திய அரசு எந்த ஒப்புதலும் அளிக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: நாட்டின் வளமான கைத்தறி பாரம்பரியத்தை பாதுகாத்து ஊக்குவிக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் இன்று தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இந்தியாவின் பாரம்பரிய நெசவு தொழிலுக்கு ஆதரவளிக்கும் வகையில் மக்கள் கைத்தறி ஆடைகளை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்றும், அவற்றை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து பிரபலப்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். குறிப்பாக கைத்தறி ஆடைகளை அணிந்து காணொலிகளை உருவாக்கி பகிருமாறு அவர் கேட்டுக் கொண்டார். கைத்தறி பொருட்களை ஆதரிப்பதன் மூலம் நெசவாளர் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், இந்தியாவின் பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சாரத்தை உலகளவில் கொண்டு செல்லவும் முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் செம்மணி மனித புதை குழியில் இருந்து இதுவரை 499 எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கடந்த 56 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளில் இந்த எலும்பு கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்த 5 எலும்பு கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது நாணய குற்றியொன்றும் சிறுவர்களின் ஆடைகளுக்குரிய பொத்தான்களும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. துபாயில் வசிக்கும் ஒரு இந்தியரை அவரது 20 வயது மனைவி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கேரள காவல்துறை தேடி வருகின்றது. அந்த நபரை கண்டுபிடிப்பதற்காக லுக் அவுட் நோட்டீஸ் ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த நோட்டீஸ் மூலம் அவர் இந்தியாவுக்குள் நுழையும் போது அல்லது வெளியேறும் போது குடிவரவு அதிகாரிகளால் கண்காணிக்கப்பட்டு தேவையான நடவடிக்கை எடுக்க முடியும். அதிகாரிகள் இது தொடர்பில் விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர்.
1: உலகச் செய்திகள்.
3: சிறுவர்களுக்கு தமது தளங்கள் ஏற்படுத்தும் ஆபத்துக்கள் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்ய தவறியதற்காக மெட்டா நிறுவனத்துக்கு மேலும் 567 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் உள்ள நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கினார். சிறுவர்களின் பாதுகாப்பு விவகாரத்தில் மெட்டா நிறுவனத்துக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட மிகப்பெரிய தீர்ப்பு இதுவாகும். சமூக வலைதள பெரு நிறுவனமான மெட்டா காற்று மாசுபாடு போன்ற ஒரு பொது பிரச்சினை போன்ற எதிர்கால தீங்குகளை குறைப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு நிதியத்துக்கு அந்த அபராத தொகையினை செலுத்த வேண்டும் என்று நீதிபதி பிரையன் பிட்ஷீட் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: பிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோவுக்கு ஆதரவாக பிஃபா அளித்த விளக்கம் எதையும் மாற்றவில்லை என்று ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதனால் உலகக்கோப்பை உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளை ஐரோப்பிய அணிகள் புறக்கணிக்கும் வாய்ப்பு இன்னும் நீடிக்கின்றது. உலகக்கோப்பை போட்டிகளில் தனியார் முதலீட்டாளர்களுக்கு பங்குகளை விற்பனை செய்யும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கிலாந்து கால்பந்து சங்கம் இன்ஃபான்டினோவுக்கு அளித்த ஆதரவை திரும்பப் பெறும் கடிதத்தை அனுப்பியுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Alliance since 1982.
3: அமெரிக்கத்தில் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் 45 முதல் 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இன்றும் நாட்டின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவைனில் 40 டிகிரி செல்சியஸிலும் துபாய் ராசல்கைமா மற்றும் ஷார்ஜாவில் தற்பொழுது 41 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது.
1: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: வித்தியாச வித்தியாசமான காம்போஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வைரல் காம்போவா இப்போ ஒன்று போயிட்டு இருக்கு. என்னன்னா இந்த க்ரோசான் வித் ஐஸ்கிரீம். ஸோ க்ரோசான் வந்து எப்படின்னா அதோட ஒரு டிப்பை நம்ம பிச்சோம்னா உள்ள வந்து ஹாலோவா இருக்கும், ஒரு பேக் மாதிரி இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, அந்த க்ரோசானோட ஒரு டிப்பை வந்து பிச்சுட்டு குச்சி ஐஸ் இருக்குல்ல, குச்சி ஐஸ்ல வந்து சாக்கோபார் ஐஸ்கிரீம் வந்து இப்போ இந்த மேக்னம் பிராண்டோடைய ஐஸ்கிரீம் வந்து இட் இஸ் கெட்டிங் குவைட் வைரல். ஸோ இந்த க்ரோசானை பிச்சு அதுக்குள்ள அந்த குச்சி ஐஸ் வச்சுட்டு அந்த குச்சி மட்டும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இட் இஸ் லைக் அந்த ஒரு பாக்கெட்டுக்குள்ள ஐஸ்கிரீமை ஸ்டஃப் பண்ண மாதிரி இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கு. ஆஹா, பெருசா வந்து ஸ்வீட் டூத் இல்லாத எனக்கே வந்து இது ட்ரை பண்ணணும் போல இருக்கு. என்னெல்லாம் உட்காந்து யோசிக்கிறாங்க பாருங்களா, அதை எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த வீக்கெண்டுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இருக்கிற சூட்டுக்கு நமக்கு சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டா இல்லை சில்லுன்னு ஏதாவது குடிச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. அதற்கேற்ற மாதிரி வெறும் ஐஸ்கிரீமா எதுக்கு சாப்பிடணும், அதை க்ரோசான்குள்ள வச்சு சாப்பிடலாமேங்கிற மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான காம்போ எல்லாம் போயிட்டு இருக்கு. ட்ரை பண்ணுவோம். எனிவே, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். வெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஃப்ரைடே காலை பொழுது எப்படி உங்களுக்கு போயிட்டு இருக்கு? ரோட்ல டிராபிக் எல்லாம் வந்து படிப்படியா கம்மியாக ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் இப்போ உங்கள்ட்ட நான் பேசிட்டே பார்த்தேன்னா 311 ஆல்மோஸ்ட் டிராபிக்கே இல்லை. ஓஃப், என் கண்ணியே என்னால் நம்ப முடியலையே. ஆ, மேப்பில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நானும் ஜூமேன் ஜூம் அவுட் எல்லாம் பண்ணி பார்க்குறேன். பட் 311 வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீயாக இருக்குது. இதே 611 பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராஷ். ஆமாம், அப்படியே ஆப்போசிட்டாக வந்து பிஹேவ் பண்ணுது நம்ம 611. எங்கன்னா இந்த ஷார்ஜா ப்ரைவேட் எஜுகேஷன் அத்தாரிட்டி SPEA இந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷனில் இது வந்து ஷார்ஜா ஸ்ட்ரெச்சாக தான் இருக்குது. அங்கே வந்து ரெண்டு கிராஷ் ஆகிருக்கிறதுனால நல்ல கன்ஜெஷன் என்னால் பார்க்க முடியுது. இன்னும் ஃபர்தர் டவுன் நம்ம வரும்பொழுது ஷார்ஜா கிராண்ட் மஸ்ஜித் தாண்டியும் ஒரு ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு டிராஃபிக் கன்ஜெஷன் அதிகமாக இருக்கிறது பார்க்க முடியுது. ஆனால் இது வந்து டுவர்ட்ஸ் ஷார்ஜா டைரக்ஷனில், ஷார்ஜா கிராண்ட் மஸ்ஜித் நோக்கி போகும்பொழுது, துபாயிலிருந்து ஷார்ஜா கிராண்ட் மஸ்ஜித்தை நோக்கி போகக்கூடிய டைரக்ஷனில் என்னன்னு தெரியல, அன்யூஷுவலாக கொஞ்சம் டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இப்பொழுதுக்கு ரோடோடைய நிலைமையாக இருக்குது. அண்ட் நீங்கள் எங்கே டிரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க, சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். ஆக்சுவலி மேப்போட ப்ராப்ளம் தான், ஏன் தெரியுமா? இப்போ பாருங்கள், கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிற மாதிரி எனக்கு காட்டுது 311. ஸோ அது எப்படி டிராஃபிக் வந்து கம்ப்ளீட்லி எக்ஸ்டிங்க்டாக இருக்க முடியும்? ஆனால் E11 வந்து டிராஃபிக் சுத்தமாக இல்லை. 311 கொஞ்சமாக இருக்குது டிராஃபிக், மேனேஜபிளாக தான் இருக்குது. எனிவே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உங்களுக்கு வாரிசுலேருந்து வா தலைவா, அதுக்கப்புறம் நண்பன்லேருந்து இருக்கானா பாட்டும் ப்ளே பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு UAE அப்டேட் உங்களுக்காக.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC.
0: ஆச்சு, அவ்வளோதான். இன்னும் ஹார்ட்லி ஒரு 2-3 weeks வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் வந்து August 31st ரீஓப்பன் பண்ணிடுவாங்க. துபாயில் எஸ்பெஷலி வந்து நிறையா ஸ்கூல்ஸும் இந்த டேட்டில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் அகடமிக் இயர் 26-27 அப்படி ஸ்டார்ட் ஆகும். ஸோ சில புது எஜுகேஷன் பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ வரக்கூடிய அகடமிக் இயர்லேருந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக. அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த புது ஸ்கூலுக்கான இந்த அட்மிஷன் கட் ஆஃப் 26-27 துபாய் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் ஏர்லி சைல்ட்ஹுட் சென்டர்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுடைய அந்த அப்டேட்டட் ஸ்கூல் என்ட்ரி ஏஜ் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் அவங்க சில க்ரைட்டீரியாலாம் கொடுத்துருக்காங்க. December 31st வந்து 3 years ஆகணும் ஃபார் ப்ரீ கேஜி அண்ட் FS1, 4 years ஆகணும் ஃபார் KG1 அண்ட் FS2, 5 years ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்கூல்ஸ் பிகினிங் இன் ஏப்ரலில் அப்படின்னு சொல்லி பார்த்தா குழந்தைங்களுக்கு வந்து இவங்க சொல்லியிருக்கிற இந்த ஏஜ் ரெக்குவயர்மெண்ட் வந்து பை March 31st அவங்க அட்டைன் பண்ணியிருக்கணும். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தா ஃபிக்ஸ்டாக 3 years ஸ்கூல் கேலண்டரை இப்போவே வந்து அறிவிக்கிறாங்க. ஆமாம், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து ஒரு யூனிஃபைட் கேலண்டர் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி கன்வீனியன்ட் ஃபார் ஃபேமிலிஸ் டு பிளான் வெக்கேஷன் அண்ட் மற்ற ஹாலிடேஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணுறதுக்கு. ஸோ 26-27, 27-28, 28-29 சொல்லிட்டு இந்த 3 வருஷத்துக்கான யூனிஃபைட் அகடமிக் கேலண்டரை முன்கூட்டியே வந்து வெளியிட்டுடுறாங்க. அதன்படி வந்து பார்க்கும்பொழுது ஃபார் மோஸ்ட் ஸ்கூல்ஸ் இப்போ சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு வரக்கூடிய முதல் பிரேக் வந்து மிட்டர்ம் பிரேக்காக இருக்கும், October 12th October 18th வரைக்கும். அப்புறம் விண்டர் பிரேக் வந்து December 14th January 3rd வரைக்கும் போகும். ஹவெவர் சில எக்ஸெப்ஷன்ஸும் இருக்கும். ஷார்ஜாவில் இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ஓன் எஜுகேஷன் கேலண்டர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆல்டர்னேட்டிவ் கரிக்குலம் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க லைக் இந்தியன், பாகிஸ்தானி, பங்களாதேஷி சிஸ்டம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய அகடமிக் ஸ்கெடியூல்ஸ் அண்ட் ஹாலிடே டேட்ஸின் படி ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். அண்ட் அடுத்த மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, துபாய் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து புது இன்ஸ்பெக்ஷன் மாடல் கொண்டு வராங்க. ஸோ 26-27 அகடமிக் இயருக்கு பார்த்தா KHDA வந்து ஒரு 2-year இன்ஸ்பெக்ஷன் மாடல் வந்து கொண்டு வராங்க. அதில் வந்து ஒன்று காம்ப்ரிஹென்சிவ் இன்ஸ்பெக்ஷனாக இருக்கும் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்காக, இல்லை ஷார்ட்டர் மானிட்டரிங் லைக் இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஆக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில ஸ்பெசிஃபிக் ப்ரையாரிட்டி ஏரியாஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதற்கு வந்து கொண்டு வருவாங்க. ஆனால் என்ன, இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து 24 hours நோட்டீஸ் தான் தருவாங்க, அதை விட ஜாஸ்தியாலாம் தரமாட்டாங்க. ஸோ நோ மோர் தேன் 24 hours நோட்டீஸ் வழங்கப்படும். இதுதான் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ தட் நாங்கள் முன்னெல்லாம் வந்து நிறைய டைம்லாம் தருவாங்க, அதுக்குள்ளே வந்து சில மாற்றங்கள்லாம் வந்து நிகழ்த்திடுவாங்க. பட் ரியலிஸ்டிக்காக வந்து ஒரு ஸ்கூல் எப்படி செயல்படுது, அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும்னா 24 hoursக்குள்ளே அவங்களால பெரிய மாற்றங்கள் எல்லாம் நிகழ்த்த முடியாது. ஸோ இன்ஸ்பெக்ஷன் வரோம்னா 24 hoursக்கு முன்னாடி மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவோங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தா 26-27 அகடமிக் இயருக்கு பிரைவேட் ஸ்கூல்ஸ் இன் துபாய் அவங்களுடைய ஃபீஸை உயர்த்த போகிறது கிடையாது, டைரக்டிவ் கொடுத்துருக்காங்க கேஹெச்டிஏ. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம பார்த்தோம்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து 26-27 அகடமிக் இயருக்கு ஃபீ ஹைக் இருக்காது. இதெல்லாம் தான் முக்கியமான சில மாற்றங்கள்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. Back to back.

0: உங்களுக்காக இந்த சம்மர்ல உங்க பர்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷூர்டான மிக குறைந்த செய்கூலி. பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான். மிஸ் பண்ணாதீங்க இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ். ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ஷார்ஜால
2: பிரம்மாண்டமா திறக்கப்பட்டிருக்கு. அசத்தலான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸ் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
3: காதல் என் காதல் அது கண்ணீரில போச்சு, அது போச்சு அட தண்ணீரில.
4: மச்சி விட்றா,
3: ஏய் உன்னை பாட விட்றா, நான் பாடி ஏத்திடுவேன்.
4: சரி பாடித்தோலை.

மயக்கம் என்ன இருந்து காதல் ஏன் காதல் ரெண்டு பிரதர்ஸ், அதாவது நம்ம தனுஷ் அண்ட் செல்வராகவன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின ஒரு பாட்டு தான் அது. கேட்டாச்சு 10:37 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் வந்து வைரல் ஃபுட்டு அது இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வீடியோஸ் நம்ம பார்த்தாலும், இன்னொரு பக்கம் ஐ எம் ஷோர் இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நிலவின் மேல மூன் மேல வந்து ஒரு மிகப்பெரிய பீஸ் ஆஃப் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் அப்படியே சீறி பாஞ்சு கிராஷ் ஆகி பல கிலோமீட்டர் ஹைட்டுக்கு வந்து அந்த மண் அண்ட் புழுதி எல்லாத்தையும் வந்து கிளப்பி விட்ட ஒரு வீடியோ. பார்க்கறதுக்கு வந்து பயங்கர சூப்பர் நேச்சுரலாக இருந்தது, ஏதோ ஒரு பெரிய ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படத்தில் பார்க்குற ஒரு சீன் மாதிரி இருந்தாலும் அது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது, அது உண்மையாகவே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட் உடைய ஒரு பாகம் வந்து கிட்டத்தட்ட வந்து 4,000 டன் இருக்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு பீஸ் ஆஃப் அந்த ராக்கெட்னுடைய ஒரு ஒரு பீஸ் ஒரு பகுதி வந்து வேகமாக மூன் மேலே வந்து கிராஷ் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து கிராஷ் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே தெரிவிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அது மூணை நோக்கி தான் வந்துட்டுருக்கு, மூணு மேலே வந்து கிராஷ் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து சயின்டிஸ்ட் அண்ட் ஆஸ்ட்ரோனாட்ஸ் எல்லாருமா வந்து பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை மணி நேரத்தில் வந்து இது கீழே விழ போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கேற்ற மாதிரி August 5 இது கிராஷும் ஆச்சு. அண்ட் அந்த வீடியோ வந்து நேத்திலேருந்து தான் வெளியாக ஆரம்பிச்சது, பிகாஸ் இந்த ஒரு ஒரு ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்க போகுதுன்னு தெரியும். பட் அதை வந்து அழகாக கேப்சர் பண்ணி நேத்திலேருந்து தான் இது வைரல் ஆகிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட் வந்து மூனோட சர்ஃபேஸ் மேலே கிராஷ் ஆகிருக்கிற அந்த ஒரு வீடியோ பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ நாசா வந்து அதை வெளியிட்டிருந்திருக்காங்க. அண்ட் அது அது பார்க்கும்பொழுது இல்லை, அந்த ராக்கெட் பார்த்தா அது ஒரு சாதாரண ஒரு ஸ்பீடில் விழுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதோடைய ஸ்பீடு வந்து பர் செகண்டே வந்து 2.5 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதிவேகமான ஒரு ஸ்பீடில் ராக்கெட் இந்த மூனுடைய சர்ஃபேஸில் வந்து விழுந்த உடனே மிகப்பெரிய ஒரு பள்ளத்தை, மிகப்பெரிய ஒரு கிரேட்டரை வந்து அது உருவாக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அந்த கிரேட்டருடைய டைமென்ஷன்ஸும் என்னங்கறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 89 feet wide, 27 meter 89 feet wideக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தை வந்து இது கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அண்ட் இது வந்து மூனுடைய அந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ்ல ஒரு மாற்றத்தையும் வந்து உருவாக்கி இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ பாக்குறதுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து விழுந்து ஒரு ஒரு பாம்பெல்லாம் பிளாஸ்ட் ஆச்சுன்னா எப்படி அந்த மண் துகள்கள்லாம் வந்து பறக்கும், அந்த மாதிரி அந்த மூனுடைய சர்ஃபேஸில் இருக்கிற அந்த மண் அண்ட் ஒடவர் எல்லாம் வந்து அப்படி பறக்கிறது வந்து தெரியுது. இந்த இம்பேக்ட் வந்து அவ்வளோ தெளிவாக தெரியறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கரெக்டாக சூரிய ஒளி படக்கூடிய சைடு ஆஃப் மூன், சன்லைட் சைடு ஆஃப் மூனில் தான் வந்து இந்த இம்பேக்ட் ஆச்சுங்கிறதுனால அந்த இம்பேக்ட் வந்து அவ்வளோ அழகாக வந்து எடுத்து அவங்க லைக் சயின்டிஸ்ட் அண்ட் இந்த என்தூசியஸ்ட் எல்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமாக வந்து பெரிய

0: மாதவன்,
1: சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
2: Distributed by Home Screen Entertainment. Associate Partner SimplySouth.tv.
3: இன்னிலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதியா தூங்க கூட முடியாது.
4: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கனோயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
5: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காமா ஒரு ஃபேமிலி லொகேஷனா? ரெண்டு வேணும். இப்போ சென்னை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
6: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th அண்ட் 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம்.
7: Yes, City Seasons Hotel Burj Man, Dubai, August 8th and 9th, 10 a.m. to 7 p.m.

0: டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
1: There is no place like home. There's no home like that.
2: For registrations, call 056-357-9474.
3: You are with Kirtana on Mercil Morning. Golden Song of the Hour. Golden Song
0: of the Hour. Brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.

0: அவ்வளவுதான், ரெண்டே நாள் தான் இருக்கு, அதுக்கப்புறம் அச்சச்சோ மிஸ் ஆயிடுச்சேன்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. என்னது எதுக்கு ரெண்டே நாள் தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜாய் அலுகாஸோட ஜாய் ஆஃப் சம்மர் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். ஆமாம், ஜாய் ஆஃப் சம்மருங்கிற பேர்ல வந்து நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த சம்மர்ல டிராவல் பண்றவங்களுக்காக, எஸ்பெஷலி ஜாய் அலுகாஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர். ஸோ அதுல வந்து அவங்க என்ன தராங்கன்னு பாத்தீங்கன்னா, டைமண்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது அஷோர்டான கேஷ் வவுச்சர்ஸ், அஷோர்ட் லோவஸ்ட் மேக்கிங் சார்ஜஸ் ஃப்ரம் ஜஸ்ட் 1.99% and zero deduction on all gold exchange and சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஆஃபர்லாம் தராங்க. பிளஸ் நீங்க இந்தியாவுக்கு வந்து டிராவல் பண்றீங்கன்னா அப் டு 15% ஆன் இம்போர்ட் டியூட்டி சேவ் பண்ணலாம் ஜாயில் காசுல இருந்து ஷாப் பண்ணும்பொழுது. சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 9th இந்த ஆஃபர்லாம் முடியுது, அதனால டக்குன்னு போங்க ஜாயில் காசுல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச நகையை பிடிச்சவங்களுக்காக வாங்கி கொடுங்க. இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, சரியா? ஸோ அடுத்ததா உங்களுக்காக நல்ல ஒரு பாட்டு மனசு தொட்டமேட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளம்ப போறேன். பட் அதுக்கு முன்னாடி டிராபிக் மட்டும் எங்க இருக்குன்னு ஒரே ஒரு தடவை பார்த்துடலாமா?
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: டிராஃபிக் பெருசாக வந்து அலாமிங்கெல்லாம் எங்கேயுமே கிடையாது. 311 கிசே சிமெட்ரிக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம்னா லேசாக ஸ்லோ மூவிங் டிராஃபிக் மட்டும்தான் இருக்குது. 611 வந்து கொஞ்சம் லேசான ஒரு ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்குது கவனிஜுக்கு முன்னாடி, அவ்வளோதானே தவிர மற்றபடி அலாமிங்காக எதுவும் இல்லை.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Okay, யாருக்கு என்ன பாட்டுன்னு கேட்டிடலாம். Hi, good morning. ஹலோ, குட் மார்னிங்.
2: குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கீங்க? யார் பேசுறீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
2: என் பேர் நிஜாம்.
0: ஓகே,
2: ஒன்னு சொல்ல, அந்த உண்மையிலே நீங்க சொல்ற விஷயம் வந்து தெளிவா அழகா சொல்றீங்க, எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றீங்க. படப்படப்பட்டு கடமைக்கு சொல்லாம ஒரு மெசேஜ் சொல்றீங்க, இந்த யூஏ அப்டேட்டா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ்.
0: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி மிஸ்டர் நிஜாம்.
2: அதை கீப் அப் பண்ணுங்க. மத்த பேர் சொல்ல விரும்பல, சில ஆர்டிஸ்ட் வந்து கடமைக்கு சொல்லிட்டு போவாங்க. அதாவது 10 seconds வந்து 10 seconds வந்து நான் அந்த 4 வகையான கேரட் கோல்ட் ரேட்டையும் சொல்லிட்டு போயிருவாங்க.
0: மறுமலர்ச்சில
2: வந்து நன்றி சொல்ல உனக்கு
0: பாட்டு கண்டிப்பா நான் ப்ளே பண்றேன், சரியா? நன்றி சொல்ல உனக்கு பாட்டு ஒரு எவர் கிரீன் சாங். இல்ல, நிறைய பேர் வந்து நிறைய சிச்சுவேஷன்ஸ்க்கு இந்த பாட்டு வந்து ரீலாலாம், ரீலுக்கு வந்து ஆடியோவெல்லாம் வைக்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாட்டு மனசோட்டமேட்டில் நிஜாம் அவர் கேட்டிருக்காரு, அவருக்காக பிளே பண்ணிட்டு நானும் அப்படியே கிளம்புறேன். இந்த வாரம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான திரைப்படங்கள்லாம் ரிலீஸ் ஆகியிருக்கு. அடுத்த வாரம் நம்ம சூர்யா அவர்களுடைய நடிப்பில் ஒரு அட்டகாசமான ஒரு படம், விஸ்வநாதன் சன்ஸ், எல்லாரும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு படமும் ரிலீஸ் காத்துட்டு இருக்கு. Happy weekend.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new Jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: மாநிலங்களுக்கு நியாயமான நிதி பகிர்வு கோரி சட்டமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் கொண்டு வந்த தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. மத்திய வரிகள் பகிர்வுக்கான அளவுகோல் எந்த மாநிலத்தையும் பாதிக்கக்கூடாது என்று சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசிய திமுக உறுப்பினர் தங்கம் தென்னரசு, இந்த தீர்மானம் பொதுப்படையாக உள்ளது என்றார். இதில் முக்கியமான திருத்தம் செய்ய வேண்டும். நிதி பகிர்வில் 50% மாநிலங்களுக்கு இருக்க வேண்டும். அதை குறிப்பிட்ட தீர்மானத்தை மாற்ற வேண்டும் என்றார். மாநில அரசுகளின் வலிமைதான் மத்திய அரசின் வலிமை என பேரறிஞர் அண்ணா கூறினார். நிதி ஆயோக் கூட்டங்களில் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் கருத்தை வலிமையாக குறிப்பிட்டார் என்றும் தங்கம் தென்னரசு தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
1: பொது பிரச்சினைகளை அறிய தேசிய அளவில் பிரச்சார குழு உருவாக்கப்பட உள்ளதாக CJP நிறுவனர் அபிஜித் தீப்கே அறிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த காக்ரோஸ் ஜனதா கட்சியின் தலைவர் அபிஜித் தீப்கே, CJP அமைப்பை அரசியல் கட்சியாக மாற்றும் எந்த எண்ணமும் எங்களுக்கு இல்லை என்று கூறினார். குறிப்பாக எங்கள் அமைப்பை எவ்வாறு விரிவுபடுத்துவது, மக்களின் நலனுக்காக நாம் எடுக்க வேண்டிய பிரச்சினைகளை கண்டறிவது மற்றும் இயக்கத்துக்கான வரைபடத்தை உருவாக்குவது குறித்து விவாதிப்போம் என்றார். விரைவில் தேசிய அளவில் பிரச்சார குழுவொன்றை அமைத்து மக்கள் என்ன சொல்கின்றார்கள் என்ற பெயரில் பிரச்சினைகளை கண்டறிவோம் என்றும் அபிஜித் தீப்கே தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையின் நீர்கொழும்பு தலுபுத்த பல்லன் சேன திறந்தவெளி சிறைச்சாலையில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. தற்போது கைதிகள் சிலர் கூரையின் மீது ஏறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மாதம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் சூழ்நிலையை தொடர்ந்து அங்கிருந்த கைதிகள் சிலர் பல்லன் சேன திறந்தவெளி சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்தனர். இதனிடையே சிறைச்சாலையில் தொடர்ந்தும் பதற்ற நிலை நீடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அதிகாரிகள் போராடி வருகின்றனர். பல்லன் சேன கைதிகள் தழுபுத்த திறந்தவெளி சிறைச்சாலையின் வாயிற்கதவை முற்றுகையிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
2: அமீரக செய்திகள்.
1: எதிர்வரும் செப்டம்பர் 30, 2026 அன்று திறக்க திட்டமிடப்பட்டுள்ள துபாயின் எத்திஹாத் ரயில் பயணிகள் நிலையத்தின் கட்டுமான பணிகள் வேகமாக முன்னேறி வருகின்றன. இந்த நிலையம் துபாயின் ஜுமைரா கால்ஃப் எஸ்டேட் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த நிலையம் அமீரகத்தின் தேசிய பயணிகள் ரயில் வலையமைப்பின் முக்கிய பகுதியாக இருக்கும் என்பதுடன் இது துபாயை மற்ற அமீரகங்களுடன் இணைக்கும் பயண வசதியை மேம்படுத்தும். இந்த நிலையம் செயற்பாட்டுக்கு வந்த பிறகு துபாயின் தெற்கு பகுதிகளில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கும் வணிக மையங்களுக்கும் போக்குவரத்து இணைப்பு மேலும் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
1: தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கின் வடக்கே அமைந்துள்ள ஒரு பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் 4 உயிரிழந்தனர். துப்பாக்கிச்சூட்டை நடத்திய பள்ளி மாணவர் தற்கொலை செய்து கொண்டதாக தாய்லாந்து காவல்துறை தெரிவித்திருந்தது. இச்சம்பவத்தில் ஒரு ஆசிரியர், மாணவர்கள் உட்பட 4 உயிரிழந்துள்ளதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இச்சம்பவம் தொடர்பில் காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபுஜைராவில் தற்பொழுது 37 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 40 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அபுதாபி, ராசல் கைமாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் தற்பொழுது 42 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இன்று பிற்பகல் வேளையில் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: வெல்கம் வெல்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜிடிஎன் திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஜிடிஎன் திரைப்படத்தை அமீரகத்தில் ஃபார்ஸ் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. நீங்களும் ஜிடிஎன் திரைப்படத்தை திரையரங்குகளில் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களா? சரியா? கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாரி, ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் டாட் டிவி ஜிடிஎன் படத்தை வந்து அமீரகத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஃபார்ஸ் ஃபிலிம் வந்து விஸ்வநாதன் சென்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஜிடிஎன் திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து 89.4 தமிழ் கேட்கணும். இது வரைக்கும் கேட்டவங்களுக்கு கப்பல் பாஸ் யார் யாருக்கு அப்படின்றதுல இன்னைக்கு ஒரு கால் உங்களுக்கு வந்துடும். இந்த காலை வச்சு நீங்கள் என்ன தேட்டர் என்ன லொக்கேஷன் சொல்கிறாங்களோ அந்த லொக்கேஷனுக்கு தாராளமாக வந்து ஜிடிஎன் படத்தை எங்கள் டீமோட சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு த ஷோ.
1: இன்று தங்கத்தின் விலை
2: Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: 24 கேரட் தங்கம் 514 திரஹம்ஸா இருக்கு. 22 கேரட் தங்கம் 476 திரஹம்ஸா இருக்கு. 21 கேரட் தங்கம் 456.25 இருக்கு. 18 கேரட் தங்கம் 391.25 இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை
2: கோல்ட் ரேட் Brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
0: Okay, so before moving to other விஷயங்கள், கோல்டோட விலையை பார்த்தீங்களா? கடகடன் ஏற ஆரம்பிக்குது. இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் ஒரு ரிப்போர்ட் வேறு வரப்போகுது. அந்த ரிப்போர்ட்டை வச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இன்னைக்கு நீங்கள் 4:30 போல் அந்த ரிப்போர்ட் வருது அப்படின்னு நினைக்கிறேன். இதை எங்கள் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சு கோல்ட் ரேட் மட்டும் கும்பிட்டுக்குமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம தான் வழக்கம் போல் கோல்டன் டைத்தெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறினதுக்கப்புறம் தானே ஃபீல் பண்ணுவோம் யூஸ்வலாக. இன்றைக்கி அந்த ரேட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேணாமான்னு முடிவு பண்ணிடுங்க. சரியா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: ஓகே, மறுபடியும் இந்த மாண்டெனெக்ரோ விஷயத்தை நான் வந்து ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் விசா ஃப்ரீயாக மாண்டெனெக்ரோக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான செக்லிஸ்ட் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். எக்ஸ்பேக்ட் 3 ஆகி நம்மளும் போகலாம். ஸோ யூஏ ரெசிடென்ஸ் வந்து அட்லீஸ்ட் 3 யூஏ ரெசிடென்சி வச்சுருந்துருக்கணும், 3 கண்டினியூஸாக. ஆல்சோ டேரெக்டாக யூஏலேருந்து மாண்டெனெக்ரோக்கு நீங்கள் போகணும். ஒன் ஸ்டாப் ஃப்ளைட் எடுக்கக்கூடாது. ஸோ பாஸ்போர்ட், வேலிடான பாஸ்போர்ட் இருக்கணும் அஃப்கோர்ஸ். அண்ட் டூர் பேக்கேஜ் இல்லைனா ஹோட்டல் புக்கிங் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். ரிட்டன் டிக்கெட் காட்டணும். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா 10 லிமிட் கொடுத்துருக்காங்க. யூ கெனாட் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் த 10 லிமிட். இந்த 10 நாளைக்குள்ளே நீங்கள் கடகடன் மாண்டெனெக்ரோவை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? இந்த மாண்டெனெக்ரோ வாய்ப்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
3: back to back 2 part 2

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
2: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
3: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல ஃபேக்டரி தரந்துட்டே போறாரு.
2: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
4: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
5: Distributed by Homescreen Entertainment, Associate Partner SimplySouth.tv.
6: இன்னிலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
4: இது வரைக்கும் டைரக்டரா கலக்கிட்டு இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹீரோவா தேவதாசா ஸ்கிரீனையும் கலக்க போறாரு.
5: August 7th, mark your dates.
7: போலீஸ் கொல்லுவா, ஒரு டாக்டர் கொல்லுவா,
5: ஒரு ரிபல், ஒரு ஆபத்தான உலகம். பிளட், லவ், லாயல்டி, இதை விட பெருசா ஆக்ஷன், டிராமா, ஃபுல் ஆன் மாஸ்.
4: அனிருத் மியூசிக்ல டிசி ஆகஸ்ட் 7 முதல் ரிலீசிங் இன் சினிமாஸ் பை தி ப்ளோ பிக்சர்ஸ்.
5: ALD Properties இன் 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
8: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
9: onnu kavalapadadinga. En kooda cooperate panna ella seriyaga.
10: unak ipo 6 vayasu, nee enna pannikittirukka?
11: black and white tv la oli oli paathukitta
12: andha naai nyabagam nenjile vandade nanbane nanbane.
10: unak ipo 15 vayasu, ipo nee enna pandra?
11: appa oda ambassador irukkaarla radio la paattu kettittu.
4: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
13: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
14: கடைசியில இங்க வந்து
4: உட்கார்ந்து 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஓகே, இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஆர்ஜி முது பேசிட்டு இருக்கேன். வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸோ என்னத்தை சொல்கிறது, நிறைய படங்கள் வருது இந்த வாரம். வீக்கெண்ட் உழுவியாக வந்தாச்சு. அப்படி இப்படி தட்டி புத்தி நம்ம வந்து வீக்கெண்டுகளை நினைஞ்சிட்டோம். ஃப்ரைடே அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து மூவி கேம் இருக்கும். முதல் படத்துக்கான க்ளூவை நான் ரெடியாக உங்களுக்காக வச்சுருக்கேன். ஸோ நான் கதையை சொல்லுவேன்னா, அதாவது புதுசாக கேட்கக்கூடிய ஆட்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஒரு திரைப்படத்தோட கதை சொல்லுவேன், அது என்ன படங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். சரியா, கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா அதுக்கு 800-894-0 நீங்கள் கால் பண்ணுவீங்க. ஓகேவா? சரி, ஓகே. இந்த படத்தில் ஹீரோ இருப்பார், ஹீரோயினும் இருப்பாங்க. ஆக்சுவலாக ரெண்டு மூணு ஹீரோயின் இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். பட் ஹீரோ வந்து ஹீரோயின் லவ் பண்ணுவார் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தா வேற ஒரு ஹீரோயின் வந்து ஹீரோவை லவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது அப்படின்றத ஹீரோயின் தெரிஞ்சுப்பாங்க. இந்த பேக் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ இவனா, ஐயோ ஒரு மாதிரியானவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிடுவாங்க. பட் ஹீரோவுக்கு அந்த பேக் ஸ்டோரி இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு ஃபேக்டர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது என்ன படம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 800-894-0 நீங்கள் கால் பண்ணலாம். 800-89-40 அப்படிங்கிற நம்பருக்கு இது என்ன படம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கால் பண்ணி
1: சொல்லுங்க. மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. மற்றும் city seasons hotel burj man dubai ல august 8th and 9th 10 am to 7 pm dak developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property ய வாங்குங்க.
2: இன்னைக்கனா 91 போடு.
3: என்னது
2: 90s not out.
1: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இன்னாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: of the hour was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வந்தாச்சு, என்னன்னு தெரியுமா?
3: எனி க்ளூ?
2: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
3: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
2: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
0: இப்பொழுது நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் கேஎம் ட்ரேடிங் அருகில் ரோலாவில பிரம்மாண்டமா திறக்கப்பட்டிருக்கு. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
4: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா? ரெண்டும் வேணும். இப்ப சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர். அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒன்னு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
0: எஸ், சிட்டி Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers nadathra property showcase la kalandukonga. Unga favorite location la property vaangunga.
5: There is no place like home. There's no home like DAC.
1: For registrations call 056-357-9474.
3: Or nalla host na eppdi irukonu theriyuma? Show on time ku varanum, kekkradhukku munnade content ah tharanum, mathathila romba romba nallavana irukonu.
6: Ha na enakku kadachathu.
4: Anyway, 4 mani aichcha, seri rendu paattu podu, na vandrren.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்கிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா அப்போ நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
9: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
10: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.

0: நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: Terms and conditions apply. Joy Alukas, world's favorite jeweler.

0: பாட்டு வேணும்னா கால் பண்ணுங்க, அப்படியே பதில் கண்டுபிடிச்சிங்கனாலும் கால் பண்ணுங்க. அதாங்க ஹீரோ இருப்பாருங்க, நிறைய ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ லவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆண்கள்னா பெருசாக ஆகாது, அதையும் மீறி லவ் பண்ணுவாங்க. பட் ஹீரோட ஃப்ளாஷ்பேக்கில் கேட்டவங்க வருத்தப்படுவாங்க. ஹீரோட ஃப்ளாஷ்பேக்கு பயங்கர நியாயமான ஒரு காரணம் இருக்கும். வணக்கம் யாருங்க பேசுறீங்க?
1: என்ன
0: படம்?
1: யோசிக்கிறீங்களா?
2: மற்றும் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: தொகுதி மறுசீரமைப்பு காரணமாக தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவ உரிமை பாதிக்கப்படக்கூடாது என்று திமுக தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் உரிமையை பறிக்கும் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை எதிர்ப்பதுதான் திமுகவின் முதற் பணி என்று அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்திருக்கும் எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிப்பதில் தயக்கமில்லை என்றும் திமுக தெரிவித்துள்ளது. மேகதாது விவகாரத்தில் மடை மாற்றும் டேக் டைவர்ஷன் அரசியலை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. இன்றைய சூழலில் காவிரி உரிமையை மீட்பதும் மேகதாது அணையை தடுப்பதும் மிக மிக முக்கியம் என்று திமுக தெரிவித்துள்ளது. மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் பாதித்தால் அதை தடுக்கும் முன்னணி படையாக திமுக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புது கூட்டாளியான காங்கிரசின் மனம் புண்படும் என்பதால் மேகதாது விவகாரத்தில் தவிக அரசு கள்ள மௌனம் சாதிப்பதாக திமுக தெரிவித்துள்ளது. காவிரி விவகாரத்தில் சட்டரீதியான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி தெரிவித்தார். அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் டெல்லி சென்று மேகதாது அணை கட்டக்கூடாது என வலியுறுத்த வேண்டும் என்று அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
1: வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேசத்தில் வளிமண்டல சுழற்சி நிலவி வருவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. கேரளத்தில் கனமழையுடனான வானிலை தொடர்கிறது. கனமழையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 28 உயர்வடைந்துள்ளது. கனமழையினால் குதிரன் இரட்டை சுரங்கப்பாதையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆய்வை அதிகாரிகள் தொடங்கி முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் சீரற்ற வானிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த பேராதனை பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வி நடவடிக்கைகளையும் எதிர்வரும் 10 முதல் மீண்டும் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 10 முதல் பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வி நடவடிக்கைகளையும் வழமை போன்று பாதுகாப்பாக முன்னெடுத்துச் செல்வதற்கு தற்போது அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் டரன்ஸ் தெரிவித்துள்ளார். இதற்கமைய பல்கலைக்கழக விடுதிகளில் தங்கியிருக்கும் மாணவர்களுக்கு எதிர்வரும் 9 ஞாயிற்றுக்கிழமை முதல் மீண்டும் விடுதிகளுக்கு திரும்புவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
1: அபுதாபி யாஸ் ஐலண்டில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் ஒரு கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அபுதாபி காவல்துறை மற்றும் அபுதாபி சிவில் பாதுகாப்பு ஆணையத்தின் குழுவினர் உடனடியாக தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் தொடர்பான தகவல்களை பொதுமக்கள் அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் மூலம் மட்டுமே பெற வேண்டும் என்று அபுதாபி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தீ விபத்துக்கான காரணம், செய்த விவரங்கள் அல்லது உயிரிழப்புகள் குறித்த உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை.
2: உலகச் செய்திகள்.
1: காசாவில் கடந்த 2025 அக்டோபர் 10 அன்று அறிவிக்கப்பட்டதாக கூறப்படும் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததில் இருந்து சுமார் 300 குறைந்தது 300 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் குழந்தைகளுக்கான அமைப்பு யூனிசெஃப் தெரிவித்துள்ளது. இதன் சராசரி கணக்கில் தினமும் ஒரு குழந்தை உயிரிழப்பு பதிவாகியுள்ளதாக யூனிசெஃப் தெரிவித்துள்ளது. மேலும் 100 குழந்தைகள் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் பலரின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதாகவும் யூனிசெஃப் தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: பிரேசில் கால்பந்து வீரர் வினீசியஸ் ஜூனியர் ரியல் மேட்ரிட் அணியுடனான ஒப்பந்தத்தை நீட்டித்துள்ளார். அவர் புதிய 6 ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். 26 வயதான வினீசியஸ் ஜூனியரின் முந்தைய ஒப்பந்தம் முடிவடைய இன்னும் 12 மட்டுமே உள்ள நிலையில் சமீப வாரங்களில் இங்கிலாந்தின் ஆர்சனல் உள்ளிட்ட கழகங்கள் அவரை அணுக ஆர்வம் காட்டியதாக தகவல்கள் வெளியாகின. எனினும் ரியல் மேட்ரிட் வெளியிட்ட அறிவிப்பில் வினீசியஸ் ஜூனியருடன் 2032 ஜூன் 30 வரை ஒப்பந்தத்தை நீட்டிக்க இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக தெரிவித்துள்ளது.
2: செய்தி சுருக்கம்.
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தில் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலன மேகங்கள் காரணமாக கிழக்கு மற்றும் தென் பகுதிகளில் இன்றும் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஃபுஜீரா மற்றும் அஜ்மானில் தற்பொழுது 37 டிகிரி செல்சியஸிலும், உமல்குவாயினில் 40 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் தற்பொழுது 42 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: ஆஃப்டர்நூன் கோல்ட் பிரைஸஸ் என்னங்கறத நான் இப்ப சொல்றேன்.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet la neenga as low as 1 dirham lende gold savings start pannalam anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam
0: 24 carat thangathil endu na aarambikkava 24 carat thangam iniki 517.5 22 கேரட் தங்கம் 479.25 AED, 21 கேரட் தங்கம் 459.5 திர்ஹாம்ஸ், 18 கேரட் தங்கம் 394 திர்ஹாம்ஸா இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
0: இந்த மாசத்துல இன்னைக்கு லாங் லீவ் வருது அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ தி லாங் வீக்கெண்ட் கம்ஸ் ஆன் தி ஃபைனல் ஃப்ரைடே ஆஃப் ஆகஸ்ட். ஸோ ப்ராஃபெட் முகமது பர்த்டேவை முன்னிட்டு 28 ஆகஸ்ட் 28 ஃப்ரைடே அன்னைக்கு யூஏஇ பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டாருக்கு லீவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா?
1: யூஏஇ அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC.
0: அதாவது பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு ஆகஸ்ட் 31 வந்து அப்படியே ஆரம்பிக்க போகுதுல, இந்த 2026-27 அகாடமிக் இயர். ஸோ இந்த ஃபைனல் வீக்கெண்டோடு சேர்த்து இந்த ஹாலிடேஸும் அப்படியே முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு நேஷனல் டே ஹாலிடேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் 28 லீவ் அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 28, 29, 30 இந்த 3 நாளும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா மண்டே 31 லீவ் போடும்போது இந்த மாத சம்பளத்தில் உங்களுக்கு லாஸ் ஆஃப் பே போடலான்னு மேபி உங்கள் கம்பெனி வெயிட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க என்ன பிளான் அப்படின்றத முன்னாடியே சொல்லி பேசி வச்சுட்டு போயிருக்கேன். ஏன்னா ஆகஸ்ட்ல 31 இருக்குது, ஒரு ரிமைண்டர் உங்களுக்கு.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo & Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கிளம்பி தாயா, கிளம்பி தாயா.
1: உங்க பேர் பாத்தா கழிச்சு கழிச்சு கழிச்சு

0: எப்பா ஒரு தடவை சொல்லு
1: போடாங்கோ.
0: அதேதான்
2: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
3: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
4: அது ஒண்ணுலடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறே, அது காடுன கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
3: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
5: This is Maddy.
4: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணோம்.
3: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் லியே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சென்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
6: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
4: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
6: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
7: ALD Properties இன் 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth மற்றும் city seasons hotel burj man dubai ல august 8th and 9th 10 AM to 7 PM dat developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க உங்க favorite location ல property-ய வாங்குங்க

0: தமிழ்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
1: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
0: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
2: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
3: There is no place like home. There's no home like that.
4: For registrations, call 056-357-9474. In the summer, unga dream SUV-ya veetukku odittu ponga Jetor-oda unbeatable offers oda. VAT on us illa 0% interest. Free service package and 1 million kilometer warranty. Just 966 dirhams per month EMI start agaradhanala unga dream SUV ippa innum ungalku pakkathula. Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetor UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: வெல்கம் பேக். இப்ப டிராபிக் எங்க இருக்கு நான் சொல்லுவேனா. டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான். வெள்ளிக்கிழமைனால இன்னைக்கு டிராபிக் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஸோ எஸ் 112 இண்டஸ்ட்ரி ஏரியா 17 கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்லோ மட்டிருக்கு. ஷார்ஜா ஏர்போர்ட் போகிற வழியில் அல்தை இது ரோட்டில் ஒரு கிராஷ் போட இருக்குது ஃப்ரம் E311. ஸோ அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது, பார்த்துக்கோங்க. மற்றபடி எங்கேயுமே பெருசாக டிராஃபிக் இல்லை.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Okay, சற்று முன்பு நான் கொடுத்த திரைப்படத்திற்கான க்ளூ உங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து வேற ஒரு படம் கெஸ் பண்ணியிருந்தாங்க, பட் கிடையாது. அது சரியான பதில் என்னன்னா
2: மன்மதன்.
0: அதானே, அதுக்கு தானே அந்த பேக் ஸ்டோரி வந்திருக்கும், அதானே சூட் ஆகும். யோசிச்சு பாருங்க. ஆல்ரைட், இன்னொரு படத்துக்கான க்ளூ இப்போ நான் கொடுக்க போறேன். இந்த படத்தில் ஹீரோ இருப்பார், ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பயங்கரமாக லவ் பண்ணுவார். ஹீரோயினும் ஹீரோ லவ் பண்ணுவாங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்க, அப்படியே மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க. பட் ஹீரோவுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும். படத்தில் வில்லனும் ஹீரோ தான். நீயாடா வில்லன், படம் ஃபுல்லாக நீ ஹீரோ மாதிரியே நடிச்சிட்டு இருந்த அப்படிங்கிறதே கடைசியில் தெரியும். ஆனால் ஆப்வியஸ்லி அவர் வந்து ஒரு நல்ல வில்லன், மக்களுக்கு கெட்டது செய்யக்கூடிய வில்லன் கிடையாது. என்ன படம் கண்டுபிடிச்சிங்கன்னா பாட்டு முடிச்சவனே கால்
1: பண்ணுங்க. கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: அன்னதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும். 30% ஆஃப் ஆன் டைமண்ட் ப்ரெஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜ

0: போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
1: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
0: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஓகே, இந்த படத்துல ஹீரோ இருப்பாரு, ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் வந்து லவ் பண்ணுவாரு, ஹீரோயினும் ஹீரோவை லவ் பண்ணுவாங்க. ஆனால் அதை சொல்லவே மாட்டாங்க, அவங்களுக்கு ஈகோ பயங்கரமாக இருக்கும். சரியா, படம் அப்படியே போயிட்டு இருக்கும், ஜாலியாக போயிட்டு இருக்கும், சமக்காமடியாக போயிட்டு இருக்கும். ஹீரோயினோட சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, ஹீரோயினுக்கு ஒருத்தங்களை பொண்ணு பார்த்து வச்சிருப்பாங்க, மீன் மாப்பிள்ளை பார்த்து வச்சிருப்பாங்க. அந்த மாப்பிள்ளை தான் வந்து வில்லனை தேடிட்டு இருப்பாரு. கிளைமேக்ஸில் தான் தெரியும் ஹீரோ தான் வில்லன் அப்படின்னு. சரியான பதிலை கண்டுபிடிக்கிறவங்க 800-8940 கால் பண்ணலாம். அவர் இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜி மதுன் இருக்கேன், எம்ஏடிஹெச், அங்கேயும் வந்து நீங்கள் தாராளமாக உங்கள் பதிலை டெக்ஸ்ட் மூலமாக தெரிவிக்கலாம். சரியா, இன்னைக்கு வந்து என்ன டே தெரியுமாவா? லைட் ஹவுஸ் டேவா? லைட் ஹவுஸ்க்கான டே. லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரெண்டு படங்கள் ஞாபகம் வரும், ஒன்று இயற்கை, இன்னொன்று கில்லி. இந்த ரெண்டு படத்துலையும் லைட் ஹவுஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. நிறைய படங்கள் இருக்குது, பட் டாப் ஆஃப் த மைண்டில் ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் இந்த ரெண்டு படங்கள் தான். ஓகேவா, இந்த படத்தை இப்போ யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் சுதீஷ் பேசுகிறேன்.
0: ஓகே, தொடர்ந்து பேசுவோம் ஒரு மணிக்கு மேல. சோ இந்த படத்துல ஒரு பிரச்சனை இருக்கும், இந்த படத்துலதான் பிரச்சனை இல்ல, இந்த படத்துல ஒரு பிரச்சனை இருக்கும், ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஓகேவா, அதை தன்னோட பிரச்சனையை எடுத்துக்கிட்டு ஹீரோ வந்து அரசாங்கத்துக்கு எதிராக அந்த ஒரு டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணுறதுக்காக போவார். அதில் ஏகப்பட்ட வில்லன்கள், வில்லிகள் இருப்பாங்க. இந்த படத்தில் வந்து வில்லி தான் மெயின், அந்த வில்லி கேரக்டர் அவ்வளோ ஃபேமஸ். அது சால்வ் ஆகுதா இல்லையா, அந்த வில்லி குறுக்க பூந்து என்னெல்லாம் குட்டையை குழப்புறாங்க, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளும் பதில்களுமா இந்த படம் வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன படம் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு மணிக்கு மேலே நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth மற்றும் city seasons hotel burj man dubai ல august 8th and 9th 10 am to 7 pm dak developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க உங்க favorite location ல property-ய வாங்குங்க.

நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவராக பெலிக்ஸ் ஜெரால்டு நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அரசாணையை பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வெளியிட்டுள்ளது. 2026 ஆகஸ்ட் 5 முதல் 3 ஆண்டுகள் அவர் இப்பதவியில் இருப்பார் என்று அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குதிரை பேர வழக்கில் கைது செய்யப்பட்ட 14 பேருக்கும் ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குதிரை பேர வழக்கில் கைதான கிருஷ்ணன் என்பவர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். ஏற்கனவே 13 பேருக்கு ஜாமீன் வழங்கிய நிலையில் 14வது நபரான கிருஷ்ணனுக்கும் ஜாமீன் வழங்கி நீதிபதி இளந்திரையன் உத்தரவிட்டார். வழக்கில் ஜாமீனில் விடுதலையான சேதுராஜ், ராஜசேகர் ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை தளர்த்தியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் வெறும் பாதுகாப்பு தோல்வி மட்டுமல்ல, பல மாதங்கள் திட்டமிட்டு லட்சக்கணக்கான ரூபாய் பண பரிவர்த்தனைகளுடன் நடத்தப்பட்ட சதி என்று சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஐ விசாரணையின்படி இந்த வழக்கின் வினாத்தாளை கசியச் செய்ததாக கூறப்படும் நபர்கள், இடைத்தரகர்கள் மற்றும் சில தேர்வு நிபுணர்கள் அடங்கிய வலையமைப்பு செயற்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. விசாரணையில் சில குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தேர்வுக்கு முன்பாக மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தி உண்மையான தேர்வு கேள்விகளுடன் பொருந்திய கேள்விகளை வழங்கியதாகவும் கூறப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்னவுக்கு எதிராக வீதி விபத்து தொடர்பான வழக்கொன்றின் விசாரணைகளை இடைநிறுத்தி கொழும்பு மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கால்கிஸ்தை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வீதி விபத்து தொடர்பான வழக்கின் விசாரணைகளையே இவ்வாறு முன்கொண்டு செல்வதற்கு இடைக்கால தடை உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளது. ரவி செனவிரத்னவினால் தாக்கல் செய்யப்பட்ட மீளாய்வு மனுவை ஆராய்ந்தபோது கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. சவுதி அரேபியாவின் நஜ்ரான் பிராந்தியத்தை இலக்கு வைத்து ஹூதி ஆயுதக்குழு நடத்திய தாக்குதல்களை வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் கடுமையாக கண்டித்துள்ளது. ஹூதி குழுவின் இந்த தாக்குதல் சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களின் வெளிப்படையான அத்துமீறல் என்று வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் பொதுச் செயலாளர் ஜாசிம் முகமது அல் புதாய்வி தெரிவித்தார். பொதுமக்கள் மற்றும் பொது சொத்துக்களை திட்டமிட்டு கண்மூடித்தனமாக இலக்கு வைத்த இந்த தாக்குதல் சர்வதேச விதிமுறைகள் மற்றும் ஒப்பந்தங்களுக்கு எதிரான கடுமையான குற்றம் என்றும் இதற்கு பொறுப்பு கூறல் அவசியம் என்றும் அல் புதாய்வி தெரிவித்தார்.
1: உலகச் செய்திகள்.
3: துருக்கி ஜனாதிபதி ரிசப் தாயிப் எர்துவான் இன்று சவுதி அரேபியா செல்கின்றார். பிராந்திய அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் அவர் சவுதி செல்கின்றார். எர்துவான் சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாப் ஷெரீப் ஆகியோரை சந்திக்க உள்ளதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் தற்போதைய நிலைமை, பாதுகாப்பு விவகாரங்கள், பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: சுப்மன் கில் இலங்கை சுற்றுப்பயணத்தில் நடைபெறும் ஒரே பயிற்சி ஆட்டத்தின் முதல் நாளில் விளையாடவில்லை. இலங்கை கிரிக்கெட் அணிக்கு எதிரான 3 நாட்கள் போட்டிக்கு முன்பாக நேற்று இந்திய அணியின் பயிற்சியின் போது தனது வலது கை மோதிர விரலில் ஏற்பட்ட காயம் காரணமாக சுப்மன் கில் போட்டியில் இருந்து விலகியுள்ளார். சுப்மன் கில் இல்லாத நிலையில் அணியில் நியமிக்கப்பட்ட துணைத் தலைவரான கே எல் ராகுல் இந்திய அணியை வழிநடத்துகின்றார். காயத்தின் தீவிரம் மற்றும் கில் அடுத்த போட்டிகளில் பங்கேற்பாரா என்பது குறித்து மேலதிக மருத்துவ மதிப்பீட்டுக்கு பிறகு தகவல் வெளியாகும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
4: kanna oru time on panita off pannave koodadhu hukum tamil fm ka hukum tamil fm ka hukum tamil fm ka hukum hukum
5: hukum arthumaindha raja

0: நம்ம டெலிவரி பார்ட்னர்ஸ்க்காக என்னென்ன அப்டேட்ஸ்லாம் அடுத்தது இருக்கு நான் சொல்றேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: 5000 health kits, cooling towels, hand fans இதெல்லாம் வழங்கி இருக்காங்க அத்தாரிட்டிஸ். ரெகுலராக வாட்டர் குடிக்க சொல்லியும் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ரெஸ்ட் பிரேக்ஸ் நீங்கள் எடுக்கணும் அதே நேரத்தில், குறிப்பாக மதிய நேரங்களில். ஆர்டிஏ வந்து சேஃப் அண்ட் ஹெல்த்தி சம்மர் ஃபார் டெலிவரி ரைடர்ஸ் அப்படின்னு ஒரு கேம்பெயின் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இது ஆகஸ்ட் முழுக்க வந்து போகும். இதில் ஹெல்த் செக்ஸ் இருக்கும், சேஃப்டி அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் இருக்கும், ஸ்க்ரீனிங்ஸ் நிறையா இருக்கும். 70,000-க்கும் மேற்பட்ட டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 5000 ஹெல்த் கிட்ஸ் வழங்கப்பட உள்ளது. அதே மாதிரி நிறைய 120-க்கும் மேற்பட்ட ஃபீல்ட் அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பட போகிறாங்க. இது வந்து எத்தனையோ 1000 ரைடர்ஸ் வந்து பெனிஃபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டெலிவரி மோட்டர் சைக்கிள்ஸோட ஃபெசிலிட்டிஸ் நிறைய இன்க்ரீஸும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க சொல்லி சஜஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. சரியா, நீங்களும் வந்து உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க, இல்லை நீங்களே வந்து இந்த ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: okay, so இந்த வாரம் என்ன NFP டேட்டா வருது, இன்னைக்கு சாயங்காலம் NFP டேட்டா வருது. அதை முன்னிட்டு என்ன நடக்க போகுது தங்கத்தோட விலையில அப்படிங்கிறது டிட்டர்மின் ஆகும். ட்ரெண்டே ரிவர்சல் ஆகுதா என்ன நடக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு ஈவினிங் நமக்கு தெரிய வரும். பட் அதுக்கு முன்னாடி இப்போ கோல்ட் ரேட் என்னங்கிறத நான் சொல்றேன்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: 24 கேரட் தங்கம் இன்னைக்கு 517.50 திரஹம்ஸ் ஆகுது. 22 கேரட் தங்கம் 479.25 திரஹம்ஸ். 21 கேரட் தங்கம் 459.50 திரஹம்ஸ். அண்ட் 18 கேரட் தங்கம் 394 திரஹம்ஸ் ஆகுது. இதான் இன்னைக்கான கோல்ட் ரேட்.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by 32 years of legacy Ain Gold Wallet. back to back.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
2: ஜிடி நாயுடு, அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
3: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல வாங்கி தரஞ்சே போறாரு சார்.
2: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது. சிறு துளி போடும்
4: கட்டதிய நபர் மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
2: Distributed by Homescreen Entertainment. Associate Partner SimplySouth.tv.
5: இன்னையில இருந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதியா தூங்க கூட முடியாது.
6: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
7: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: செழித்தையும் தமிழே.

எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: தூள் என்பது சரியான படம். சுகித் ராஜ் அவர் வந்து சூப்பரா கண்டுபிடிச்சிட்டார்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: ஓகே, ஸோ எங்கேயுமே டிராஃபிக் இல்லை. வெள்ளிக்கிழமை மதிய நேரம் கரெக்டாக ஒரு சில இடங்களில் மட்டும் குட்டியாக அப்படி டிராஃபிக் இருக்கு. இந்த அல்தவர் 2 பக்கத்துலலாம் D93 லைட்டாக அப்படி கிசைஸ் மெட்ரோ தாண்டி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மற்றபடி இண்டஸ்ட்ரியல் ஏரியா 17 கிட்ட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. வேறு எங்கேயுமேலாம் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் கிடையாது. பட் அஜ்மான் டு ஷார்ஜா வந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துல E11 அல்ஜெஃப் 2 பக்கத்தில் கொஞ்சம் உண்டு ஸ்லோ மூமெண்ட் இருக்கு, பார்த்துக்கோங்க.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: All right, so இப்போ வந்து 28th ஆகஸ்ட் லீவ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டர் எம்ப்ளாயிஸ்க்கு ஃப்ரைடே. ஸோ இப்போவே நீங்கள் அட்வான்ஸாக டிக்கெட்லாம் போட்டு வச்சிருங்க, அதுக்கப்புறமா மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படாதீங்க, சரியா? ஆகஸ்ட் மாதம் 28th நமக்கு லீவு. இது முடிஞ்சால் நமக்கு அடுத்து வரக்கூடிய ஹாலிடேஸ் எதுனா நேஷனல் ஹாலிடேஸ் தான்.
1: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Matrum City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers nadathra property showcase la kalandukonga. Unga favorite location la property vaangunga.
2: Nikana 91 podu
3: enadhu
2: 90s not out.
1: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 dirhams தான்.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும் சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
1: In the summer, unga dream SUV ya veetukku odittu ponga Jetor oda unbeatable offers oda.
3: VAT on us illa 0% interest, free service package and 1 million kilometer warranty. Just 966 dirhams per month EMI start agaradunala unga dream SUV ipo innum ungalku pakkathula. Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetor UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
4: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வந்தாச்சு, என்னன்னு தெரியுமா?
5: எனி க்ளூ?
4: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
5: அல்லூர் ஐலண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
4: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
0: இப்பொழுது நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் 3வது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் ரோலாவில பிரம்மாண்டமா திறக்கப்பட்டிருக்கு. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் 3வது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.

0: மணி வரை, காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: Relax song of the hour.
2: Brought to you by Plots Nale, PropShell Dane. For details call 056 415 4242.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் சின்ஸ் 1982.
6: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காமா ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
7: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை போஸ்ட் ரிட்டையர்மென்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
6: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒன்று பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
8: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
9: There is no place like home. There's no home like that.
5: For registrations, call 056-357-9474.

0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கொடுத்துட்டு அப்படி நான் இங்கே கிளம்பிக்கிறேன். இப்பவே 800-8940 கால் பண்ணுங்க. 889-40 அப்படிங்கிற நம்பர் கூப்பிட்டீங்கன்னா நீங்க என்ன பாட்டு கேட்டாலும் அந்த பாட்டு இருந்துச்சு அப்படின்னா உடனே நான் பிளே பண்ணி விட்டுருவேன். வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மது.
0: வணக்கம் சார், நல்லா இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க.
1: ஜாஃபர் பேசுறேம்மா.
0: ஜாஃபர் சொல்லுங்க. ஜாஃபர், லஞ்ச் எல்லாம் ஆயிடுச்சா?
1: இந்த இப்பதான் பிரேயர் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறோம்.
0: ஓ சூப்பர், செம செம. என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்துல இருந்து மதுரை மாதிரி கொழுந்து வரணும் பாட்டு.
0: ஆமா ஆமா,
1: அந்த பாட்டு போறீங்களா?
0: சூப்பர் பாட்டு போட்டு வர்றேன். மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. ஸோ ஜாஃபர் கேட்ட இந்த பாட்டை போட்டுட்டு அப்படிங்கிறது கிளம்புறேன். ஸோ இன்னைக்கு லைட் ஹவுஸ் டேவாமா? இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் டேஸ்லாம் இருக்கும் அடிக்கடி என்னங்கிறது உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு ஏதாவது டோர்னமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. இன்னொருத்தட்டை பேசி ஒரு பாட்டி நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போயிருக்கேன். வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். உங்க பேரு?
2: என் பேரு கலில் பாஷா சார்.
0: ஓகே பாஷா, சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? கருத்துக்கள் விமர்சனங்கள்
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth மற்றும் city seasons hotel burj man dubai ல august 8th and 9th 10 am to 7 pm dak developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க உங்க favorite location ல property வாங்குங்க

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Yaal Kalviyagam. Adutha thalaimuraiki Tamilai kondu serka Yaal Kalviyagam. Contact 055-524-1536.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: முதலமைச்சர் விஜய் தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை புதுவெளியில் முன்வைத்த எம்எல்ஏ மார்க்கண்டியின் தொடர்பில் சபாநாயகர் சபையில் கருத்து வெளியிட்டார். உறுப்பினர் மீதான நடவடிக்கை மீது என்னால் 2 முறைகளில் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று கூறினார். முறையான விசாரணை நடத்தப்பட்டு அவரிடம் விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுக்கலாம் என்று இருக்கின்றேன் என்று தெரிவித்த சபாநாயகர் மார்க்கண்டியின் பேசிய விடயங்களையும் சபையில் வாசித்தார். இவ்விவகாரத்தை அவையின் உரிமை குழுவுக்கு அனுப்புவதாக சபாநாயகர் ஜே சி டி பிரபாகர் தெரிவித்தார். மார்க்கண்டியனிடம் இந்த விவகாரம் தொடர்பில் விளக்கம் கோரப்படும் என்றும் அவர் கூறினார். மார்க்கண்டியன் எம்எல்ஏ தெரிவித்த கருத்துக்கள் வருத்தம் ஏற்படுத்தும் வகையில் இருந்தன என்றும் சபாநாயகர் ஜே சி டி பிரபாகர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு மசோதா கடும் அமளிக்கிடையே மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. அமளிக்கிடையே மக்களவையில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா 2026 விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளில் இருந்தே அமளியால் பாதிக்கப்பட்டு வந்தது. 15வது நாளான இன்றும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை என 2 அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டன. மாணவர் போராட்டங்கள், நீட் தேர்வு விவகாரம் மற்றும் அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை தொடர்பான குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால் அவைகளின் நடவடிக்கைகள் முடங்கின. தொடர்ந்தும் அமளி நீடித்ததால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன.
2: இலங்கை செய்திகள்.
3: சிறைச்சாலைகளில் ஏற்பட்டுள்ள குழப்பம் தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் அவசர ஆலோசனை நடத்தப்படும் என பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் சிறை கைதிகள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் நிலைமையை கட்டுப்படுத்தவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். இருப்பினும் இச்சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என சுட்டிக்காட்டிய அமைச்சர் சிறைச்சாலைகளில் இவ்வாறான நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்கு குறுகிய கால மற்றும் நீண்டகால திட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாக கூறினார். தாய்லாந்தில் 14 வயது சிறுவன் பள்ளியில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். 14 வயது சிறுவன் தனது தாத்தா மற்றும் பாட்டி ஆகியோருடன் சில ஆசிரியர்களை சுட்டுக் கொன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த 14 வயது சிறுவனும் தன்னைத்தானே சுட்டு தற்கொலையும் செய்து கொண்டுள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கின் புறநகரான நுந்தபூரியில் உள்ள பள்ளியில் இருந்து தப்பியோடிய ஒரு மாணவி ஒரு ஆசிரியர் சுடப்பட்டதை தாம் நேரில் பார்த்ததாக தெரிவித்துள்ளார். பள்ளி சீருடையில் இருந்த மற்றொரு மாணவி தானும் தனது நண்பர்களும் தப்பிக்க பள்ளி சுவர் ஏறி குதிக்க வேண்டியிருந்தது என்று கூறியுள்ளார். நபிகள் நாயகம் சல் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு 2026 ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை அரசு மற்றும் தனியார் துறைகளுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பொது விடுமுறையாக அறிவித்துள்ளது. இதனால் வழக்கமாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை பெறும் அமீரக ஊழியர்களுக்கு 3 நாட்கள் தொடர் விடுமுறை கிடைக்கும். ஷார்ஜா அரசு ஊழியர்களுக்கு ஏற்கனவே வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் வார இறுதி விடுமுறையாக இருப்பதால் இந்த விடுமுறை அவர்களின் வழக்கமான வார இறுதி விடுமுறையுடன் இணைந்து அமையும். பெரும்பாலான ஊழியர்களுக்கு திங்கட்கிழமை ஆகஸ்ட் 31 மீண்டும் பணிகள் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay, since 1982.
4: 89.4
5: तुझे कैसे बुलाया तुमने?
4: Rolex. Rolex.
6: Sir! Yes, sir!
7: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா
5: Star of the Month.
6: Star of the Month.
7: Hello, everybody. This is DSP.

வணக்கம் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் ஒரு நீண்ட விடுமுறை நமக்கு எல்லாருக்குமே கிடைக்க போகுது. ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி பொது விடுமுறைன்னு அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு லாங் வீக்கெண்டாக நமக்கு இருக்க போகுது. வெள்ளி சனி ஞாயிறு, வெள்ளி சனி ஞாயிறு விடுமுறை இருக்கிறவங்களுக்கு அது ஒரு நீண்ட விடுமுறையாக இருக்க போகுது. குறிப்பாக துபாயில் ஷார்ஜாவில் ஏற்கனவே வந்து வெள்ளி சனி ஞாயிறு வந்து விடுமுறை அப்படிங்கிறதுனால அதோடைய சேர்ந்து அவங்களுக்கு அது போயிடும். சரி, அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இப்பவே வந்து நிறைய பேர் எங்க போகலாம், அந்த 3 நாள்ல வந்து என்ன பண்ணலாம், சலாலா போகலாமா அப்படின்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்லை, நம்ம ஆர்ஜி பிராவோ வந்து அப்படி ஒரு திட்டத்துல இருக்காரு. ஆனாலும் இல்லை, ஒரு 6 நாளாவது குறைஞ்சது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்க்கலாம். சரி, இன்னைக்கு என்ன கேள்வி நான் கேட்க போறேன் அப்படின்னா, ஒரு சொல். இந்த சொல்லை வந்து நிறைய சினிமா பாடல்கள்ல நாம கேட்டிருப்போம். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. ஆலோலம் பாடும் தென்றலே அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இந்த ஆலோலம் என்ற சொல் வந்து நிறைய பாடல்கள்ல நீங்க கேட்டிருப்பீங்க. எந்த பாட்டுல நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு என்ன பொருள் எனக்கு தெரியுமே அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு அழைப்பிடுங்க. 800-8940 என்ற எண்ணுக்கு வந்துட்டு இருந்த ஒரு அழைப்பு இந்த கேள்வி கேட்ட உடனேயே அப்படியே கட் பண்ணிட்டீங்க இல்லையா? சரி, தெரிஞ்சவங்க அழைப்பிடுங்க. இன்னைக்கு அந்த ஒரு சொல் பத்தி தான் நாம பேச போறோம். ரொம்ப ஒரு சுவையான ஒரு விஷயம் வந்து சொல்லுக்கு பின்னாடி இருக்கு, அதனுடைய பொருளுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனவே அது பற்றி இன்னைக்கு நாம பேசலாம். சரியா, அடுத்து மலர்கள் கேட்டேன் பாட்டு வருது. முதல் பாடலா ஓ காதல் கண்மணி படத்துல இருந்து, அதுக்கப்புறமா அலைபாய்தியிலிருந்து எவனோ ஒருவன் பாட்டு வருது. ரெண்டுமே மணிரத்னம் அவர்களின் இயக்கத்துல வந்த படம். ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
1: அது ஒண்ணுலடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அது காடுன கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddy.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணோம்.
0: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் லியே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: நீனோனா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
0: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4 ஆண்டு தொடக்க

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வந்தாச்சு, என்னன்னு தெரியுமா?
2: எனி க்ளூ? கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா அல்லூர் ஐலண்ட்ல இருக்கிற பட்டர்ஃப்ளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
1: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
0: இப்பொழுது நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் ரோலாவில பிரம்மாண்டமா திறக்கப்பட்டிருக்கு. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
4: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
6: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
7: ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே.
5: உனக்கு இப்போ 15 வயசு, இப்போ நீ என்ன பண்ற?
6: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
8: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
9: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
0: Brought to you by
10: Plots Nale Propshal Dane. For details call 056-415-4242.
0: This hour of Ragaram is brought to you by Yaal Kalviyagam. Adutha Thalaimuraiki Tamilai Kondu Serka Yaal Kalviyagam. Contact 055-524-1536.

மூலம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தேன். யாருக்காவது தெரியுமா? அழைப்பிடுங்க 8089400 என்ற எண்ணுக்கு ஆலோலம்னா என்னன்னு சொல்லுங்க. ஒருத்தர் அழைப்பெடுத்திருந்தாரு, ஆலோலம் அப்படிங்கிறது இந்த தாலாட்டு மாதிரியான பாடல், அததான் ஆலோலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரியா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆலோலம் என்று நம்ம சினிமா பாடல்கள்ல கேட்ட அந்த ஒரு சொல்லுக்கு தமிழ்ல என்ன பொருள் அப்படின்னு பார்க்கலாமா? ஆலோலம் அப்படிங்கிறது ஆலோலம் கிடையாது, அது ஓலோலம். அந்த சொல்லில் இருந்து மருவிய சொல் தான் ஆலோலம். அப்போ ஓலோலம்னா என்ன? அந்த காலத்துல திணைப்புணம் காத்தல் அப்படிங்கிற ஒரு தொழில் இருந்தது. அப்படின்னா இந்த வயல்வெளிகள்ல இல்லைனா நீங்க வந்து விதைச்சி பயிர் செய்த அந்த பயிர்கள் இருக்கும் இல்லையா, இந்த கிரெயின்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாத்தையும் காய வைக்கிறதுக்கான ஒரு வேலை. இதை பண்ணிட்டு இருக்கும் போது என்ன என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கிளி, குருவி, இந்த குருவிகள், இந்த பறவைகள் எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்காக வரும். அந்த பறவைகளை விரட்டுறதுக்காக ஓ அப்படின்னு சத்தம் போட்டுட்டே வந்து கத்திக்கொண்டே வந்து அதெல்லாம் விரட்டுவாங்க. இதுதான் இந்த ஓ ஓலோலம் அப்படிங்கிறது. சரியா, தமிழை பொறுத்தவரையில் இதுதான் அந்த ஓலோலம் என்பதன் பொருள். இந்த ஓலோலம் என்ற சொல்லிடிருந்து மருவிய வடிவம் தான் ஆலோலமா இருக்கு. ஆனா நம்ம சினிமா பாடல்கள்ல பயன்படுத்தப்படுற ஆலோலம் அப்படிங்கிற சொல் பாடல்ல என்ன பொருள்ல வருது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. சரி, பாடல்ல பயன்படுத்தி இருக்காங்க, அங்க என்ன பொருள் அது சொல்லுது அப்படின்னா, ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னார் இல்லையா, கிட்டத்தட்ட தாலாட்டு மாதிரியான ஒண்ணு. இல்லனா காற்று அடிக்கும் போது இந்த மாதிரியான இதமான விஷயங்கள் நடக்கும் போது அதனுடைய ஓசையை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாதான் இந்த ஆலோலம் என்பது இருக்கு. சரியா, அது எங்க அந்த பொருள் இருக்கு அப்படின்னா, தமிழ்ல அது இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்ப எங்க இருக்கு அப்படின்னா, மலையாளத்துல அந்த பொருள்ல தான் அந்த சொல்ல வந்து பயன்படுத்திட்டே வராங்க. இப்போ அடுத்து ஒரு பாட்டு வருது, சிறைச்சாலை படத்துல இருந்து ஆலோலம் கிளி தோப்பிலே இந்த பாட்டு. இந்த படத்தை பொறுத்தவரையில் இது ஒரு மலையாள படம் தான். சரியா, தமிழ வந்து அது வந்து மொழி மாற்றம் தான் செஞ்சிருந்தாங்க. பாடல்களும் அதே மாதிரி தான் இருக்கு. அப்போ பாடல்கள் வந்து முதல்ல மலையாளத்துல வெளிவந்து அதுக்கப்புறமா தமிழ்ல வந்து மொழி மாற்றம் செய்யப்பட்டது. அதனால அதுல இருந்த சொற்களை வந்து அப்படியே வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா, இன்னொரு பாட்டுலையும் அதே மாதிரி மலையாளத்துல வந்த சொற்களை கிட்டத்தட்ட அதே மாதிரி தமிழ வச்சிருப்பாங்க. அது நமக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் நெருடலா நமக்கே தெரியும். அதுதான் அந்த ஆலோலம்னா இதுதான் பொருள். இது நேற்று வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, ஊருக்கு பணம் அனுப்பிட்டீங்களா, அனுப்ப போறீங்களா? அப்படி அனுப்பும் போது நீங்க ஒரு 500 திரம்ஸ் நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா, அது 1000 திரம்ஸா ரெண்டானா எப்படி இருக்கும்? அப்படி ரெட்டிப்பாகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா நீங்க வந்து பணம் அனுப்பணும். உங்க பணம் வந்து ரெட்டிப்பாகிறது மட்டும் இல்லை, அதை தாண்டி மிகப்பெரிய பரிசல்களை வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 6,000-6,00,000 திரம்ஸுக்கும் அதிகமான பணப்பரிசு, அது மட்டும் இல்லாம பிராண்ட் நியூ ஜெட்டோர் T1 காரை வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. August 13 வரைக்கும் தான் இந்த ஒரு சலுகை. எனவே அதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்க பணத்தை வந்து இனி அனுப்ப போறீங்க அப்படின்னா, இல்ல உங்க நண்பர்கள் யாராவது ஊருக்கு பணம் அனுப்புறதுக்கான திட்டம் இருக்கு அப்படின்னா, அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணி அது வழியா அனுப்புங்க. சரியா, அடுத்து ஆலோலம் கிளி தோப்பிலே பாட்டு தான் வருது. சிறைச்சாலை படத்துல இருந்து கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம் 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.
2: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
3: சொல்லு.
2: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
4: We'll be back after a short commercial break.
5: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஒரு தரமான எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்கிள் இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Ragaram is brought to you by Yaal Kalviyagam. Adutha Thalaimuraiki Tamilai Kondu Serka. Yaal Kalviyagam. Contact 055-524-1536.

0: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க 89.4 தமிழ் பண்பலையில. நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். ஆலோலம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. நேற்று வந்து எங்களுடைய மலையாள நண்பி ஹோம் எஃப்எம்ல இருக்கக்கூடிய நித்யாவுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் அப்படின்னா அவங்களுக்கு தான் நான் வந்து கேட்பேன். அப்போ வந்து சரி, ஆலோலம்னா என்ன பொருள்ல நீங்க அந்த வேர்ட் பயன்படுத்துறீங்க, அந்த சொல்ல பயன்படுத்துறீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அப்போ சொன்னாங்க, ஒரு இந்த மென்மையான தாளம், அதோட வந்த ஒரு அசைவு அப்படின்னா தென்றல் அசைகிறது இல்லையா, தென்றல் வர்றது இல்லையா, அந்த அந்த ஒரு அந்த அதை ஒரு இசையா சொல்லணும் அப்படின்னா அதை நாங்கள் ஆலோலம்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து இந்த இலைகள்லாம் அசைகிறது, அப்புறம் தாளாட்டு பொருளில் கூட இந்த சொல்லை வந்து நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம் அப்படின்னு வந்து நித்யா வந்து சொல்லியிருந்தாங்க. சரியா, நித்யா அந்த நித்யா கிட்ட அதை தெரிஞ்சுக்கிட்ட அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இருந்தது. தமிழில் வந்து இந்த ஆலோலம் என்ற சொல், இது வந்து கந்த புராணம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கந்த புராணத்தில் வந்து ஒரு ஒரு படலம் வருது, அதில் வந்து ஆலோலம் என்ற ஒரு சொல் வந்து வருது. லேலோ அப்படின்னு பாடி குழவியை தூங்க வைத்தல், இது வந்து ஒரு இலக்கணம் சாரா வழக்கில் லேலோ பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த லேலோ, அந்த லேலோ அப்படிங்கிற சொல் லோலாட்டு, அப்புறம் ஓலாட்டு ஆகி அதுக்கப்புறமா அது தாலாட்டா மாறினது அப்படின்னு தமிழில் வந்து ஒரு பொருள் இருக்கு. அப்போ பாருங்க, அந்த ஆலோலம் என்ற சொல் தாலாட்டு என்ற சொல் உருவாகிறதுக்கும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. இந்த ஒரு பொருளில் தான் மலையாளத்தில் இப்பவும் அந்த ஆலோலம் என்ற சொல்லை வந்து பயன்படுத்திட்டு வாராங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய முடிவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பைரவா படத்திலிருந்து நில்லாயோ என்ற பாட்டு வருது. நீங்கள் இந்த பாட்டை வந்து இந்த ஒரு சொல்லை வந்து எந்த பாடலில் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு பொருள் தெரியுமா, எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். 800-894-00 என்ற எண்ணுக்கு கீதா வந்திருக்காங்க. கீதா வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு சொல் வந்து ரொம்ப புதுசாக இருக்கு, நான் வந்து பெங்களூர், அப்போ என்னோட தமிழ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவங்களுடைய கணவர் வந்து சென்னையை சேர்ந்தவராம். இப்போ கொஞ்சம் தன்னுடைய தமிழ் வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஆக்சென்ட் வந்து ஸ்ரீலங்கன் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நான் இலங்கையை சேர்ந்தவ தானே, அப்போ அப்படி தான் இருக்கும். சரியா கீதா, இதுவும் உங்களுக்கு தெரியாத ஒரு புது தகவல். சரியா, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரு?
1: ரம்சி.
0: ரம்சி சொல்லுங்க, ரம்சி எப்படி இருக்கீங்க?
1: அக்கா ஒரு ஆலோலம் சொன்னீங்க, அதுல ஒரு பாட்டு இருக்கு ஆலோலம்.
0: ஆமா, ஒரு பாட்டு இல்ல, நிறைய பாட்டு இருக்கு. இப்போ ஒரு பாட்டு நாங்க பிளே பண்ணோம், அந்த பாட்டு நிறைய பாட்டுல நம்ம அந்த சொல் வந்து கேட்டிருக்கோம். ஆமா,
1: இல்ல ஒரு ஞாபகத்துக்கு வேண்டியா.
0: சரி ரம்சி, நன்றி நன்றி நன்றி. சரி ஓகே, அப்படுத்து நில்லாயோ பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம் 89.4 தமிழ் பண்பலையில். நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் ப்ரோட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷர் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்,
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
4: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யாரு வர?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும் city seasons hotel burj man dubai ல august 8th and 9th 10 AM to 7 PM dak developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க. This hour of ragaram is brought to you by yaal kalviyagam, அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க yaal kalviyagam. contact 0555241536.

மழை பெய்யுதா லீவா, அப்புறம் ராசல் கைமா லைன் பகுதிகளில் மழை பெய்யுதா, ஃபுஜைரால மழை பெய்யுதா, மழை பெய்யுது அப்படின்னா சொல்லுங்க. 8189940 என்ற எண்ணுக்கு அழைப்படுத்து, அப்படியே என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க. சரியா, மனசு தொட்ட மட்டில் பாட்டு தர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆலோலம் என்ற சொல், அதனுடைய பொருள் பற்றி இன்னைக்கு நாம பேசியிருந்தோம். தமிழ அதனுடைய பொருள் வேறு மாதிரியாக இருந்தாலும் கூட கடைசியா தாலாட்டு என்ற சொல்லும் அந்த ஆலோலத்தில் இருந்து பிறந்ததுதான் அப்படிங்கிற அடிப்படையில் ஆலோலம் என்ற சொல் ரெண்டு மாதிரியாக தமிழை பொறுத்தவரையில் பொருள் கொள்ளப்படுது அப்படிங்கிற முடிவுக்கு நாம வரலாம் இல்லையா. சரி, வாட்ஸ்அப் வழியா வந்திருந்தாங்க ராஜேஷ் வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்ன பாட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, என்ன பாட்டு என்ன கேட்டிருக்காங்க, காற்றோடு பட்டம் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்காக அந்த பாட்டு கொடுக்கலாமா இன்னைக்கு மரசு தொட்ட மட்டில்? அப்படியே நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மட்டு.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது ராக் வித் ராஜா. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
0: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: முதல்வர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கை திரும்ப பெற்றுள்ளார். செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்று காணொலி காட்சி வாயிலாக தோன்றிய அவர் வழக்கை திரும்ப பெறுவதாக தெரிவித்தார். மனுவை திரும்ப பெற்றதால் சங்கீதாவின் கோரிக்கையை ஏற்று வழக்கை முடித்து வைப்பதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் நாளை திட்டமிட்டபடி மாணவர்களின் குரல் நிகழ்ச்சி நடைபெறும் என்று ராகுல்காந்தி தெரிவித்தார். ஒன்றுபட்ட குரல்கள் ஒலிக்கும் போது மட்டுமே இந்த அரசு பணியும் என்று அவர் தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல்காந்தி, நாட்டின் அதிகப்படியான இளைஞர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் பிரயாக்ராஜ் நகருக்கு நான் நாளை செல்கின்றேன் என்று கூறியுள்ளார். இந்த அமைப்பு நேர்மையற்றதாக மாறிவிட்டது என்பது ஒவ்வொரு மாணவருக்கும் தெளிவாக தெரிகின்றது. உங்கள் கடின உழைப்பில் எந்த குறையும் இல்லை. உங்கள் முயற்சிகளுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்காத இந்த அமைப்பின் நோக்கத்தில்தான் தவறு இருக்கின்றது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் தேர்தல் சட்டங்களை மறுபரிசீலனை செய்து வரும் நாடாளுமன்ற தேர்வுக்குழு தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான முன்மொழிவுகளை ஆய்வு செய்து பரிந்துரைகளை சமர்ப்பிக்க நிபுணர் குழு ஒன்றை நியமித்துள்ளது. இந்த முடிவு பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சித்துறை அமைச்சர் பேராசிரியர் யுஆர் அபயரத்ன தலைமையில் நடைபெற்ற அண்மைய தெரிவுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. யாசா இலண்டில் கட்டிட நிர்மாணப் பணிகள் நடைபெற்று வந்த கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்து முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அபுதாபி காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகளோ அல்லது எவருக்கும் காயங்களோ ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அபுதாபியின் யாஸ் ஐலண்டில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு அபுதாபி காவல்துறையும் அபுதாபி சிவில் பாதுகாப்பு ஆணையமும் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர். சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் தலைவர்கள் மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி மூன்று நாடுகளில் ஏதேனும் ஒரு நாட்டின் மீது ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டால் அது மூன்று நாடுகளின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஒப்பந்தம் கூட்டு பாதுகாப்பு பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை வலுப்படுத்துவதோடு மூன்று நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பையும் மேலும் மேம்படுத்தும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: லீவா, ராஸ் அல் கைமா, ஃபுஜேனா, அலைனின் சில பகுதிகளில் தற்பொழுது மழை பெய்து வருகின்றது. நாட்டில் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை வெப்பச்சலன மழை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாலை வேளையில் தெற்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களில் மழை பெய்யக்கூடும். இன்று லீவாவில் 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 46 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ராஸ் அல் கைமாவில் 45 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 43 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் 41 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜேனாவில் 39 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
2: Rock with Raja.
4: Stay tuned.

0: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா?
1: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
2: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல ஃபேக்டரி தரந்துட்டே போறாரு சார்.
1: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
3: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
1: Distributed by Home Screen Entertainment. Associate partner SimplySouth.tv.
4: இன்னேலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
6: டேய் என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசன்ஸ்டும் கூட.
7: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
1: This hour of Rock with Raja is brought

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
4: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
3: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒன்னு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
1: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 a.m. to 7 p.m. டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
5: There is no place like home. There's no home like that.
0: For registrations, call 056-357-9474.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. திஸ் ஆர் ஆஃப் ராக் வித் ராஜ்.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது, ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான புனிதமான

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வந்தாச்சு, என்னன்னு தெரியுமா?
2: எனி க்ளூ?
1: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா
2: அல்லூர் ஐலண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
1: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
0: இப்பொழுது நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் ரோலாவில பிரம்மாண்டமா திறக்கப்பட்டிருக்கு. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 ரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: இந்திய செய்திகள்.
3: சிங்கப்பூர் வெளியுறவு செயலாளர் லூ கோவுடன் மத்திய மந்திரி எஸ் ஜெய்சங்கர் சந்திப்பு மேற்கொண்டுள்ளார். மத்திய மந்திரி எஸ் ஜெய்சங்கர் புதுடெல்லிக்கு வருகை தந்துள்ள சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சகத்தின் நிரந்தர செயலாளர் லூ கோவை சந்தித்து பேசினார். மத்திய மந்திரி எஸ் ஜெய்சங்கர் மற்றும் சிங்கப்பூர் அதிகாரி லூ கோ ஆகியோர் இடையே நடைபெற்ற இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளின் உறவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழக முதல்வர் விஜயின் ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக பங்கேற்பது அவசியம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் பிரச்சினை குறித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று முன்கூட்டியே சொன்ன இயக்கம் வீசிக்கத்தான் என்றார். தற்போதும் நான் கூறுகின்றேன், காவிரி நீர் பிரச்சினையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுவது நல்லது என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தொகுதி மறுவரையறை தொடர்பான முதல்வர் விஜய் தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக பங்கேற்பது அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு திட்டமிட்டவாறு நடைபெறவுள்ளது என்றும் மாநாட்டின் நோக்கம் பிறமொழி பேசும் தேசிய இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கமான உறவை பேணி பாதுகாப்பதும் ஒவ்வொரு மாநிலத்துக்குமான மாநில சுயாட்சி கோரிக்கையை மேலும் உரத்த குரலில் பேசுவதற்குமான ஒரு முயற்சி என்றும் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியானது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை திருத்துவது உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை உள்ளடக்கிய 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் வர்த்தமானி அறிவித்தலாக வெளியிடப்பட்டுள்ளது. இச்சட்டமூலத்தின் மூலம் அரசியலமைப்பின் 107(5) உறுப்புறையை திருத்துவதன் மூலம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 67ஆகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசராக பதவியேற்ற நாளில் இருந்து 6 ஆண்டுகள் பூர்த்தியாகும் நாளில் இது முன்னதாக வருகின்றதோ அந்நாளில் ஓய்வு பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: துபாயில் கோடை வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து டெலிவரி ஓட்டுநர்களை பாதுகாக்கும் நோக்கில் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் ஒரு விழிப்புணர்வு திட்டத்தை தொடங்கியுள்ளது. ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த திட்டத்தின் கீழ் 5000 ஆரோக்கிய கிட்கள் டெலிவரி ஓட்டுநர்களுக்கு வழங்கப்படுகின்றன. இந்த கிட்களில் மருத்துவ மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களுடன் குளிரூட்டும் துணி மற்றும் கை விசிறியும் உள்ளடங்குகின்றது. இந்த முயற்சி துபாயில் பணியாற்றும் 70,000-க்கும் மேற்பட்ட டெலிவரி ஓட்டுநர்களின் பாதுகாப்பையும் சாலை விபத்துக்களையும் குறைப்பதை நோக்கமாக கொண்டு செயற்படுத்தப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: சவுதி அரேபிய படைகளுக்கும் அவர்களுக்கு ஆதரவாக செயற்படுபவர்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது என்று ஹூதி இயக்கத்தின் அரசியல் பிரிவு உறுப்பினர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளமான எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், எங்கள் நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு சவுதி படைகளுக்கும் அவர்களின் கூலி படையினருக்கும் அவர்களின் முகாம்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஹூதி ஆயுதப்படைகளின் நடவடிக்கைகளை கண்டிப்பவர்கள் தங்கள் நாடுகளிலும் பகுதிகளிலும் சவுதி முகாம்களை அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் தங்கள் சொந்த மக்களிடம் இருந்து சவுதி ஆதரவு படையினரை சேர்க்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4 தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
4: 89.4
5: Star of the Month.

0: லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, ஜி வந்த சாமி.
1: ஓ அழகுனால இல்ல, ஓ இன்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.

Welcome back. Good evening, my dear beautiful, beautiful people. Welcome back once again to The Evening Color. And you can hear the 89.4 Tamil FM number radio, number music. சரிப்பா சரிப்பா ஓகே ஓகே ஓகே anyways எப்படி இருந்தீங்க? ஐ மீன் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எப்படி இருந்தீங்கன்னு கேட்கக்கூடாதுல்ல, எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்க வந்தேன். பட் அப்படி ஆகிப்போச்சு. பட் உள்ளுக்குள்ளே வந்ததுமே வந்து இந்த சன் மியூசிக்கில் இந்த பாட்டு அடிக்கடி போடுவாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு 5 செகண்டில் இந்த பாட்டை மாற்றிடுவேன். ஒரு நாள் எங்கேயோ ஒரு தூரமாக என் பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பாட்டு ஃப்ரண்ட்டில் ஹாலில் ஓடிட்டு இருந்தது. இந்த பாட்டு நல்லா இருக்கே, நம்ம எதுக்கு இந்த பாட்டை மாற்றணும், சரி நல்ல பாட்டை போய் இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த பாட்டு எந்த பாட்டுனா அந்த பாட்டு இந்த பாட்டை.

0: அவ்வளோதான் எனக்கு தெரியும். இந்த கோணக்குண்டக்காரி அதுக்கு மேலே தெரியாது. ஸோ ஜிவி பிரகாஷோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் காம்போசிஷனில் மதயானை கூட்டத்திலேருந்து அப்படி ஒரு பாட்டும், அதுக்கப்புறம் ஜிகர்தண்டாலேருந்து ஒரு பாட்டு. சரியா, இந்த பாட்டு அதிகமாக ஃபேமஸ் ஆனது. இந்த பாட்டு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் இந்த பாட்டை ஃபாஸ்ட் ட்ராக் இருக்காங்கள்ல, ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் சன்கிளாஸஸ்லாம் அந்த பிராண்டு, அவங்க வந்து அஃபிஷியலி இந்த பாட்டை வாங்கி அவங்களுடைய ஆட்ல யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சரியான ஒரு கெத்தான ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு.
1: கஷ்டப்படுற ஜீவனை சாவடிச்சா
0: அது
1: கருணை கொலை.
0: சரி,
1: நான் கருணைய பார்த்தாலே கொலை தாண்டா.
0: இது என்ன பாட்டுன்னு இம்மிடியட்லி கேட்குறோம் உங்களுக்கு. ஒருவேளை கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் பாட்டு ஃபுல்லாகவும் தான் சூப்பராக இருக்கும், தாறுமாறாக இருக்கும். இந்த வண்டி பெட்ரோல் தீர்ந்து போச்சு, எங்காவது ஒரு இடத்துக்கு தூரமாக நீங்கள் போனோம், அப்போ பக்கத்தில் பெட்ரோல் பங்கை பார்க்குறீங்க, படார்னு உள்ளே போனால் அங்கே கூட்டமே கிடையாது, சட சடன்னு போய் பெட்ரோலில் ஃபுல் டேங்க் பண்ணிவிட்டு அப்படியே 311 ரோட்டில் ஏறி மிதிச்சு, அங்கே டிராஃபிக்கும் கிடையாது, 130 கரெக்டாக நீங்கள் வந்து வண்டியை எந்த டிராஃபிக்கும் இல்லாமல் அப்படியே சல்லுன்னு வேகமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. ரெண்டாவது பாட்டு இப்படி ரெண்டு பாட்டை அல்லேக்கா உங்களுக்காக அடிக்கடிக்கி கொண்டு வந்திருக்கோம். ஓகே, லெட்ஸ் பிகின். லாங் லீவ் எப்போப்பா எங்கடா அந்த பாட்டு? கடைசியோ மாத்தி போட்டுக்கலாம். ஆமா, ஐதர் வந்து சனி ஞாயிறு திங்கள் அப்படிங்கிற மாதிரியோ இல்ல வெள்ளி சனி ஞாயிறு அப்படிங்கிற மாதிரியோ கொடுக்கலாம். சோ ஆகஸ்ட் 25 செவ்வாய்க்கிழமை வருது. சோ நாங்களாம் நினைச்சிட்டு இருந்தோம் 24 சோ திங்கள் செவ்வாயின்ற ஓகே சனி ஞாயிறு திங்கள் இப்படி 3 கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போ அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க August 28 இஸ் கோயிங் டு பி அ பப்ளிக் ஹாலிடே, ப்ரொஃபெட் முகமது பர்த்டேவை முன்னிட்டு. ஓகே,
2: கங்கராச்சுலேஷன். உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ABC கார்கோவன் கூரியர் No. 1 இன் GCC. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் abccargo.ae. TNC அப்ளை.
0: கண்ணா நல்லா கேட்டுக்க, August 31 ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். சரியா, வியாழக்கிழமையோட அந்த வீக்கில், அதாவது August 27 இந்த மாதத்துடைய ஒர்க்கிங் டே முடியுதுன்னு நீ நினச்சிட்ருப்பேன். ஆனால் இல்லை, 31 இன்னும் ஒரு டே இருக்குது, அது திங்கக்கிழமை வருது. ஸோ டெக்னிக்கலி பார்த்தா 27 வியாழக்கிழமை, 28, 29, 30 மூணு நாள் சந்தோஷமாக இருந்துட்டு திங்கக்கிழமை காலையில் 7 வண்டியை மிதிச்சா சரியான டிராஃபிக்காக இருக்கும். அதனால் அந்த 3 என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்க, முடிச்சுக்கோ, சன்ரைஸ் குடிச்சுக்கோ. 2 பாட்டு வருது கேட்டு முடிச்சு அப்படியே ஜாலியாக திருப்பி வருவோம். நான் பிராவோ, யார் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: பேக் டு பேக் அடுத்து 2 பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: கஷ்டப்படுற ஜீவனை சாவடிச்சா அது கருணை கொலை. நான் கருணைய பார்த்தாலே கொலைதான்டா.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
1: அது ஒண்ணு இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அதுக்கு ஆடினேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddie.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்க.
0: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்ட்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: எனக்கு சக்கரை வியாதி,
6: சுகரா, இது எத்தனை நாளா?
5: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
6: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
5: சார்?
0: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
7: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 தான்.
8: 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
9: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
0: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே UAE Lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC Supply.
10: சிறுத்தையின் தமிழி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: செப்டம்பர் 22-23 இந்த ஃபோரெக்ஸ் எக்ஸ்போ துபாய் அப்படின்னு இந்த ரீஜனுடைய தி லீடிங் ஒன் ஆஃப் த ரீஜன்ஸ் லீடிங் கேதரிங்ஸ் அப்புறம் இந்த குளோபல் ஆன்லைன் ட்ரேடிங் அப்புறம் ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுடைய 9th எடிஷன் ஃபோரெக்ஸ் எக்ஸ்போ துபாய் வந்து நடத்துகிறாங்க. சரியா, இப்போ வந்து எப்படின்னா இந்த இவெண்ட்டில் கோல்டு லக்கி ட்ரான்னு ஏதோ பண்ணுவாங்க போல். ஓகே, 150 grams 150 gramக்கு 24 carat கோல்டு செட் வந்து வச்சுருக்காங்க போல். அந்த 2 நாள் நடக்கும். அங்கே போய் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி வின் பண்ணுறவங்களுக்கு 150 gram 24 carat கோல்டு செட் வந்து வச்சுருக்காங்க. ஐ ஹவ் டோல்ட் யூ ட்வைஸ், இந்த ஊரில் கோல்டு வின் பண்ணுறதுக்கு மட்டும் எத்தனை சான்ஸு. ஐயோ யோ யோ யோ யோ, இருங்க இப்போ வேற ஒரு மேட்டர் சொல்கிறேன்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Aingold wallet la neenga as low as 1 dirham lende gold savings start pannalam anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam
0: தம்பி கோல்டு ரேட் ஏற ஆரம்பிச்சிருச்சு, கிராஷ்லேயே இருந்தது, கொஞ்சம் அப்படியே நாங்களும் கம்பேக் கொடுக்க வேணாமா அப்படின்னு கோல்டு வந்து இப்போ நேற்று 510 இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ தெரியுமா, 24 carat 1 gramக்கு 518 dirhams 75 fils 22 carat வந்து 480 dirhams 25 fils 21 carat வந்து 460 dirhams 50 fils பார்த்தீங்களா, 480 இருக்கும்போதே வாங்கியிருக்கலான்னு இப்போ தோணுமே, தோணித்தானே ஆகணும். உங்களுக்கு மட்டும் இல்லைடா, எனக்கும் இப்படி தான் தோணிக்கிட்டு இருக்கு. நான் தினம் கோல்டு ரேட் படிப்பேனே, வேணா எங்கள் அம்மா சொல்லுவாங்க கோல்டு ரேட் இன்றைக்கி எவ்வளோ, கோல்டு ரேட் இன்றைக்கி எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க, நானும் சொல்லுவேன் அவ்வளோதான். எங்கள் கான்வர்சேஷன் கோல்டை பற்றி அவ்வளோதான், ஒரு 10 செகண்டோடு நின்றுடும். ஆனால் அப்படி ஒவ்வொரு வாட்டி கோல்டு ரேட் சொல்லும்போது எனக்கு தோணும், இன்றைக்கி போய் வாங்கிடலாமா, இன்றைக்கி போய் வாங்கிடலாமான்னு. ஆனால் இப்போ வரைக்கும் நான் வாங்கலை, இப்போ விலை ஏறினதுக்கப்புறம் ஐயோ விலை ஏறிடுச்சு, இனி இறங்குமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக இறங்குறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி. பட் பை த வே அப்படியே நம்ம இந்தியா பக்கம் போனோம்னா இடி மின்னலுடன் பலத்த காற்று வீசும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. சென்னை சைடெலாம் சரியான மழையாக, எங்கள் ஊர் வால்பாறையிலலாம் மழை தட்டி வீசுது. எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மழை வந்துச்சு, மழை பெருசாக வந்துச்சுன்னா சொல்ல மாட்டேன், எங்கள் ஊர்க்காரங்க எப்பவுமே வந்து மழை தட்டி வீசிகிட்ருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பயதுவே இப்போ ஊர்லலாம் மழையா, இங்கேயும் மழை வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு ஃபுஜேராவில் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் மழை வரும்னு சொல்லி இந்த இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் இருக்கார், யூஏஇ வெதர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் அவரை பற்றி. அவர்கிட்ட மெசேஜ் பண்ணி சேட்டா, அவர் ஒரு சேட்டன், சேட்டா எனக்கு வந்து ஃபுஜேராவில் நாளைக்கு மழை வருதுன்னா எங்கன்னு சொல்லுங்க, நானும் வரேன், மழையை சேஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறதா சொல்லி சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் நானும் சேட்டாவும் ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU அதில் இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும். சரியா, நான் என்ன பண்ணுறேன்னா, என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நாளைக்கு எந்த லொக்கேஷன் போகிறேங்கிறத நானும் சொல்கிறேன், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போடுறேன், நான் இங்கே தான் போகிறேன் அப்படின்ட்டு நான் கரெக்டாக சொல்லுவேன். நாளைக்கு ஒரு 12 மணிக்கு மேலே என்னை ஃபாலோ பண்ணுறவங்க யாராவது இருக்கீங்கன்னா, இல்லை இப்போ இல்லைனா ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ மீ, நாளைக்கு 12 மணிக்கு மேலே நானும் ஃபுஜேராவுக்கு மழையை சேஸ் பண்ணிட்டு வரப்போகிறேன். அங்கே மழை வரும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு அந்த லொக்கேஷனும் இன்றைக்கி கிடச்சிரும், நாளைக்கு என்னோடய ஸ்டோரியில் போடுறேன், முன்னா நீங்களும் வாங்க சேர்ந்து போய் மழையை சேஸ் பண்ணுவோம். இப்போ வந்து கோவிலிருந்து சரியான ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்கோம் உங்களுக்காக. திஸ் இஸ் 89.4 தமிழ் FM நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஏ கட் பண்ணுங்கடா மியூசிக்கை.

0: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை VNCT குளோபல் லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
3: இப்பொழுது
4: நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் ரோலாவில பிரம்மாண்டமா திறக்கப்பட்டிருக்கு. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
5: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா? ரெண்டும் வேணும். இப்ப சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர். அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். August 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
4: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில August 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
6: There is no place like home. There's no home like that.
7: For registrations, call 056-357-9474.
8: உனக்கு தெரியுமா, 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
9: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
8: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
9: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
10: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.

என் ஃப்ரெண்டு முந்தான் நேத்து நேராக வந்து கராமா சிக்னலில் ரெட் சிக்னல் போட்டிருக்காங்கங்கிறத பார்க்காம அப்படியே ரெட்டை ஜம்ப் பண்ணதுனால இப்போ வண்டியை வந்து இப்போ இம்போன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு ஏன்டா கை தட்டுற அப்படின்னா, பயங்கரமான ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் இது. இப்போ அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி ஃபோன் பேசிட்டு, இப்போது இது மூலமாக ஒரு மெசேஜ் இருக்குது உங்களுக்கு. அதனால தான் அந்த கதையை நான் எடுக்கிறேன். பிகாஸ் ஷீ டோல் மீ, லைக் நான் இப்போ ரீசெண்டாக தான் அந்த கார் வாங்கினேன், ஆனால் முன்னாடி வேற ஒரு வண்டி வச்சுருந்தேன், அந்த வண்டி இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஃபைனுமே வந்ததில்லை, இந்த வண்டி ஒரு அன்லக்கியான ஒரு வண்டி, அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தான். ஸோ இப்போ லாஜிக்கலி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ நம்ம ஒரு சின்ன லெவலில் ஒரு சாதாரண வண்டி வாங்கி ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து மைண்ட் செட் தான். ஓகே, வண்டி வாங்கி ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து ஓட்டுவோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுவோம், ஃபைன் வரக்கூடாதுன்னு ஓட்டுவோம், ஸ்பீடிங் பண்ண மாட்டோம், ஹார்ட் ஷோல்டர் கொடுக்க மாட்டோம், நமக்கு எதுக்குப்பா வம்புன்னு சொல்லிட்டு ஒரு வேளை அப்படியும் கூட யோசிக்கலாம். ஸோ ஜென்ரலாக ஃபைன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் கொஞ்சம் கண்ணுங்கருத்தமாக ஓட்டுவோம். ஆனால் ஃபியூடு கொஞ்ச நாள் நல்லா பழகினதுக்கப்புறம், ரோடெலாம் நல்லா பழகினதுக்கப்புறம், ஸ்பீடுக்கு நம்ம நல்லா பழகினதுக்கப்புறம் என்ன ஆகிடும், என்ன ஆகிடும்னா, த வே வி டிரைவ் லிட்டில் பிட் இட் சேஞ்சஸ் கரெக்டாக. அது ஏதோ ஒரு பாயிண்டில் ஃபோனை பார்த்துட்டு ஓட்ட வைக்குது, அதுக்கப்புறம் பெருசாக சிக்னல் இருக்கா இல்லையா, சிக்னல் இருந்தால் கூட சிக்னல் தூக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது பெருசாக கவனிக்கிறது இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம நிறைய

0: வாங்கினதுக்கப்புறம் வருஷத்து ஒரு வாட்டி தான் அந்த ரெனியூ, அந்த நம்ம இன்சூரன்ஸ் ரினியூவல் வரும்போது தான், காருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ரினியூவல் பண்ணும்போது தான் எல்லா ஃபைனும் கட்டுறோம். ஸோ நமக்கு வந்து இமீடியட்லி காசு கட்ட வேணாம் அப்படிங்கிற ஒரு தாட் பேக் ஆஃப் த மைண்டில் இருக்கிறதுனால முன்னாடி காட்டின அந்த கேர் பெருசாக காட்டுறதில்ல, ஜாலியாக ஓட்டுறோம் வரோம். ஸோ அதனால் வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ இஸ் பி கேர்ஃபுல் ஆன் ரோட். ரொம்ப பழைய அட்வைஸ் தான் இது, ரொம்ப பழைய இத்து போன பழங்காலத்து அட்வைஸ் தான், பட் இட் ஒர்க்ஸ் ஆல் த டைம். ஓகே, ஸோ துள்ளாத மடகும் துள்ளுங்கலேருந்து பாட்டு வருது கேட்டு முடியும். அப்புறம் அபுதாபி போலீஸ் வேறு வார்ன் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். சில பேர் எப்படின்னா லைவ் டிராஃபிக் லைனில் சைடில் வண்டி நிப்பாட்டிடுறாங்களாம். இது மெயினாக எங்கே திரும்ப நடக்கும், இப்போ ரீசெண்டாக கூட நான் இங்கேயோ பார்த்தினேன். ஆ, நீங்கள் புர்ஜ்மானில் புர்ஜ்மான் சிக்னல் சரியா, அங்கேருந்து டுவர்ட்ஸ் கராமா வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, அங்கே இப்போ கராமாவுக்கு முன்னாடி ஒரு ரைட் ஒன்று உள்ளே வரும் மண்குள் திரும்புறதுக்கு, ஓகேவா? அங்கே வந்து இந்த பழைய சென்டர் பாயிண்ட் இந்த யூடபிள்யூ மால்லாம் இருக்குது, அதுக்கு அந்த யூடபிள்யூ மால் கிட்ட ரைட் ஒன்று உள்ளே வரும் மண்குள்குள்ளே வர்றதுக்கு அந்த ரைட் கரெக்டாக. அங்கே திரும்பின உடனே அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், பெடஸ்ட்ரியன் கிராசிங்கும் சேர்ந்துருக்கும், அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. ஓகே, நிறைய பேர் அந்த இடத்துல அந்த ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி வண்டியை டபுள் பார்க் போட்டு இமீடியட்லி நிறுத்திடுறாங்க அங்கே வண்டியை. இது எவ்வளோ பேருக்கு பிரச்சனை, நானே முந்தானத்து போய் ஒருத்தர் அடிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அங்கங்கே நடக்குது. இது வந்து நடு ரோட்டில் ஒரு சில பேர் வந்து என்ன யாரோ ஒருத்தர் நிறைய வண்டி அங்கே நிற்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ அ ரேண்டம் எக்ஸாம்பிள். ஒரு ரேண்டம் ரோட்லேருந்து இப்போ நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, உங்களுக்கு யாரையாவது பிக்அப் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த நீங்கள் வந்து இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கொஞ்சம் ஓரமாக நிப்பாடுங்க, இல்லை பிளாட்ஃபார்ம் மேலே ஏற்றிங்க அது நிப்பாடுங்க, டபுள் பார்க் போட்டு நிப்பாட போகிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன் என்னென்னா போயிட்டே இருக்கும் வண்டி, நான் வந்து ரெண்டு லேன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நேராக போயிட்டே இருப்போம். அப்போ என்ன ஆகுனா ரைட்டில் நம்ம ஃப்ரண்ட்டில் போகிற வண்டி இமீடியட்லி ஸ்டாப் பண்ணுவாங்கன்றது நம்ம சத்தியமாக இமேஜினே பண்ண மாட்டோம், ஆனால் அப்படி நிறுத்துறாங்க அந்த இடத்துலலாம். அப்போ என்ன, அப்புறம் பின்னாடி வந்து நம்ம போய் இடிப்போம், அதுக்கப்புறம் அவங்க அப்புறம் நம்ம தேவையில்லாமல் ஃபைன் கட்டணும், நமக்கு டைம் வேஸ்ட்டு. ஸோ அதனால் பி கேர்ஃபுல் வென் யூ டிரைவ் லைக் திஸ், டோன்ட் டிரைவ் இன்சேன்லி. ஓகே ப்ளீஸ்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: Dry skin, acne, eczema, hair fall issues. இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, தெரியுமா? இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
2: இதுவரைக்கும் டைரக்டரா கலக்கிட்டு இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹீரோவா தேவதாசா ஸ்கிரீனையும் கலக்க போறாரு.
3: August 7th, mark your dates.
4: போலீஸ் கூப்பிடுவா, டாக்டர் கொல்லுவா,
3: கொல்பா. ஒரு ரிபல், ஒரு ஆபத்தான உலகம். பிளட், லவ், லாயல்டி, இதை விட பெருசா ஆக்ஷன், டிராமா, ஃபுல் ஆன் மாஸ்.
1: அனிருத் மியூசிக்ல DC August 7 முதல் ரிலீசிங் இன் சினிமாஸ் பை தி ப்ளோ பிக்சர்.

0: the evening karak ini vandu dc release a irukku padam vandu bayangaram irukku solli na keli pottan I don't know eppadi na ஸோ ப்ளீஸ் இஃப் யூ ஹவ் சீன் அட்லீஸ்ட் ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாலு நாளைக்கு ஆச்சு. நீங்கள் படத்தை எந்த நாள் பார்த்தாலும் அந்த நாலு நாளைக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா யாராவது படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் சொல்லாதீங்க நாலு பேர்கிட்ட. இது எப்படின்னா யாராவது ஒருத்தர் நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொன்னாலே அதையே நம்மளோட ஒப்பீனியனாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நான் நிறைய ரிவ்யூஸ் கேட்டு ரொம்ப பழகிட்டோம் நம்மலாம் கரெக்டாக ஒரு படத்துக்கு ஆர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து நல்லாயிருக்கா இல்லையானா ஒரு ஒப்பீனியன் கேட்டு அந்த ஒப்பீனியன் எப்படி மற்றவங்க சொல்கிறாங்களோ அந்த ஃபில்டர்லேயே பார்த்து பழகிட்டோம். ஸோ அதனால் ஆனால் ஒப்பீனியன்றது என்ன நம்மளுடைய கருத்தை வந்து நம்ம அதாவது நமக்கு என்ன தோணுதோ அது உங்களுக்கும் எனக்கு தோன்றது உங்களுக்கு தோணாது எனக்கு பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது அண்ட் வைஸ் வர்சா இல்லையா. ஸோ அதனால் நிறைய படங்கள் நல்ல நல்ல படங்களை இந்த மாதிரி பர்சனலாக ஒருத்தருக்கு பிடிக்காதனாலேயே அந்த ஒருத்தர் பேச்சு கேட்டே ஒரு நாலஞ்சு பேர் அந்த கேங்குக்குள்ளே பார்க்காம ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணுறோமோ எனக்கு அப்பப்போ தோணும். எங்கள் ஆஃபீஸில் கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தா படமே பார்க்க மாட்டாள் ஆனால் படம் நல்லா இல்லையாமே அப்படின்னு. அதுக்கப்புறம் யார் உனக்கு சொன்னால் நீ பார்த்துட்டியா அப்படிங்கிட்ட இல்லை இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் அவள் பார்க்கவும் மாட்டான் அந்த படத்தை இப்படி சொல்லி நான் கேட்க மாட்டேன் வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த மாதிரி ஓ நல்லால போல இருக்குது எதுக்கு அந்த படத்தை பார்த்துட்டுன்னு சொல்லி அப்படி மிஸ் பண்ணுறவங்க இருக்காங்கள்ல. ஸோ அதனால் அதுக்காக சொன்னேன். பட் எனிவேஸ் யூ கேன் கால் மீ அண்ட் டூடு படத்துலேருந்து கண்ணுக்குள்ள அந்த பாட்டு வந்து எனக்காக நீங்கள் கேட்டிங்கன்னா சந்தோஷமாக நான் வந்து அந்த பாட்டு எடுத்து போடுவேண்ணா. வணக்கம்.
1: அந்த பாட்டெலாம் கேட்கல
0: வணக்கம். அந்த பாட்டெலாம் கேட்க மாட்டிங்களா? ஏன்
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: மாத்தான் படத்துல கால் முளைத்த
0: பூவே. ஆனா நானி கோணி தான் போடுவேன்.
1: அதிகமா
0: இருக்கும் பக்கத்துல உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன தமிழ் சொல்ல இந்த பாட்டுல வந்துருச்சு சொல்லுங்க.
1: இதுல அந்த பூ அந்த நிலவு வந்து ஒரு பெண்ணை பார்த்தோன்னா தலை சுருங்கி அப்படியே குளிஞ்சு குடிச்சான்
0: அப்படிலாம்.
1: அப்புறம் அந்த மமதை பூவோட மமதை அழிஞ்சு போச்சு அப்படிலாம் சில வரைகள்.
0: அதாவது பூ நிறைய நாணிக்கோணி இல்லை கால் முளைத்த பூ அந்த பாட்டில் நிறைய தமிழ் வார்த்தை நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதனால் கிருஷ்ணியா நான் வந்து டீகோட் பண்ண சொல்கிறேன் அந்த பாட்டை. ஓகே
1: ஓகே
0: தேங்க்யூ ஓகே. எனிவேஸ் பாட்டு வருது. ஐ வில் சி யூ கைஸ் ஆஃப்டர் 5 PM. இருந்தாலும் யாருமே எனக்கு ஃபோன் பண்ணி கண்ணுக்குள்ள பாட்டை டூட் படத்துலேருந்து போடுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் நினச்சா நானே எடுத்து போட்டுப்பேன். ஆனால் நோ, நான் வந்து ரேடியோ தர்மத்தை மீற மாட்டேன்.
2: Presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: கால்நடை மருத்துவ மாணவர் சேர்க்கை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். பிவி எஸ்சி அண்ட் ஏஹெச் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை 12 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்று முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு பொது நுழைவுத் தேர்வு கூடாது என்றும் முதல்வர் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு நுழைவுத் தேர்வு நடத்துவது தமிழ்நாட்டுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். நீட் தரவரிசை அடிப்படையில் கால்நடை மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்துவது கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். நீட் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை கூடாது என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கால்நடை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கை விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலையிட வேண்டும் என்று முதல்வர் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நுழைவுத் தேர்வு நடத்தும் முடிவை கால்நடை மருத்துவ கவுன்சில் திரும்பப் பெற பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
1: அசாமில் கனமழை வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 97 ஆக உயர்ந்தது. கனமழையால் 480 மேற்பட்ட கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அசாம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதில் கோல்பாரா, காக்சார், லக்கிம்பூர், திப்ரூகர், ஜோர்ஹட், பிஸ்வநாத், சராய்தியோ, நல்பாரி, பக்ஸ்வா, சிவசாகர், தனங், சோனித்பூர், தின்சுகியா, உதல்குரி உள்ளிட்ட 25 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. 480 மேற்பட்ட இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சுமார் 2 வாரங்களாக ரயில் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. அத்துடன் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள மக்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டு மாநிலம் முழுவதும் உள்ள சுமார் 133 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
1: 2026 ஆண்டு ஜூலை மாத இறுதியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 27 மீனவர்கள் இலங்கை காவலில் இருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறினார். மேலும் தமிழ்நாட்டு மீனவர்களின் 249 படகுகளும் இலங்கை பாதுகாப்பு படையினரின் பொறுப்பில் உள்ளதாக அவர் கூறினார். இதேவேளை இந்திய மீனவர்களின் பாதுகாப்புக்கும் நலனுக்கும் தமது அரசாங்கம் அதிக முன்னுரிமை அளிப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். பரபரப்பான சாலைகளில் வாகனங்கள் திடீரென நிறுத்தப்படுவதால் ஏற்படும் தொடர் விபத்துகள் தொடர்பில் அபுதாபி போலீசார் வாகன ஓட்டுநர்களுக்கு புதிய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அவசரமான சூழ்நிலை இல்லாமல் போக்குவரத்து மேற்கொள்ளும் பாதைகளில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்றும் எப்போதும் எச்சரிக்கையுடன் வாகனம் செலுத்துமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். அபுதாபி போலீசார் வெளியிட்டுள்ள விழிப்புணர்வு காணொளியில் ஒரு வாகனம் வலதுபுற பாதையில் மெதுவாக செல்வது காட்டப்பட்டுள்ளது. இதனால் பின்னால் வந்த 2 வாகனங்களும் வேகத்தை குறைக்கின்றன. ஆனால் பின்னால் வந்த 4வது வாகனத்தின் ஓட்டுநர் முன்னால் போக்குவரத்து மெதுவாக இருப்பதை கவனிக்காமல் முன்பிருந்த வாகனத்தின் மீது மோதுகின்றார். இதனால் அடுத்தடுத்த வாகனங்கள் ஒன்று ஒன்று மோதி டாமினோ விளைவு போன்று தொடர் விபத்து ஏற்படுவதாக அபுதாபி போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
2: உலகச் செய்திகள்.
1: ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கான கட்டமைப்பு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான இறுதி ஆவணமும் அதன் முழுமையான விவரங்களும் விரைவில் வெளியிடப்படும் என்று ஈரான் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் செய்தி தொடர்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹசன் கக்ஷாவி தெரிவித்துள்ளார். உலகின் முக்கியமான கடல் போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றான ஹோர்மூஸ் நீரிணை வழியாக வளைகுடா நாடுகளில் இருந்து பெருமளவு எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து நடைபெறுகிறது. இந்நிலையில் ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பான ஈரான் ஓமன் இடையேயான இந்த புரிந்துணர்வு பிராந்திய பாதுகாப்பு மற்றும் கடல் போக்குவரத்து விவகாரங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update.
3: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தில் லீவா, ராசல் கைமா, ஃபுஜைரா மற்றும் அலைனின் சில பகுதிகளில் மழை பெய்து வருகின்றது. லீவாவில் இன்று அதிகபட்சமாக 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 46 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ராசல் கைமாவில் 45 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 43 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் 41 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 39 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. நாட்டில் மாலை வேளையில் தொடரும் மழையுடனான வானிலை எதிர்வரும் திங்கட்கிழமை வரை நீடிக்கும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: வெல்கம் பேக் டு கிரிகாலன்ஸ் மேஜிக் ஷோ. செகண்ட் அவர் ஆஃப் த ஈவினிங் கரக் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கரக் அண்ட் யூ ஆர் லிசனிங் டு த ஈவினிங் கரக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் நான் தான் ஆர்ஜே பிராவோ ஆன் ஈவினிங் கரக். ஓகே, எனிவேஸ் வெட்டில இருந்து ஸ்டார்டிங்ல இப்படி ஒரு பாட்டு இருக்கு உங்களுக்காக. இந்த பாட்டு பெருசா ஹிட் ஆகல, ஆனா செம வைபா இருக்கு இந்த பாட்டு. காதலிக்க பெண்ணுரித்தி பார்த்து விட்டேனே. இந்த சன் மியூசிக்ல வந்து ஐ ஆம் அ ரூட் பாய் அப்படி ஒரு பாட்டு அடிக்கடி பிளே பண்ணுவாங்க. யார் பாடினது, இது வந்து தமிழா இல்ல மலேசியன் ஆல்பமான ஒரு டவுட்டாவே இருக்கும். ஆனால் அந்த பாட்டு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதுலேருந்து எம்சி ஜேசன்னு பயங்கர ஃபேமஸ் ஆகி, அப்படி ஒருத்தர் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகி நிறைய பாட்டு அந்த டைமில் பாடிட்டு இருந்தார். அவர் இந்த பாட்டுக்கு நடுவில் ரேப்பெல்லாம் வரும் இல்லையா, அது பாடி அப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பாட்டெலாம் பாடிட்டுலாம் இருந்தது. இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில மனுஷன். ஹிப்ஹாப் மலேசியன் தமிழ் ஹிப்ஹாப்பில் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் நேம்ஸ் அவர். சரி, ஓகே, எனிவேஸ் ரெண்டாவது முப்பொழுது முன் கற்பனைகள் படத்துலேருந்து. ஓ, எவ்வளோ பழைய படம் அது. கண்டிப்பாக இந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகத்துல இருக்காது. அந்த மாதிரி எல்லா பாட்டையும் நாங்கள் வெளியே அடியில் புதையெல்லாம் எடுத்து தோண்டி உங்களுக்காக உங்களை கேட்க வைப்போம் நாங்கள். வித்தியாசமான ஒரு செட் எல்லாம் போட்டு இண்டோர்ல ஒரு பாட்டு வரும். இப்ப எல்லாம் பண்றது இல்ல அந்த மாதிரி. அந்த டைமில் முப்பொழுது முன் கற்பனைகள் வந்து அப்படிப்பட்ட ஒரு பாட்டு உங்களுக்காக, சுக்குப்பொடி போட்டாலே அப்படி ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு எதை கேட்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, இந்த பழைய காலத்து, இப்போ நேற்று இன்ஸ்டாகிராம் நோண்டிகிட்டு இருக்கும்போது ஒரு சில பழைய காலத்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இப்போ பெருசாக யாருமே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இப்போது எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசில் எங்கள் பாட்டி வந்து ராகி களி இருக்குல்ல, ராகி களி வந்து பயங்கரமாக பண்ணி தருவாங்க. ராகி களியும் லைக் நாட்டுக்கோழி குழம்புன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று சைடில் சூப்பராக இருக்கும். ஆனால் அப்போ சாப்பிடும்போது அது பெருசாக அதுக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் தெரியல. நம்ம காலங்காலத்தில் எழுந்திரிச்சு இட்லி தோசை சப்பாத்தி சாப்பிட்டு பழகிட்டு திடீர்னு ராகி களி ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லி டேஸ்ட் இல்லாத ஒன்று கொடுக்குறப்போ சாப்பிட்றதுக்கு அப்போ தோணலை. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லையே, ரொம்ப கஷ்டம் பண்ணுறது அப்படின்வாங்க. ஏன்னா கிண்டினே இருக்கணும் ஒரு மாதிரி. அப்புறம் குமாயம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபுட் ஐட்டம், சரியா, அது நான் பார்த்தேன் ஃபோட்டோவில், நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இந்த மாதிரி பழைய ஃபுட் ஐட்டம்ஸ் பெருசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ சின்னதில் ஆறு உங்கள் வீட்டில் மட்டுமே நீங்கள், ஓகே ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், பழைய காலத்து உணவு ஏதாச்சும் உங்கள் வீட்டில் ஏதாவது செஞ்சுருப்பீங்களா? ஆனால் இப்போலாம் பெருசாக அது யாரும் பண்ணுறதில்ல அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் இருக்கும்ல, அது என்னன்றதை எனக்கு சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதோட ரெசிபியும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அது என்ன ஃபுட் ஐட்டம்ன்றதை அப்படியே எனக்கு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். வந்து மெயினாக தமிழ் பழைய காலத்து தமிழ் உணவுகள் இன்னும் ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆயில் கம்மியாக, அதில் வந்து ஃபைபர் ஜாஸ்தியாக. இல்லை வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: ஹலோ வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். அந்த ஐட்டம் பேர் என்ன?
1: நான் அசோக்குமார் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: எங்க வீட்டுல வந்து சேர்ந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் கிடையாது, வெஜ். களிக்கு இந்த முருங்கைக்கீரை இருக்கு பாத்தீங்களா,
0: களிக்கு முருங்கைக்கீரை நல்லா இருக்குமோ?
1: ஆ முருங்கைக்கீரை செய்வாங்க.
0: ஓகே ஓகே,
1: நல்லா காரமா வச்சு அது பொரியல் மாதிரி பண்ணி அது முருங்கைக்கீரை செய்வாங்க. அப்புறம் கம்பங்கூழ் இருக்குல்ல?
0: ஆமா ஆமா, கம்பங்கூழ் இப்பயும் பண்றாங்களே.
1: சாப்பிடுறீங்களா?
0: பீர்க்கங்காய் வச்சு என்ன
1: பண்ணுவாங்க?
0: ஓகே சரி, இன்னைக்கு யாராவது கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்றாங்களான்னு பாப்போம் ரெசிபி ஏதாச்சும். புதுசா இருக்கு எனக்கு கேக்குறதுக்கே. தேங்க்யூ அசோக். சோ அது மட்டும் இல்லாம இந்த பிறண்ட துவையல். இப்போ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் பண்ணுறதுலாம் கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனாலே பெருசாக நம்ம இப்போ பண்ணுறதுல போல. இல்லைப்பா இன்ஸ்டா தோசை ஊற்றுறது தான் ஈஸியான ஒரு வேலையே, ஆனால் அதுவுமே இப்போ இன்ஸ்டண்ட்டாக வர ஆரம்பிச்சு. சட்னி கூட இன்ஸ்டண்ட்டாக வந்துருச்சு, விச் ரெடியூசஸ் அ லாட் ஆஃப் அவர் டைம். எஸ் ஐ அக்ரி. ஓகே, எனிவேஸ் இப்போ இந்த மாதிரி பழைய ஃபுட் ஐட்டம்ஸ், ஏன்ஷியன்ட் தமிழ் உணவுகள் ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு இப்போலாம் பண்ணுறது இல்லை அப்படின்னா அது என்னன்னு சொல்லுங்கள், வெளில சொல்லுங்கள். தேடி கேட்குறவங்க யாராச்சும் தேடி பண்ணுவாங்களா வீட்டில்? இல்லை இந்த பிறண்ட துவையல் தான் இஸ் மை சாய்ஸ் ரைட் நவ். எனக்கு இன்னும் ஒரு 10-15 ஐட்டம் கையில் இருக்குது, ஒன்றுனா சொல்கிறேன்.

0: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
1: Distributed by Home Screen Entertainment. Associate partner SimplySouth.tv.
2: இன்னிலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிட்டு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
0: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
4: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
5: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
6: Denso's UAE's first distributor. 1982 லிருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
8: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
9: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.

0: 5:30 on the clock. Welcome back. நம்ம Bravo and you're listening to 89.4 Tamil FM. இந்த பழைய தமிழ் டிஷ்ஷஸ்லாம் இருக்குல்ல, ஆமாம், அதோட பேர்லாம் கேட்கும்போது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அடித்து சொல்கிறேன், ஒரு பழைய காலத்து தமிழ் உணவுலாம் வந்து அதை குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பாட்டியோ இல்லை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தாவோ, எங்கள் தாத்தாலாம் சமைப்பார், எங்கள் தாத்தாவில் ஹூஎவர் குக்ட், ஓகே, அந்த டைமில் வந்து யார் குக் பண்ண ஆம்பளைங்க குக் பண்ணான்னா பொம்பளைங்க குக் பண்ணான். குக்கிங் இஸ் காமன், பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி குக்கிங் வந்து இட்ஸ் எ ஸ்கில். அதனால் நான் வந்து இவங்க தான் பண்ணாங்க அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி வகைப்படுத்த விரும்பலை. அட் த சேம் டைம் என் வீட்லேயும் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து சமைச்சு நான் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எங்கள் தாத்தா வந்து இந்த பிறண்ட தொகையில் அல்டிமேட்டாக பண்ணுவோம். அப்படி அந்த மனுஷன் அப்படி அந்த அம்மிக்கல்லை எடுத்து இப்படி உக்காந்தாருன்னா ஆஹா பிறண்ட துவையல்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரெடி ஆகிடுவோம். ஆனால் பெருசாக இப்போ வந்து அதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணுறோமா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு மறந்து போன சில தமிழ் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, அதோட பேர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கி அப்படியே திரும்ப எல்லாத்தையும் வெளில கொண்டு வருவோம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: ஸ்ரீவாசன்.
0: என்ன சமைச்சிங்க இந்த மாதிரி?
1: இல்லை, எங்கள் அத்தை பண்ணுவாங்க நீர்க்கீரைன்னு சொல்லுவாங்க. ஒன்று
0: நீர்க்கீரையா?
1: நீர் சீடை
0: அது எப்படி இருக்கு தெரியுமா? அது வந்து அது ஏன் ஆறாம் நம்பர்னு சொல்கிறாங்கன்னு தெரில. அது எல்லா ஊர்லேயும் அந்த பேரானு கூட எனக்கு தெரில. அது எப்படி இருக்குன்னா அது ஒரு ஹெக்ஸகானல் ஷேப்பில் இருக்கும். அது ஞாபகம் இருக்கா என்ன சொல்கிறேன்னு? அது இப்போ கிடைக்குதா? தமிழ் கடையில் கிடைக்குமா? ஓ, கிடைக்குதோ. சரி சரி சரி, ஓகே. ஆமா, பிறண்டா
1: எவ்ரி தெரிபடி வரும். அதுக்கு எங்க வைஃப் கூட கருவேப்பிலாம் போட்டு செம்ம டேஸ்ட் இருக்கும்.
0: மாசா இருக்கும்ல? ஓகே, எப்படி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும் ரெசிபி.
1: ரொம்ப ஈஸிங்க, ஆனால் கையில் அரிக்க ஆரம்பிச்சிடும்.
0: ஆனால் ரொம்ப பொறுமை வேணும்ல அந்த டைமில் இருந்தவங்களுக்குலாம்.
1: அதே மாதிரி இன்னொரு டிஷ் இருக்கு, இந்த தோசை மாவு மீறி இருக்குல்ல, அதை எடுத்து அதுக்கு கூட கொஞ்சம் ரவை பேசன் இப்போ கடலை மாவை சேர்த்து ஆனியனும் இது மிளகா போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கலேன்,
0: நல்லா இருக்குமா? பயங்கரமா சொல்றீங்க. எனக்குலாம் இப்ப வந்து அதிரசமே ரொம்ப ரேரா போயிடுச்சு. நான் பெருசா எங்கேயும் பாக்குறது இல்ல, யூஏல பாக்குறது இல்ல. ஊருக்கு போனா கிடைக்கும்
1: நினைக்கிறேன்.
0: அங்கே கிடைக்குதோ? சரி, ஓகே ஓகே. எனிவேஸ், தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ஏன் தெரியுமா நான் இதை கேட்டேன்? ஏன்னா ஒரு 4 நாள் முன்னாடி துபாய் மால் போயிருந்தேன். துபாய் மாலுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ரொம்ப பழைய காலத்து ஒரு டர்க்கிஷ் ஒரு கடை ஒன்று இருக்குது, ஓகேவா? 1864 ஸ்டார்ட் பண்ண கிடையாது. அங்கே அவங்க ஆரம்ப காலத்தில் அவங்க பண்ண அந்த, அதாவது 18th century அவங்க எடுத்த 18th century, ஆமாம், இந்த 1800s அவங்க அந்த கடையை ஆரம்பிக்கும்போது என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் பண்ணாங்களோ அதில் ஒரு சிலது இன்னும் வச்சுருக்காங்க. அதோடய செய்முறையும் அதே தான். ஸோ எனக்கு பார்க்கும்போது, ஏன்னா மோர் தென் 200 years ஒரு ஃபுட் ஐட்டத்தை பண்ணி இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா தட் இஸ் நாட் அப்படின்னா வந்து அவங்க ஃபுட் ஐட்டம் கொடுக்கல. எங்கள் ஊரில் எங்கள் நாட்டுடைய பாரம்பரிய உணவு இது, நாங்கள் 200 வருஷமாக இது எல்லாருமே சாப்பிட்டு வந்திருக்கோன்னு சொல்லி. இப்போ நான் ஒரு இந்தியன், ஸோ எனக்கு அது தெரிய வருது அப்படின்னா அப்போ நம்மளும் அதை இன்னொரு கண்ட்ரி ஆட்களுக்கு நமக்கு தெரிஞ்சதையும் செஞ்சு கொடுக்கணும் தானே. பெருசாக இப்போது நிறையா மாடர்ன் ஃபுட் ஐட்டத்துக்கு நம்ம மாறினதுனால இந்த மாதிரி பழைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பெருசாக பண்ணுறோம்னு எனக்கு தெரில. இப்போ நமக்கு இங்கே யூஏஇல நிறைய நேஷனாலிட்டியில் நிறைய நேஷனாலிட்டி கூட பழகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன் தட் கேஸ் ஐ திங்க் யாராவது வீட்டுக்கு வேறு வேறு நேஷனாலிட்டிஸ் வந்தால் டெஃபினட்டாக நம்ம ஊர் ஃபுட் ஐட்டத்தை பண்ணி கொடுத்தே ஆகணும். பிறண்ட துவையிலிருந்து அதுக்கப்புறம் ராகி களியிலிருந்து சாப்பிடுவாங்களான்னு தெரில. அது எல்லாமே உங்கள் ப்ரெசன்டேஷனில் தான் இருக்குது. பட் யா, ஸோ 90s பாட்டு வருது, கேட்டு முடிங்க. என்ன விஐபிலேருந்தும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏ ஃபார் அண்ணாத்தே அண்ணாத்தே அண்ணாத்தே அது வருது, கேட்டு முடிங்க. ஜாலியாக இருக்கும், ஜாலியாக.
2: ஈவினிங் கரெக்ட் ப்ரெசென்டட் பை VNCT குளோபல், லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. ப்ராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். 90s not out. Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 dirhams தான்.

0: ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: நாடின் வரம்பு முறுக்க முறுக்க ரத்தம் மொத்த கொதிக்க கொதிக்க அரங்கம் முழுக்க தெரிக்க தெரிக்க தொடங்குது ஓங்கார கூத்து.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலியன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
3: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
4: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
3: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value, 20% flat off. Plus, old gold exchange, 100% valuation. மற்றும் diamond purchase, exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
4: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபியில் flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணியிருக்காங்க.

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: வணக்கங்க, வெல்கம் பேக். யார் பேசுறீங்க? ஹலோ, யாருங்க? துபாயில இருந்து. அண்ணா, எதுக்கு இவ்வளவு வேகமா பேசுறீங்க? கொஞ்சம் ஸ்லோவா பேசுங்க பாப்போம்.
2: துபாயில இருந்து கமல்ராஜ் பேசுறேன்.
1: கமல்ராஜ், கமல்ராஜ் எந்த ஊரு?
2: தஞ்சாவூர்.
1: எப்படி இந்த மாதிரி பழைய தமிழ் உணவு ஏதாச்சும் உங்க வீட்டுல சின்ன வயசா இருக்கும்போது பண்ணுவாங்களா? ஒண்ணும் பண்றாங்களா?
2: என்னது
1: நீங்க ப்ளூடூத்ல பேசுறீங்களோ? அதை அப்படியே கட் பண்ணி விட்டு நார்மலாக பேசுங்க பார்ப்போம். ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது எனக்கு, சரியாக கேட்க மாட்டேங்குது. என் காதில் தான் அதான் பிரச்சனையா? ஆ, இப்போ பேசுங்க. ஆ, கரெக்டாக இருக்கு. ஆ, சொல்லுங்க சொல்லுங்க.
3: வீட்டில் வந்து பால் கொழுக்கட்டை செய்வாங்க.
1: பால் கொழுக்கட்டைலாம் இன்னும் பண்ணுறாங்க. என்ன நீங்க இன்னும் தான்
3: எங்கே செய்கிறாங்க? இப்போலாம் செய்ய மாட்டாங்க, யாருக்கும் செய்யவும் தெரிய மாட்டேங்குது.
1: பால் கொழுக்கட்டைலாம் ஊருக்கு போனால் வந்து பால் கொழுக்கட்டைனா சும்மா தானா? அதெல்லாம் கேட்டு கேட்டு நான் வாங்கிப்பறேன் வீட்டில். நல்லா இருக்குமே, இன்னும் பண்ணுறாங்களே அதெல்லாம்?
3: இல்ல, இப்ப நம்ம வீட்டுல அந்த நம்ம ஏரியாலாம் பாத்தீங்கன்னா பண்றது இல்ல, எல்லாம் வந்து பீசா பர்கர்னு போயிட்டாங்க.
1: நீங்க கேட்க வேண்டியதுனா வீட்டுல எனக்கு வந்து பால்
3: இல்ல, இப்ப உள்ளவங்களுக்கு அது செய்ய தெரியல.
1: யாரு பண்ணி தருவாங்க உங்க வீட்டுல?
3: அம்மா செய்வாங்க, நல்லா சித்தி செய்வாங்க.
1: அப்ப உங்க மம்மி கிட்டே கேட்கலாம்ல?
3: அவங்களுக்கு வயசாச்சுல, செய்ய மாட்டாங்கல்ல
1: அவங்க. ஆனா ரிவ்யூ அவங்களுக்கு ரெசிபி தெரியும்ல?
3: என்ன
1: துவையல்? துவையல் வந்து ஒரு காமன் ஆச்சு.
3: காமனா செய்வாங்க, பட் வந்து தண்ணி ஊத்தி செய்ய மாட்டாங்க. அது கொஞ்சம் கெட்டியா இருக்கும்,
1: கெட்டியா இருக்குமோ? ஆமா, துவையல் வந்து அப்படி பண்ணுவாங்கல்ல அந்த டைம்ல.
3: இப்ப வந்து இட்லி சட்னிங்க வந்து தண்ணி ஊத்தி ஒரு மாதிரி கரைச்சி வச்சிடறாங்க.
1: ஓகே,
3: அது வந்து அந்த பொட்டுக்கல்ல.
1: யாரு உங்க வீட்டுல சமைக்கிறது? ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப யாரு சமைக்கிறது
3: வீட்டுல? குடும்பத்துல குடும்பம்.
1: இப்ப இங்க உங்க ஃபேமிலி இங்கதான் இருக்காங்களா?
3: இல்ல இல்ல இல்ல, ஊர்ல இருக்காங்க.
1: அப்ப யாரு இங்க சமைக்கிறது?
3: இப்ப வந்து நான் இங்க ஹோட்டல் தான்,
1: ஹோட்டல்ல தான். நீங்களா சமைச்சு சாப்பிடுன்னு அப்ப உங்களுக்கு இதெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னா நீங்களே என்ன? ரொம்ப சிம்பிள்
3: இல்ல, நமக்கு டிரைவர்ன்றனால நமக்கு அந்த டைம் கிடைக்க மாட்டேங்குது.
1: டைம் கிடைக்கல. ஒரு நாள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு நாள் சரியா
3: ட்ரை பண்ணி பாப்போம்.
1: ஓகே, தேங்க்யூ. சில நேரம் யாராவது

0: பட் ஸ்டில் ஐ குட் டூ இட். என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த பால் கொழுக்கட்டை வந்து தேங்காய் பால், அது ஒரு மாதிரி தேங்காய் அரைச்சி அது ஒரு மாதிரி அந்த வெள்ளை கலர் துணியில் கட்டி அது ஒரு மாதிரி பால் எடுத்து அது ரொம்ப வேலை இருக்குது அதில். அப்புறம் அந்த பால் கொழுக்கட்டையை சின்ன சின்னதாக ரவுண்ட் பால்ஸ் பண்ணி அதை வந்து பொறிச்சு எடுத்து அதை வந்து நிறைய பண்ணுவாங்க, தண்ணியில் வேக வைக்கணும்ல அது, ஆக்சுவலி அப்படி தானே பண்ணுவாங்க. உனக்கு தெரியுமா பால் கொழுக்கட்டை பண்ண தெரியுமா? எண்ணெயில பொரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் அது எங்க பாட்டி என்ன பண்ணுவா, அந்த பால் கொழுக்கட்டையில எல்லா, அதாவது பால் கொழுக்கட்டையே சின்ன சின்ன சைஸ்ல இருக்கும், அது மேனுவலா ஒவ்வொரு கொழுக்கட்டையும் எடுத்து அதுல ஒரு சின்ன ஓட்டை போட்டு போட்டு போட்டு போட்டு வைப்பாங்க. அது வந்து சாயங்காலம் பண்ணும்போது ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்கும், அடுத்த நாள் காலையில பண்ணும்போது அல்டிமேட்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். அண்ட் மோரோவர் முன் கொஞ்சம் வருஷம் நம்ம சின்ன வயசா இருக்கும் போதுலாம் பெருசா ஃப்ரிட்ஜ் இருந்திருக்காரு, அதனால ஐதர் நம்ம ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டுருப்போம் இல்லாட்டி அது ஒரு மாதிரி ஒரு டெம்பரேச்சர்ல வச்சு அது. So, it also makes a difference. Okay.
1: And அந்த வயசு அந்த டைம்ல
0: எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி நம்ம வந்து சின்ன வயசுல
1: அந்த ஒரு அந்த வயசுல இருந்த அந்த ஒரு துணுக்கு அந்த ஒரு அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். வந்து அந்த சாப்பாடு அதுவும் பண்ணி கொடுத்தது யாரு, யாரோட இருந்து சாப்பிட்டோம், அது எல்லாமே மேட்டர்ஸ்.
0: எக்ஸாக்ட்லி கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு 30-40 வயசு ஆனாலே வாழ்க்கையே நிறைய பேருக்கு போர் அடிச்சிருதுன்னா ஃபுட்டுல சொல்றேன் அந்த காலத்துல அப்படின்னுமா. எப்ப அந்த காலம் யாரு பேச்சு எடுத்தாலுமே எனக்கு வந்து சார் என்ன சார் நீங்க அப்படிங்கிற மாதிரி பேசணும். ஓகே, எனிவேஸ் நானே கொஞ்ச நாளா வந்து அந்த மாதிரி தான் டாபிக் போயிட்டு இருக்கு, ஸோ அதனால லெட்ஸ் சேஞ்ச் இட் ஃப்ரம் மண்டே. ஓகே ஓகே.
2: For details, call 056-415-4242.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க. உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
5: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
6: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
7: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
8: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: சரிங்க, வணக்கம். விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல படம், சூர்யா அண்ட் மமிதா பைஜுலாம் நடித்து அடுத்த வாரம் வெளியாக இருக்குது. அண்ட் ஆகஸ்ட் 14th தான் படம் வெளியாகுது. ஸோ அதனால் இந்த படத்தை வந்து யூஏ ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஃபாஸ்ட் ஃபிலிம். ஸோ அதனால் அடுத்த எப்படியோ மூவி கான்டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு படத்துக்கான டிக்கெட்ஸ் வேணும் அப்படின்னா எல்லா ஷோஸையும் கேளுங்க, தொடர்ந்து உங்களுடைய டிக்கெட்ஸ் கிடைக்கும். இருங்க, நான் இப்போ டக்குன்னு இதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு டிக்கெட் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். அடுத்த வாரம் புதன்கிழமை ஏன் ஷோ ஈவினிங் கிடைக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும். ஏன்னா அடுத்த வாரம் புதன்கிழமைக்கு நாங்கள் வந்து டிக்கெட்ஸை மாற்றி வச்சுருக்கோம். ஆல்ரெடி ரெண்டு கான்டெஸ்ட் நடத்தி முடிச்சு டிக்கெட்ஸ் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் யூ ஹேவ் சம் மோர் டிக்கெட்ஸ் அவைலபிள் ஃபார் நெக்ஸ்ட் வென்ஸ்டே. எனிவேஸ் இப்போ பாட்டு வருது, ஜாலியாக இருக்குது இந்த பாட்டு கேட்டு முடியுங்க. தமன்காக அனிருத் பாடின பாட்டு, எஸ்கே கொண்டுனா அனிருத் வருவார்ல, அந்த மாதிரி தான் அது. சரி, உங்களை 6 மணிக்கு மேலே மீட் பண்ணுறோம். ஓகே, திஸ் இஸ் ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: வறட்சியை சமாளிக்க 288.97 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயன் கையொப்பத்துடன் இந்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. வருமான வரித்துறை வழக்கில் கே என் நேரு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வருமானத்தை கணக்கில் காட்டாதது தொடர்பாக வருமான வரித்துறை தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்குமாறு திமுக முன்னாள் அமைச்சர் கே என் நேருவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் நேருவின் சகோதரர் மணிவண்ணன் நிர்வாக இயக்குநராக உள்ள இரு நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் கடந்த 2018 சோதனை நடத்தி ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இந்த ஆவணங்களை கடந்த 2013-14 முதல் 2015-16 வரையிலான 3 நிதியாண்டுகளில் நேரு தாக்கல் செய்த வருமான வரி கணக்குடன் ஒப்பிட்டு பார்த்த வருமான வரித்துறையினர் இந்த காலகட்டத்தில் 17 கோடி ரூபாய் வருமானத்தையும் 11 கோடி ரூபாய் முதலீட்டையும் கணக்கில் காட்டவில்லை என கூறி அதை கணக்கில் சேர்த்து வருமான வரித்துறை மதிப்பீட்டு அதிகாரி கடந்த 2019 உத்தரவு பிறப்பித்திருந்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: சாமானிய மக்களுக்கு யுபிஐ கட்டணம் சுமையா என்பது தொடர்பில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார். யுபிஐ பயன்பாட்டுக்கு கட்டணம் விதிக்கும் முறை எதிர்காலத்தில் அமல்படுத்தப்படுமானால் அப்போது வணிகர்களிடம் இருந்து மட்டுமே வசூலிக்கப்படுமே தவிர வாடிக்கையாளர்களிடம் இருந்து அல்ல என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். யுபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிப்பதை அனுமதிக்கும் மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் கருத்து வெளியிட்டுள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு இதுவரை கட்டணம் இல்லாமல் இருந்த நிலையை வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் மசோதா மாற்றுகின்றது என்று கூறியிருந்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் தொடர்பில் மேலும் 24 கைதிகளை சந்தேக நபர்களாக பெயரிடுவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அனுமதி கோரியிருந்த நிலையில் நீதிமன்றம் அதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று நீர்கொழும்பு தலைமை நீதவான் ஷிலினி பெரீரா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதற்கமைய ஏற்கனவே பெயரிடப்பட்ட 38 சந்தேக நபர்களுடன் இன்று பெயரிடப்பட்ட 24 பேரையும் சேர்த்து இச்சம்பவத்துடன் தொடர்புடைய மொத்த சந்தேக நபர்களின் எண்ணிக்கை 62 உயர்ந்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மெய்துகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோர் தொலைபேசியில் உரையாடினர். இரு நாடுகளுக்கும் இடையிலான மூலோபாய கூட்டுறவு மற்றும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். பரஸ்பர நலன்களை கருத்திற்கொண்டு ஐக்கிய அரபு அமீரகம் ரஷ்யா இடையேயான ஒத்துழைப்பை தொடர்ந்து மேம்படுத்த இருதரப்பும் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் தலைவர்கள் மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த ஒப்பந்தத்தின்படி 3 நாடுகளில் ஏதேனும் ஒரு நாட்டின் மீது ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டால் அது 3 நாடுகளின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்படும். மேலும் இந்த ஒப்பந்தம் கூட்டு பாதுகாப்பு பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை வலுப்படுத்துவதோடு 3 நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பையும் மேலும் மேம்படுத்தும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: கால்பந்து உலகின் நிர்வாக அமைப்பான ஃபிஃபாவில் ஜியானோ இன்ஃபான்டினோவின் தலைமையை தொடர்ந்து ஆதரிப்பதாக அர்ஜென்டினா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் தெரிவித்துள்ளன. ஃபிஃபா நிர்வாகத்தில் மாற்றம் கோரி நோர்வே உள்ளிட்ட சில தரப்புகள் இன்ஃபான்டினோ பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் நிலையில் பல நாடுகள் அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month. Star of the Month.

the evening Karak. Welcome back. 6 o'clock மேலே இன்னைக்கு கொஞ்சம் நஸ்டால்ஜியாக பேசலாமே அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து நிறைய பழைய டிவி ப்ரோக்ராம்ஸ் பற்றி இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இப்போ ஒன் ஆஃப் த டிவி ஷோஸ் ஐ கெப்ட் ரீ வாட்சிங் இஸ் லொல்லு சபா. இப்போது லொல்லு சபா காமெடிலாம் இப்போ நிறையா இப்போ கலக்கப்போகுது யார் அசத்து போகுது யாருன்னெலாம் நிறையா வந்துட்டு இருந்தது. இப்போ கலக்கப்போகுது யார் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய விஜய் டிவி ஷோஸ் அதில் வர ஜோக்ஸ் எல்லாம் என்டர்டெய்னிங்காக இருக்குது, ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து விதை போட்டது லொல்லு சபான்னு சொல்லலாம். எனக்கு எப்பவுமே அப்படி தான் தோணும். அதுவும் லொல்லு சபாவில் சம்சாரம் அது மின்சாரம் அந்த எபிசோட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இன்னும் இருக்குது, யூடியூப்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடச்சதுன்னா ஃபுல் எபிசோட்ஸ்லாம் சில சேனல்ஸ்லாம் அப்படியே தேர்ட் பார்ட்டி சேனல்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அப்படியே அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை எனக்கு தெரிஞ்சு வி ஹேட் அல்டிமேட் வெரி குட் என்டர்டெயின்மெண்ட் ஆன் ஞாயிற்றுக்கிழமை டிவி சேனல்ஸ் இல்லையா, டிவி சேனல்ஸ் ஆன் ஞாயிற்றுக்கிழமை. அதுவும் காலையில் ஆரம்பித்தா அந்த மிருண்டா மீண்டும் மீண்டும் சிரிப்பு வரும். அதுக்கப்புறம் லலிதாவின் பாட்டுக்கு போ, ஒவ்வொரு சண்டே எந்த ஒரு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு கேட்டு ஒரு டேயை ஒரு சண்டேயை ஸ்டார்ட் பண்ணாத தமிழ் பசங்களே இல்லை, தமிழ் ஃபேமிலியே இல்லைன்னு சொல்லலாம். அது ஒன்று. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சப்தஸ்வரங்கள்னு ஒன்று போடுவாங்க, அண்டு இந்த மலரும் மொட்டும்னு ஒரு குழந்தைங்க சேனல் ஒரு குழந்தைங்க ஷோ வரும், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஐ திங்க் ஒரு அக்கா வருவாங்க, அந்த அக்கா வந்து நிறைய குழந்தைங்களோட உட்காந்துருப்பாங்க. அந்த குழந்தைங்க வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி விதவிதமாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு நீங்கள் அந்த குழந்தைங்களோட பேரை கேட்பாங்க, அதுக்கப்புறம் அவங்கள ஏதாவது பேச வைப்பாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் சேனல்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணதுக்கப்புறமா இந்த இமான் அண்ணாச்சி வந்து இந்த சொல்லுங்கன்னே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வாக்ஸ் பாப் மாதிரி வெளியில் போயிட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ல வச்சுட்டுருப்பார், அது பார்த்துருக்கீங்க? அதெல்லாம் இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சப்தஸ்வரங்கள் அதுக்கும் ரொம்ப முன்னாடி போனால் விலை என்னன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு இருந்தது. டு யூ ரிமெம்பர் தட்? பிகாஸ் அது ரொம்ப வேகமாக தான் ஞாபகத்தில் இருக்குது. ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டு போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு இடத்துல விட்டுருவாங்க, அதில் அந்த பொருளுக்கு விலை என்ன அந்த விலையை கெஸ் பண்ணணும், ஓரளவுக்கு கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அந்த பொருள் அவங்களுக்கு அப்புறம் கேஷ் ப்ரைஸ்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒன்று. அதுக்கப்புறம் இது ஞாபகம் இருக்கா உங்கள் மனசில் உள்ள ஆளோட பேர் என்ன, அவருக்கு என்ன ஊர் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வருவார், இல்லை மாஸ்டர் பிளாஸ்டராக சம்திங் ஒருத்தர் வருவார், நீங்கள் மனசில் ஒருத்தர் நினச்சிக்கலாம். வெறும் 30 கேள்வியில் உங்கள் மனசில் யார் இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக கணித்து சொல்லிடுவார், இது யாரை நீங்கள் நினச்சாலும் சரி. ஸோ இதெல்லாம் வந்து இப்போது என் பிக்கஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் சின்ன வயசில் எப்படின்னா அதுவும் மெயினாக அந்த 80s and 90s ஏர்லி 80s கிட்ஸ் அண்ட் 90s கிட்ஸ்க்கெலாம் வந்து மோஸ்ட்லி டிவி தான், அதுவும் டிவி சேனல்ஸ் தான். வி நெவர் கேர்ட் அபவுட் டிவியில் எத்தனை ஸ்பீக்கர் இருக்கா, வி நெவர் கேர்ட் அபவுட் டிவி வந்து 55 inch சேனல் தெரியுதா, அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் டிடிஹெச் கிடையாது அண்ட் ஓடிடி கிடையாது, வெறும் கேபிள் டிவி தான். சில நேரம் வந்து மழை வந்துருச்சு இடி இடிச்சிருச்சு அப்படின்னா அந்த டிவி கரண்ட்லாம் இருக்கும், ஆனால் டிவியில் வந்து கிரெயின்ஸாக வரும். இப்போ எங்கள் வீட்டிலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது டோட்டலாகவே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து கரண்ட் போயிடுச்சு அப்படின்னாங்க. கரண்ட் இருக்குது டிவி மட்டும் வேலை செய்யலை அப்படின்னா மேலே கரண்ட் போயிடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதுக்கும் முன்னாடி அப்படின்னா எங்கள் சித்தப்பாலாம் சொல்லுவார், வீட்டுக்கு மேலே ஆண்டனா இருக்கும், ஒரு சில நேரம் ஒரு சில சேனல்லாம் வந்து தெரியாது இந்த கிரிக்கெட் மேட்ச் ஃபுட்பால் மேட்ச்லாம் போடும்போது, அப்போ ஆண்டனாவை கொஞ்சம் ஓட்டு மேலே ஏறி லைட்டாக திருப்பினா அந்த சேனல் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹேக்கெல்லாம் வர சொல்லுவாங்க இந்த மாதிரி. அப்புறம் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு லோக்கல் டிவி இருக்கும், அந்த லோக்கல் சேனலில் அந்த லோக்கல் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸு அப்புறம் புது படத்தை எடுத்து போடுறது இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் டைட்டானிக்கும் மம்மி படமும் வந்து ரிலீஸ் ஆகிறப்போ படம் வந்து தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு, எங்கள் ஊரில் தியேட்டரில் அப்படிங்கிறதுனால திருட்டு விசிடிலாம் அப்போவே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெரி ஓப்பனாக கேபிள் டிவியில் வந்து மம்மி டைட்டானிக்லாம் தியேட்டரில் சக்கப்போடு போட்டுட்ருக்கும் போது எங்கள் ஊரில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி பல புது படங்களை இந்த மாதிரி லோக்கல் டிவியில் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் அது கம்ப்ளைண்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த சேனல்லே ஒரு 10 முடக்கிடுவாங்க. இந்த மாதிரி டிவி அண்ட் நம்ப. ஸோ ஐ வுட் ஆல்வேஸ் சே லைக் டிவி வந்து ஒரு பொருள் கிடையாது, டிவி வந்து ஒரு டிவைஸ் கிடையாது, டிவி இஸ் அ பர்சன். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் மாதிரி தான் அந்த டிவியும். ஸோ அதனால் பழைய தமிழ் ப்ரோக்ராம்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா அதை நீங்கள் சொல்லுங்கள். இந்த பெப்சி உங்கள் சாய்ஸு, வேற என்ன இளமை புதுமை ஞாபகம் இருக்கா? இளமை புதுமைக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அர்ச்சனா வந்தாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்வர்ணமாலியா வருவாங்க ஞாபகம் இருக்கா? எனக்கு வந்து த்ரிஷாலாம் அந்த டைமில் தான் நான் பார்த்துருக்கேன், இளமை புதுமையில் தான் ஹவ் மெட் த்ரிஷா ஒன்ஸ். அண்டு இப்போது தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பெரிய பண்டிகை இதெல்லாம் வருதுன்னா இந்த இளமை புதுமையே வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுவாங்க.
அண்ட் திரைவிமர்சனம்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போடுவாங்க, ஒவ்வொரு வாரமும் படம் ரிலீஸ் ஆகும், அந்த படத்தில் இருக்கிற மெயினான அந்த படத்தை அப்படியே எடுத்து அந்த படத்தை பற்றின கதை, அதுக்கப்புறம் இவங்க இப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அந்த படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் பற்றிலாம் பேசி அந்த படத்தில் இருக்கிற 4-5 சீன்ஸ் எல்லாம் போடுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த மாதிரியே பல படங்களை நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ப்ரோக்ராம்னா கேடிவியில் சாயங்காலம் 7 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு ஹாலிவுட் டைம்ஸ் அப்படின்னு போடுவாங்க. 7 to 7:30 தான், என்ன வேலை செஞ்சாலும் 7 மணிக்கு நான் டிவி முன்னாடி இருப்பேன். எனக்கு எவ்வளோ ஹோம் ஒர்க் இருந்தாலும் சரி, எல்லா ஹோம்ஒர்க்கும் சனிக்கிழமை ஃபுல்லாக விளையாண்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக விளையாண்டு நைட்டு தான் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் எதுவாக இருந்தாலும் 7:30 மேலே தான். அதில் தான் வந்து இந்த ஹாலோ மேன், அதுக்கப்புறம் ஜாக்கி சானோட பல படங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு ஹாலிவுட் படத்தை தமிழில் டப்பிங் பண்ணி போடுவாங்க, புது புது படம்லாம் போட்டுன்னு இருந்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குன்னா அதை அப்படியே நீங்கள் பேசுவோம். பட்டு யா, பிஃபோர் தட் யூ ஹேவ் 2 songs. திஸ் இஸ் பிராவோ, யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
2: தயவு செய்து கதவை மூடவும், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா please close the door.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கிறீங்க?
1: அது ஒண்ணு இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அதுக்கு ஆடினேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddy.
1: ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்க.
0: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
0: ALD Properties இன் 4 ஆம் ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
0: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC Supply.
2: செழித்தையும் தமிழே ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: மூணு பாட்டு முடிஞ்சு 6:30 டைம். ஆனால் எங்கே இருட்டின பாட்டை காணோம். நேற்றுக்கு முந்தா நேரத்தெல்லாம் கொஞ்சம் மழை வரும்னு நியூஸ் அதிகமாக வந்ததுனால கொஞ்சம் அங்கங்கே க்ளவுட்ஸ் தெரிஞ்சுது. திட்டா இப்போ ஒன்றுமே இல்லை. நாளைக்கெல்லாம் எங்கே மழை வருமோ எனக்கு தெரியல. திங்கக்கிழமை வரைக்கும் மழைன்றாங்க. என்னத்தை நான் மழை நியூஸை சொல்லி சொல்லியே கவலைப்பட்டுருக்கேன் நான். சரி, இன்றைக்கி வந்து பழைய, அதாவது கொஞ்சம் நொஸ்டால்ஜியாவாக லைட்டாக ஒரு 20-25 இயர்ஸ் பேக் போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதன் விளைவாக பழைய டிவி ஷோஸை தான் ஞாபகம் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தேன். வணக்கம்.
2: வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். சத்தமாக பேசுங்க பாப்போம்.
2: நல்லா இருக்கீங்களா? முகமது பேசுகிறேன்,
1: சொல்லுங்க. சரி முகமது பேசுங்க, நான் சத்தமாக பேசுங்க. ப்ளூடூத்தில் பேசுகிறீங்களோ இல்லையா?
2: இல்லை. ஆமாம்.
1: ஆமாவோ இல்லையா?
2: ஆமாம் ஆமாம்.
1: சரி சொல்லுங்க.
2: நிறைய இருக்கு, ஸ்டார் மூவிஸ்ல போடுறது நிறைய மூவிஸ் தான் இருக்கு.
1: மூவிஸ்ல நீங்க அளவு சேனல் ஷோஸ் ஏதாவது இந்த பழைய, ஓ இங்கிலீஷ் தான் பாப்பீங்களோ நீங்க?
2: நிறைய பாத்துருக்கீங்க.
1: ஸ்டார் மூவிஸ் தான் பாப்பீங்க நீங்க?
2: ஸ்டார் மூவிஸ்ல அந்த ஸ்பைடர்மேன் எல்லாம் போடும்போது ஒரு ஒரு சீனும் நான் வந்து பாக்குறது.
1: ஐயா இதெல்லாம் வந்து படம் சரியா? நான் வந்து ஷோஸ் தான் கேங்க. அந்த படத்தெல்லாம் எப்ப வேணா பாக்கலாம். ஏதாவது டிவி ஷோஸ் ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா,
2: டிவி ஷோஸ் வந்து என்ன தமிழ் நிறைய இந்த விஜய் டிவியில வர டிவி ஷோஸ்
1: நீங்க நிறைய பாருங்க. நான் வந்து வேற யாராச்சும், தேங்க்யூ முகமது, வேற யாராவது சூப்பரா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வரேன். ஹலோ. உங்களை நம்பி போன் எடுத்தா ஒருத்தர் வச்சுட்டு போயிடுறாரு. ஒருத்தர் நிறைய தெரியும், நிறைய தெரியும், ஆனா ஞாபகத்துல இல்லையே அப்படிங்கிற. நானே ஆரம்பிக்கிறேன். இல்லை நான் ஆரம்பிக்கிற முன்னாடி வேற ஒருத்தர் வந்திருக்கேன். இந்த சுப்பு ருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஒரு ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு நான் வாழ்க்கையில பார்த்த ஃபர்ஸ்ட் கிரீன் ஸ்கிரீன் ப்ரொடக்ஷன் அதுதான். ஹலோ.
3: ஹலோ ப்ரோ, ப்ரோ நான் ராஜ்குமார் பேசுறேன், துபாயில இருந்து.
1: வணக்கம். வணக்கம். எனக்கே மறந்துருக்கணும் அப்படி ஒரு ஷோ சொல்லுங்க.
3: என்னோட ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் நாசேத்து. சோ நாங்க வந்து கிராமம் தான். ஆண்டனா அந்த மாதிரி வச்சுதான் வந்து நாங்க எல்லாமே பாத்துட்டு இருந்தோம். ஒரு 94-95 சோ தூர்தர்ஷன் தான், கேபிள் எல்லாம் கிடையாது அந்த டைம் வந்து. நிறைய அந்த தூர்தர்ஷன்ல இருந்து சந்திரகாந்தா, அப்புறம் அலிஃப் லைலா, சக்திமான், முடியும்
1: கூட ஜாலியா இருக்கும். அந்த டைம்ல பாக்கிறதுக்கெல்லாம்
3: ஆமா ரொம்ப ஜாலியா இருக்கும், அவ்வளவு விளம்பரம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நியூஸ் எல்லாம் போடுவாங்க, ஏன்னா இந்த டெல்லியில உள்ள நியூஸ், அந்த ஹிந்தி நியூஸ் எல்லாம் அதெல்லாம் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்க கண்டினியூ பண்ணி பாப்போம் நாங்க 1:30 வரைக்கும்.
1: ஆனா இப்ப 1:30 தூங்குறது இப்பவே கொஞ்சம் லேட்டு தான். ஆனா அந்த டைம்ல எல்லாம் வந்து நம்ம ஆளுங்க,
3: நான் சொல்றது 94-93 நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா, சண்டே வந்து மத்தியானம் வந்து எங்க ஊர் சைடு வந்து ஆண்டனா லைட்டா வந்து ரொட்டேட் பண்ணி அந்த ஸ்ரீலங்கா ரூபா வாகினின்னு ஒரு சேனல் உண்டு.
1: ஓகே ஓகே.
3: சோ அத நாங்க வந்து சண்டே அன்னைக்கு மத்தியானம் வந்து ஒரு 1/2 hour வந்து பாட்டு, தமிழ் பாட்டு போடுவாங்க, அதை நாங்க பார்ப்போம்.
1: நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு தெரியும். ஆக்சுவலி நீங்க சொன்னதுதான் புதுசா இருந்தது எனக்கு கேக்குறதுக்கு. இதெல்லாம் இதெல்லாம் வந்து உங்க டைம்ல இதெல்லாம் பார்த்தவங்க ரொம்ப ரிலேட் பண்ணுவாங்க.
3: ரொம்ப இதெல்லாம் ஃபேமஸ் ஆன நாடகம் இது எல்லாமே. அப்புறம் ஃப்ரைடே நைட் வந்து அலிப் லைலான ஒரு நாடகம், ரொம்ப ஃபேமஸ் வந்து இது சக்திமான்.
1: கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் எப்படி பார்ப்பீங்க? கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் எப்படி பார்ப்பீங்க?
3: கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் வந்து ரொம்ப ரேரா தான் எங்களுக்கு வரும். என்ன சொல்றது, லீவு நாள் அந்த மாதிரி சண்டே அந்த மாதிரிதான் பாக்கணும்னா, அதை ஆண்டனா வந்து திருப்பி ரொட்டேட் பண்ணி பாக்கணும், திருப்பி காத்தடிச்சுன்னா திருப்பி அதுக்கப்புறம் வந்து ஒரே புள்ளி புள்ளி அலை அலையா வரும், திருப்பி ரொட்டேட் பண்ணணும் அந்த மாதிரி.
1: Okay, okay. Good to know. Good nostalgia though. Illa?
3: Thank you, bro.
1: Thanks, man. Okay. Actually, Shaktiman unnu nyabathil irukku. Shaktiman recenta vandu, I think, oru 4 varshathukku munadi, 5 varshathukku munadi, Shaktiman rights fulla Sony vaangitaanga. Adukapra oru poster vera release pannaanga. சக்திமான் வந்து திரும்ப ரீபூட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு, படமாக எடுக்க போகிறாங்க, அதுவும் சோனி எடுக்க போகிறாங்க அப்படி. ஸ்பைடர்மேன் மாதிரி, இன்சிடியஸ் மாதிரி பெரிய பெரிய படங்கள் எடுக்கிற சோனி அதோட ரைட்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா படம் வரும்னு எதிர்பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் பண்ணல, ஐ டோன்ட் நோ வை. சரி ஓகே, சம்மர் வேறு வந்துருச்சு, அதனால நீங்கள் அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நீங்கள் காசு அனுப்புனீங்க. ஊருக்கு தான், உங்கள் ஊருக்கு தான் நீங்கள் காசு என்ன, உங்கள் அம்மாக்கா அப்பாக்கா அனுப்புவீங்களா இங்கேருந்து, உங்கள் ஒய்ஃப்க்கோ ஹஸ்பண்ட்க்கோ அனுப்புவீங்கள. அப்படி அனுப்புகிறப்ப அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் மூலமாக அனுப்புனீங்கன்னா யூ ஹாவ் அ சான்ஸ் டு வின் 600,000 தரம்ஸ் இன் கேஷ் அஸ் ப்ரைஸஸ் ஓகே. ப்ளஸ் ஒரு ஜட்டூர் T1 காரும் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 13ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் போகுதான், ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜி படத்துலேருந்து ஜாலியான ஒரு தலைப்பாட்டு வந்துகிட்டு இருக்கு, அந்த டைம்லலாம் ஒரு தலை தான் கூடுவோம், அதனால் வந்து ஐ வில் கீப் காலிங் இம் தலை ஒன்லி. ஸோ ஜியிலிருந்து ஜாலியான ஒரு பாட்டு கேட்டுக்கணி. ஐ வில் பி பேக் நம்பராவோ யூலசனிங் டு 89.4 தமிழ் FM. ஓகே, பாடல்கள் அதிரட்டும் பிரதர்.

0: டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. brought you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: brought you by Lulu in minutes. shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, டுபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP 1 Dubai.

0: மகடும்னு ஒரு படத்தோட ட்ரெய்லர் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன். யார் விஷால் நடித்து, விஷாலே டிரெக்ட் பண்ணியிருக்காரு போல அந்த படத்தை, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, படம் எல்லா ஆக்டர்ஸும் ஒரு மாதிரி அவங்களே டிரெக்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை. சரி ஓகே, அதெல்லாம் ஒரு ஓரம். அண்ட் இன்றைக்கி ஆக்சுவலி வி டிஸ்கஸிங் அபவுட் பழைய டிவி சேனல்ஸில், ஐ மீன் அப்போ வந்த ஷோஸ்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தேன். சக்திமாக இருந்துச்சு. ஓகே ஓகே, இட் இஸ் லைக் ஓவர் கில் ரைட் நவ். ஏன்னா வந்து பழைய ஷோ அப்படின்னாலே டக்குன்னு தான் ஞாபகத்துக்கு. வேறு ஏதாவது புதுசாக சொல்லுங்கள். வணக்கம்.
1: வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்.
1: ஸோ என் பேர் ஆசிஃப்.
0: ஆசிஃப் வந்து என்ன ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். அஞ்சு டிவி ஷோ சொல்லுங்கள் இந்த மாதிரி பழசு.
1: இது விஜய் டிவியில் முன்னாடி ஒரு ஷோ போடுவோம், அதாவது அது ஹிந்தி டப்டு, மாவீரன் ஹாத்திம்.
0: ஏய் ஆமாங்க, மாவீரன் ஹாத்திம்,
1: மாவீரன் ஹாத்திம். அப்புறம் ஒரு கர்மான ஒரு ஷோ, அதுவும் ஒரு சூப்பர் ஹீரோ பேஸ்ட் ஷோ.
0: கர்மா வந்து விஜய் டிவியா?
1: விஜய் டிவில தான் போடுவோம்.
0: உங்களுக்கு மாயா மச்சிந்திரா ஞாபகம் இருக்கா?
1: தெரியும்,
0: சவையா இருக்கும்.
1: ஃபேவரட் ஷோ அது. இவர் பிரபுதேவா தம்பி,
0: பிரபுதேவா தம்பி அவர் வந்து, அவர் தெரியல, அவர் பேரு ஞாபகம் இல்லை எனக்கு. ஓகே,
1: அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஷோ சீரியஸ்லி. மாயா அது ஆக்சுவலி ரீ மேபி ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அகைன் ஒரு வாட்டி ரீடெலிகாஸ்ட்
0: பண்ணியிருந்தான். மறுபடியும் டிவியில் போட்டாங்களோ?
1: மேபி அஞ்சு வருஷம் இருக்கும்.
0: ஓகே, மாவீரன் ஹாத்திம் ஞாபகம் இருக்கு. அண்ட் இது மாயா மச்சிந்திரா. அண்ட் ஒன் மோர் திங், ஸ்மால் வண்டர் பார்த்துருக்கீங்களா?
1: ஸ்மால் வண்டர் விஜய் டிவியில், அது நல்ல ஷோ. ஆக்சுவலாக அதான் விஜய் டிவி அண்ட் சன் டிவி அந்த டைமில், ப்ளஸ் சன் டிவியில என்னென்னா இது போடுவோம் அந்த ஒரு ஷோ, அதாவது ஹாலிவுட் டைம்ஸ்.
0: ஹாலிவுட் டைம்ஸ் வந்து, ஆமாம் ஹாலிவுட் டைம்ஸ் வந்து கேடிவியில் வரும், சன் டிவிலையும் வரும்.
1: அதெல்லாம்
0: வந்து வெறும் பத்து வருஷத்துக்கு முன்னாடியா? நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன்.
1: அதான் அப்ப வந்துட்டு டிவி பாக்குறது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இப்ப என்னன்னு தெரியல. இப்ப டிவி இருந்துமே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது.

0: ஏன்னா அதான் போன் டிவி போ நான் உண்மையை சொல்லுங்க, டிவி போட்டாலும் போனை தான் நோண்டிட்டு
1: இருக்கீங்க. போன் போன் தான் யூஸ் பண்ணுவீங்க. எதுனாலுமே அதான் சொல்றேன்னா, ஒரு மூவியா இருந்தாலுமே அது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள 5 நிமிஷத்துக்குள்ள முடியாதா அப்படிங்கற
0: மாதிரி
1: நம்ம ஷார்ட்ஸ் பார்த்து பார்த்து பார்த்து
0: ஐயோ நம்ம பிரெயின் ரொம்ப ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் ரொம்ப பழகிடுச்சு. வெரி டேஞ்சரஸ் ஃபார் சினிமா. ஓகே எனிவேஸ் தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். அதான் சில நேரம் இல்லை படம் அதாவது பசங்க பார்க்க வரானுங்கன்னா போர் அடிச்சிருதுன்னா ஃபோன் எடுத்து நோண்டி ஃபோன் எடுத்து ரீல்ஸ் தியேட்டருக்குள்ளே உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்ருக்கானுங்க. சத்தியமாக என்னால் மன்னிக்கவே முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் நான் வெளியே போக சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் டோன்ட் டூ இட் பிகாஸ் அது அடுத்தவங்களுக்கு தான் மெயினாக, அது அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ நான்லாம் வந்து படம் போர் அடித்தாலும் படத்தை எப்படியே பார்த்து முடிச்சுட்டு இல்லாட்டி படத்தொட்டு வெளில வந்துடும் வச்சுக்கோங்களேன். பட் எனிவேஸ் சரி என்ன பண்றது, கமர்ஷியல் பிரேக் வருது கேளுங்க.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரும்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
2: Golden Song of the Hour.
5: Golden Song of the Hour.
6: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
2: Manasu thottu mittu.
3: Manasu thottu mittu.
4: Aha.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin Joy of Summer la Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: பழனி கோயில் 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் பத்திர எழுத்தர் ஜெயபிரகாஷ் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் சரணடைந்துள்ளார். பழனி கோயில் 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் முக்கிய குற்றவாளியாக ஜெயபிரகாஷ் பெயரிடப்பட்டிருந்தார். தலைமறைவாக இருந்த ஜெயபிரகாஷை 5 தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் சரணடைந்துள்ளார். மோசடியாக பத்திர பதிவு செய்த வழக்கில் 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. பழனி கோயில் மடத்துக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் முறைகேடாக பத்திர பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் விஜய் இதுவரை கூட்டவில்லை என்று அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். தொகுதி மறுவரையறை பற்றி மத்திய அரசு அறிவிக்கும் முன்பே எம்பிக்கள் கூட்டத்தை விஜய் கூட்டுவது ஏன் என்று அவர் வினவியுள்ளார். காவிரி பிரச்சினைக்கு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டாமல் மறுவரையறை தொடர்பில் எம்பிக்கள் கூட்டம் கூட்டுவது ஏன் என்று அவர் கேட்டுள்ளார். மறுவரையறை தொடர்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் எனில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் வெறும் பாதுகாப்பு தோல்வி மட்டுமல்ல, பல மாதங்கள் திட்டமிட்டு லட்சக்கணக்கான ரூபாய் பண பரிவர்த்தனைகளுடன் நடத்தப்பட்ட சதி என்று சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஐ விசாரணையின்படி இந்த வழக்கின் வினாத்தாளை கசியச் செய்ததாக கூறப்படும் நபர்கள், இடைத்தரகர்கள் மற்றும் சில தேர்வு நிபுணர்கள் அடங்கிய வலையமைப்பு செயற்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. விசாரணையில் சில குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தேர்வுக்கு முன்பாக மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தி உண்மையான தேர்வு கேள்விகளுடன் பொருந்திய கேள்விகளை வழங்கியதாகவும் கூறப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையின் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்னவுக்கு எதிராக வீதி விபத்து தொடர்பான வழக்கொன்றின் விசாரணைகளை இடைநிறுத்தி கொழும்பு மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கால்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வீதி விபத்து தொடர்பான வழக்கின் விசாரணைகளையே இவ்வாறு முன்கொண்டு செல்வதற்கு இடைக்கால தடை உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளது. ரவி செனவிரத்னவினால் தாக்கல் செய்யப்பட்ட மீளாய்வு மனுவை ஆராய்ந்தபோதே கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. சவுதி அரேபியாவின் நஜ்ரான் பிராந்தியத்தை இலக்கு வைத்து ஹூதி ஆயுதக்குழு நடத்திய தாக்குதல்களை வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் கடுமையாக கண்டித்துள்ளது. ஹூதி குழுவின் இந்த தாக்குதல் சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களின் வெளிப்படையான அத்துமீறல் என்று வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் பொதுச் செயலாளர் ஜாசிம் முகமது அல் புதாய்வி தெரிவித்தார். பொதுமக்கள் மற்றும் பொது சொத்துக்களை திட்டமிட்டு கண்மூடித்தனமாக இலக்கு வைத்த இந்த தாக்குதல் சர்வதேச விதிமுறைகள் மற்றும் ஒப்பந்தங்களுக்கு எதிரான கடுமையான குற்றம் என்றும் இதற்கு பொறுப்பு கூறல் அவசியம் என்றும் அல் புதாய்வி தெரிவித்தார். உலக சந்தையில் தங்கத்தின் விலை கடந்த ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய உயர்வை பெற்றுள்ளது. மத்திய கிழக்கு அமைதி ஒப்பந்தம் தொடர்பான முன்னேற்றங்களால் பணவீக்க அச்சம் குறைந்துள்ள நிலையில் அமெரிக்க வட்டி விகித உயர்வு குறித்த எதிர்பார்ப்புகள் தளர்ந்ததால் தங்கத்தின் விலை இன்று கடுமையாக உயர்ந்தது. கடந்த ஜனவரி மாதத்துக்கு பிறகு தங்கம் காணும் மிகப்பெரிய வாராந்த உயர்வாக இது அமைந்துள்ளது. உலக சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,349.8 டாலராக உள்ளது. 2.56% உயர்ந்து 108 டாலரினால் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. இதனிடையே வெள்ளியின் விலை 3.84% உயர்ந்து 63.71 டாலராக உள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: நமீபியா இந்த மாத இறுதியில் T20 சர்வதேச முத்தரப்பு தொடரை நடத்தவுள்ளது. இதில் நமீபியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாப்வே ஆகிய நாடுகள் பங்கேற்கின்றன. இம்மூன்று நாடுகளுக்கும் இடையேயான கிரிக்கெட் ஒத்துழைப்பை அதிகரிக்கும் வகையில் இந்த போட்டி தொடர் நடத்தப்பட உள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஆடவர் ஒருநாள் உலகக்கோப்பையை நடத்தவுள்ள இந்த 3 நாடுகளும் கிரிக்கெட் தொடர்பான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. T20 முத்தரப்பு தொடருக்கு பிறகு தென்னாப்பிரிக்க அணி நமீபியாவில் தங்கி 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் விளையாட உள்ளது. இது தென்னாப்பிரிக்கா மற்றும் நமீபியா அணிகளிடையே நடைபெறும் முதல் ஒருநாள் சர்வதேச தொடர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
3: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
5: Daddy, Tamil FM on பண்ணுங்க டாடி. I need this daddy. I need this. பேக் நவ் நானு US ல கூட அதே FM.

0: ஓகே, இட்ஸ் ஃபைனலி 7 o'clock. 7 பத்தாச்சு. வெல்கம் பேக். நம் பிராவோ அண்ட் இது 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒன்றும் இல்லைங்க, வெள்ளிக்கிழமை சாயங்காலம், அதுவும் ஆஃபீஸ் முடிய போகுது அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கே அது ஒரு தனி ஒரு எனர்ஜி தான் நமக்கு. என்ன, எத்தனை பேர், எனக்குலாம் 8 மணிக்கு தான் வேலை முடியுது, எத்தனை பேருக்கு 5 மணிக்கே முடிஞ்சு இந்நேரம் டிராஃபிக்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு பூந்து பூந்து போய் வீட்டில் இந்நேரம் அப்படி போத்திட்டு படுத்துட்ருப்பீங்க. எத்தனை பேர் வந்து 6 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருப்பீங்க. எத்தனை பேர் வந்து ஆல்ரெடி பிளானை போட்டு வீட்டுக்கு போகாமல் ஸ்ட்ரைட்டாக அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அங்கே போயிட்டுருப்பீங்க. சூப்பரில் ஜா வீக்கெண்ட் வந்துட்டாலே அது என்னமோ தெரில. அது எல்கேஜி ஆரம்ப எல்கேஜி படிக்கிறதுலேருந்து இன்னைக்கு 7 கலந்த வயசாச்சு. இன்னைக்கு வரைக்கும் என்ன நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சாலே அது ஒரு தனி ஃபீலிங் தான். அது ஒரு ஒரு ஐ டோன்ட் நோ, ஐ கான் எக்ஸ்பிளைன் தட் இன் வேர்ட்ஸ். உங்களுக்கும் அது இருக்கும். நீங்க என்ன, நீங்களும் என்ன மாதிரி தான். அப்புறம் என்ன, UAE
1: update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: கண்ணா நல்லா கேட்டுக்க. துபாய் கிரீக்ல வந்து இந்த 80 மில்லியன் தரம்ஸ் ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சு போச்சு, சரியா? ஸோ இப்போ துபாய் கிரீக் லைட் ப்ராஜெக்ட் அது. ஸோ இப்போ இந்த துபாய் கிரீக் லைட் ப்ராஜெக்ட்க்கு இந்த 80 மில்லியன் தரம்ஸ் வந்து செலவு பண்ணியிருந்தாங்களா, இப்போ வந்து தே ஆர் கோயிங் டு அன்வீல் இட். ஸோ ஜென்ரலாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இட்ஸ் அன் 8 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் துபாய் கிரீக் உடைய அந்த 8 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச். எப்படின்னா அந்த அங்கே இருக்க அந்த வாட்டர் ஃப்ரண்ட் டெஸ்டினேஷன்ஸ் அதெல்லாத்தையும் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நிறையா நைட் கொஞ்சம் லைட் நைட் லைஃப் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் நீ புரிஞ்சுக்க வேண்டியது. இதை நல்லா லைட்லாம் போட்டு பயங்கரமாக எலிமினேட் பண்ணுவாங்க போல். ஸோ அங்கே இருக்கிற லைட் வந்து இட் வில் என்ஹான்ஸ் கிட்டத்தட்ட துபாயில் இருக்கிற 6 ஐகானிக் லேண்ட்மார்க்ஸான கிரீக் குவே, அதுக்கப்புறம் கோல் சூக் கிரீக் ப்ராமினேட், அப்புறம் இன்ஃபினிட்டி பிரிட்ஜ், அப்புறம் அல்ஷிண்டகாவுடைய ஹிஸ்டாரிக் டிஸ்ட்ரிக்ட் பர்துபாய் சூக் அண்ட் அல்சீஃப் மரீனா, இது எல்லாத்தையும் பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் போல இருக்குது. ஸோ யா, இது அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த வீடியோ அன்வீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த வருஷத்துடைய ஃபஸ்ட் குவார்ட்டரில் எனக்கு தெரிஞ்சு ஜான்வரி ஃபெப்ரவரி மார்ச்க்குள்ளே அதை வந்து கொண்டு வந்துடுவாங்க போல். அதுதான் வந்து நியூஸ் இன்றைக்கி. நல்லா வந்து ஜகஜோதியாக இருக்க போகுது. இப்போ நம்ம ஊர்லலாம் கோவில் திருவிழா இல்லாட்டி வந்து சர்ச்சில் ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்னா அப்போ மட்டும் அந்த தெருவு ஃபுல்லாக இந்த லைட்லாம் போட்டு செட்டப் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த தெருவுலேயே ஒரு 4 ஸ்ட்ரீட் லைட் தான் இருக்கும். ஆனால் இந்த திருவிழா அப்போ மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் அண்ட் லெஃப்டில் டியூப் லைட்லாம் போட்டு ஒரு மாதிரி ஜகஜோதியாக இருக்கும். நைட்டு போனால் கூட வெளிச்சமாக இருக்கும் தெரியுமா, அது ஒரு அந்த ஃபீலே தனி. அந்த மாதிரி தான் இருக்க போகுது, இந்த தெரு ஃபுல்லாக அப்படி தான் இருக்க போகுது, 6 இடமுமே இப்படி தான் இருக்க போகுது.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: You have 2 songs back to back. ஒரு பாட்டு வந்து சுக்கரன் படத்துல இருந்து, ஐயோ என்ன சொன்னதுமே பாட்டு வரணுமா, சரி சப்போஸ் அதளிச்சு அந்த பாட்டா, ரெண்டாவது பாட்டு கவர்ல இருந்து இன்னொரு பாட்டு ஜாலியாருங்க கேட்டு முடியும். ஐ வில் பி பேக். திஸ் இஸ் பிராவோ அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 89.4 தமிழ் எஃப்எம்.
1: பேக் டு பேக்

0: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
1: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
2: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல வாங்கி தரந்துட்டே போறாரு சார்.
1: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
3: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் August 7 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
1: Distributed by Home Screen Entertainment, Associate Partner SimpliSouth.tv.
4: இன்னேலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
6: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
7: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
6: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value la 20% flat off, plus old gold exchange la 100% valuation, matrum diamond purchase la exchanged gold koodave gram ku 15 dirhams varaikum extra vum kadaikum.
7: Visit your nearest Tanishq showroom today. Ippo Hamdan Street, Abu Dhabi la flagship showroom open panirukanga.
1: உங்க பிரெக்னன்சி ஜேர்னிய ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin. Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduct.

0: கம் பேக், நான் வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தரமுக்கு என்னெல்லாம் பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு அதில் வந்து இன்னும் ஒரு 4 ஐட்டம் சம்திங் ஞாபகத்தில் இருக்குது, வெறும் ஒரு தரமுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஐ திங்க் ஒரு தரமுக்கு சாய் கிடைக்கும் அண்ட் ஒரு தரமுக்கு தண்ணி பாட்டில் கிடைக்கும். ஆனால் ஒரு தரமுக்கு தண்ணி பாட்டில் கிடைக்குதா? 1.25 ஆகிடுச்சுல, ஒரு தரம் கிடையாதுல்ல. ஓகே, கரெக்ட் மீ இஃப் எம் ராங். அப்புறம் மூணாவது, மெக்டி போனீங்க அப்படின்னா 1 தரமுக்கு இந்த சாஃப்ட் டீ ஒன்று கிடைக்கும், அதுவுமே இப்போ விலை ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன், 2 தரம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 தரம்ஸ்க்கு போட்டு நீங்கள் கிராஸ் பண்ணிட்டு வரலாம்ல, 1 தரமோ சம்திங் 2 தரம்ஸோ க்ரீக்கில். ஆமாம், அது ஃபியூ இயர்ஸ் பேக் 1 தரம் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஆனால் இப்போ ஸ்டில் 1 தரம் இருக்கிற பொருட்கள் வேறு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, சாயோட விலை மட்டும்தான் ஏறவே இல்லை, மற்றதெல்லாம் வந்து ஒரு 25 fils, ஒரு 20 fils அப்படின்னு ஏறி தான் இருக்குது இல்லை. ஸோ வேறு ஏதாவது பொருள் 1 தரமுக்கு கிடைக்கும் அப்படின்னா, சரி சாக்லேட்ஸ்லாம் கிடைக்கும், ஆப்வியஸ்லி சாக்லேட்ஸ்லாம் ஓகே, அதெல்லாம் விட்டலாம். பட் நான் ஒரு சில ப்ராமினண்ட்டான பொருட்களை சொல்கிறேன், இந்த சாய் மாதிரி. ஆனால் இன்னுமே வந்து சாய் வந்து 1 தரம், அதுவும் சாதாரண ரெயின்போ மில்க் சாய், அப்புறம் சுலைமானியெல்லாம் 1 தரமுக்கு கிடைக்குது. ஆனால் கடக் சாய், மசாலா சாய், ஃப்ரெஷ் மில்க் சாய், இதெல்லாம் வந்து 2 தரம்ஸ், அப்பவும் சரி இப்பவும் சரி. ஆனால் அந்த டீ விலை மட்டும் ரொம்ப வருஷமாக ஏறவே இல்லை. இப்போ அந்த காலத்து அப்போருந்து இப்போ வரைக்கும் விலை ஏறாமல் இருக்கிற ஒரு சில பொருள் உங்களுக்கு தான் ஞாபகத்தில் இருக்கா? இங்கே துபாயில், யூஏயில், சும்மா ஞாபகத்தில் இருந்தால் எனக்கு அப்படியே மெசேஜ் போட்டுடுங்க. அண்ட் யா, அண்ட் அப் நெக்ஸ்ட், 90s நாட்டில் யாவ் சாங் ஃப்ரம் காதலன். அடாடா, என்ன பாட்டுன்றீங்க, தலைவர் சாங் ஆஃப் தி இயர்ல. அதுக்கப்புறம் மரணமாக சேருது, வீக்கெண்ட் வந்துட்டாலே எங்கள் மியூசிக் ஸ்கெஜூலர் கையிலேயே பிடிக்க முடியாது. இந்த ஆள் எங்கள் ஆஃபீஸில் சந்தோஷ்னு ஒருத்தர், அவர் தான் அந்த பாட்டெலாம் செட் பண்ணுறது எல்லா ஷோக்குமே, சரியா? ஸோ அந்த நாள் வந்து வீக்கெண்ட் ஆகிடுச்சு, அதுவும் வந்து ஒரு 6:30 மேலே ஆகிடுச்சு அப்படின்னா அவர் மூடு எப்படி இருக்குங்கிறது பாட்டிலே தெரிஞ்சிடும். மனுஷன் எல்லாரும் கேட்குறதுக்கும் அவர் கேட்குறதுக்கும் சேர்த்து ஒரு பாட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய்ட்றாரு, அந்த பாட்டு நல்லாவும் இருக்குது. எனிவேஸ், வீக்கெண்ட் ஸ்பெஷலாக 90s நாட்டோட பாட்டு வந்துட்டு கேட்டு முடிங்க. ஐ வில் பி பேக். திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் FM.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
2: 90s not out.
1: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை, வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.
3: Rhythm of life. Bob Clearmountain mixed with the attitude. Funky drums from hell. Side up at the club.

நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
3: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: சென்னையோட ஃபாஸ்ட் growing location இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா, ரெண்டும் வேணும். இப்போ சென்னை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
5: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
6: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
7: There is no place like home. There's no home like that.
8: For registrations, call 056-357-9474.
9: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku 0.

0: பொன்னியின் வைப் பண்ணி காட்டட்டா.
1: சரி ஓகே அப்படிங்கிறது நடைய கட்டி கிளம்ப வேண்டித்தான். 7:37 ஆயிடுச்சோம். காலாபுரத்துலேருந்து ஒரு பாட்டு போட்டு அந்த பாட்டு முடிச்சுட்டு வந்த கையோட அப்படியே வந்து குட் நைட் சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் ஓகே, பை தி வே, டிராஃபிக் அப்டேட். எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க.
2: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: Okay, this is going to be a detailed traffic update because, okay, first 311 la aarambicha. 311 ரோட் மிருதுஃப் சைடு ஒரு கிராஷ் ஆயிருக்கு. அதுவும் வந்து டுவர்ட்ஸ் நம்ம ஷார்ஜாலேருந்து டுவர்ட்ஸ் இந்த பக்கம் நம்ம 611 அண்ட் துபாய் வர்ற அந்த டெரெக்ஷனில் ஒரு கிராஷ் ஆயிருக்கு. அண்ட் அங்கேருந்து ஷார்ஜா போகிற டெரெக்ஷனில் மிருதுஃபை தாண்டி தான் பயங்கரமான டிராஃபிக். அண்ட் ஆக்சுவலி இந்த எட்டிஹாட் மால்லாம் வரும் இல்லையா, அந்த ரைட் சைட் டெரெக்ஷனில் ஒரு கிராஷ் ஆயிருக்கு. அண்ட் அப்படியே கொஞ்சம் மேலே முன்னேறி போனால் இண்டஸ்ட்ரியல் ஏரியா வரதுக்கு முன்னாடியும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தாண்டினதுக்கப்புறம் அப்புறம் கிசைஸ் வரதுக்கு முன்னாடி மூணு கிராஷ் பேக் டு பேக். அண்ட் சஃபாரி மால் வரைக்கும் கிராஷ் தெரியுது, அதுக்கப்புறம் ஐ மீன் டிராஃபிக் தெரியுது, அதுக்கப்புறம் இட்ஸ் ஃபைன். அண்ட் அப்படியே இந்த அல்ஃபுதைம் ஆட்டோ மால்லாம் இருக்கு இல்லையா, நம்ம தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம அந்த எமரட் சிட்டிலாம் வரும். ஸோ அஜ்மான்லாம் போகிற வழியில் கொஞ்சம் டிராஃபிக் முன்ன பின்ன ஓரளவுக்கு மூவிங் டிராஃபிக் தான். ஷார்ஜா ஏர்போர்ட் முன்னாடி கொஞ்சம் டிராஃபிக் தருது. அல்தேத் ரோடு இஸ் லிட்டில் பிட் பேக்ட். அண்ட் அப்படியே நம்ம E11 ரோடுக்கு வந்தோம், ஷேக்ஸாத் ரோட் கிட்டத்தட்ட இங்கே நம்ம தேரா கிளாக் டவர்லாம் ஓரளவுக்கு ஓகே, அங்கெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. கொஞ்சம் ஷார்ஜா துபாய் டு ஷார்ஜா டிராஃபிக் இஸ் லிட்டில் பிட் லிமிட்டட். இன்றைக்கி சாரா சென்டர் முன்னாடி ஆரம்பித்த டிராஃபிக் கிட்டத்தட்ட அபுஷாகரா வரைக்கும் கொஞ்சம் நின்றுட்டே போகுது. ஒய்எஸ்எஸ் மால் கிட்டலாம் வந்து ஒரு டிராஃபிக்கும் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஃபினிட்டி பிரிட்ஜுமே இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக டிராஃபிக் எங்கேயும் இல்லை, கிளியராக தான் இருக்குது. அப்படியே நம்ம ஜஃப்லியாக்குள்ளே அண்ட் அங்கேருந்து E11 ரோட் டுவர்ட்ஸ் நம்ம அபுதாபி போகிற டெரெக்ஷன்லலாம் பெருசாக டிராஃபிக் எங்கேயும் இல்லை. ஜுமேரா ரோட்டில் எங்கெங்கெல்லாம் சிக்னல் இருக்கோ இருக்கோ அங்கெல்லாம் மட்டும் தான் டிராஃபிக். அண்ட் மற்ற ஏரியாஸ் மற்ற எமிரட்ஸ் எல்லாம் இட்ஸ் ஃபேர்லி கிளியர். Actually,
2: traffic update. Traffic update was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: செம்மைய ஒரு பாட்டு வருது. நான் சொன்னல வீக்கெண்ட் ஆயிடுச்சுனால எங்கால கையிலே பிடிக்க முடியாது. எங்க மியூசிக் ஸ்கெட்யூலர் இந்த பாட்டுலாம் போட்டு ஒரு வீட்டில் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாரு. நீங்களும் கேளுங்க. I will be back.

0: za kese bude, eto ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம். 89.4
4: ஓகே 7:45 நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அண்ட் பை த வே, இன்னைக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, டிசி அண்ட் ஜிடி நாயுடு. ரெண்டு படமுமே நல்லா இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். அண்ட் படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை எந்த ஒப்பீனியனையும் யார் கேட்டாலும் சொல்லாதீங்க. அடுத்து இமீடியட்லி அவங்க படம் பார்க்க போகிறாங்க அப்படின்னா ப்ளீஸ் அவங்களுடைய மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் ஒப்பீனியன் வச்சு கெடுத்துறாதீங்க. திஸ் இஸ் ஆல் டைம் மை ஆல் டைம் ரிக்வெஸ்ட். அண்ட் தியேட்டருக்கு படம் பார்க்க போனீங்க அப்படின்னா படம் ஒரு வேளை எந்த படமாக இருந்தாலும் போர் அடிச்சதுன்னா ப்ளீஸ் வாக் அவுட் ஆஃப் த தியேட்டர். உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறேன், யூடியூப் வீடியோ பார்க்குறேன்னு சொல்லிட்டு மற்றவங்களோட மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் கெடுக்காதீங்க. அப்புறம் குழந்தைங்க அழுது அப்படின்னு ப்ளீஸ். சில நல்லா பிளட் ஷெட் ஆகிற படங்கள் கூட குழந்தைங்கள தூக்கிட்டு வந்துடுறாங்க. குழந்தைங்க பார்த்தா அந்த சத்தத்துக்கு அழுகுது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க அழுது, ஆனால் வீட்டு அப்படியே தியேட்டர்லேயே உட்கார வச்சு பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இப்போ படம் பார்க்குறது வந்து குவைட்டாக எல்லாத்துக்குமே அங்கே ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் இருக்கணும், படம் பார்க்குறதுக்கு ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக படம் பார்க்கும்போது எது இருந்தாலுமே அது இட்ஸ் பெட்டர் டு குவிட் அண்ட் கோ. ஸோ அதனால் நிறைய நேரங்களில் நான் என்ன பார்க்குறேன்னா பேரண்ட்ஸ் மாற்றி மாற்றி குழந்தைங்களை வெளியே எடுத்துகிட்டு போவாங்க. ரவுண்ட்ஸ் படம் பார்த்துட்ருப்பாங்க. ஃபஸ்ட்டு அப்பா எடுத்துகிட்டு போவார் குழந்தைய, கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வருவார். அப்புறம் அம்மா எடுத்துகிட்டு போவாங்க, விச் இஸ் அ வெரி குட் ப்ராக்டிஸ். அப்படி இருந்தால் கூட சந்தோஷம்தான். அண்டு நான்லாம் வந்து திருச்சிற்றம்பலம் பார்த்துட்ருக்கேன். இங்கே புர்ஜுமானில் ஒரு ஃபேமிலி, அந்த ஒரு குட்டி பையன், அந்த பையனுக்கு துரு துருன்னு இருக்கு. அந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, படம் பார்க்குறதுக்கு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. 8 வயசு 7 வயசு தான் இருக்கும், அவனுக்குலாம் எப்படி இருக்கும் லவ் படம், அவன் எப்படி பார்ப்பான் பாவம். கூப்பிட்டு வந்து கையில் ஒரு பெரிய டேப் கொடுத்துட்டாங்க, உட்காந்துட்டு அவன் பாட்டில் பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சு கேம் ஆடினு இருக்கான். அப்புறம் ஓடுறான் வரான், பேரண்ட்ஸ் எந்த விதத்துலையும் கண்டுக்கவே இல்லை அந்த பையனை. சரி, மற்றவங்களும் படம் பார்க்குறாங்க, பின்னாடி சீட்டில் ஒருத்தர் உட்காந்து இருக்கான், எதுவுமே இல்லை. ஸோ ப்ளீஸ் டோன்ட் பி இர்ரெஸ்பான்சிபிள் லைக் தெம். அண்டு நான் அப்புறம் கூப்பிட்டு அவங்ககிட்டலாம் சொன்னேன். ஸோ யா, எனிவேஸ் இதெல்லாம் தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். பட் எனிவேஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ், டிசி அண்ட் ஜிடி நாயுடு நல்லா இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், நல்லாயிருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஐ டோன்ட் நோ. ஓகே, என் ஒப்பீனியன் கூட நீ எடுத்துக்க, ப்ராப்ளம் நானே சொல்லியிருக்கக்கூடாது, சொல்லிவிட்டு கொஞ்சம் ஆக்சி முரணாயிடுச்சு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. டவுன்லோட் தி அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட் கம்மி இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: சார்ஜால புதுசா இன்னொன்னு வந்தாச்சு, என்னன்னு தெரியுமா?
4: எனி க்ளூ?
3: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா அல்லூர் ஐலண்ட்ல இருக்கிற பட்டர்ஃப்ளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது? இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
2: இப்பொழுது நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM Trade.

அருகில் ரோலாவில பிரம்மாண்டமா திறக்கப்பட்டிருக்கு. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply. The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: Coming up next.
1: அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
0: நேரம் இப்பொழுது 8:00.

0: குட் ஈவினிங், குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரைடே வந்தாச்சு, இப்படி கண்ணை மூடி கண்ணை திறந்தோன்னே அடுத்த ஒரு வீக்கெண்ட் வந்துருச்சு. இதில் வந்து சந்தோஷப்படுறதா இல்லை டேஸ்லாம் வந்து பயங்கர ஸ்பீடாக வந்து ஓடுது அப்படின்னு வருத்தப்படுறதான்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. ஓகே, இது வர நாள் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். அண்ட் உங்களோட வீக்கெண்ட் பிளான்ஸ்லாம் என்ன? ஓகே, கண்டிப்பாக நல்லபடியாக தான் இருக்கும். எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க அப்படின்றத எத்தனை முறை வேணாலும் நான் சொல்லுவேன், சொல்லிட்டே இருப்பேன். இப்போ அடுத்து UAE அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாமா?
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: சோ UAE அப்டேட் என்ன அப்படினு பார்த்தோம்னா, I'm sorry. So, UAE update என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2026ல் ஸோ சிறந்த நாடுகள் பட்டியலில் அமீரகம் வந்து 14வது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. அதாவது முதல் இடத்துல வந்து சுவிட்சர்லாண்ட் இருக்குது, அண்ட் 60வது இடத்துல நம்மளோட இந்தியா இருக்குது. ஸோ இது வந்து எதை வச்சு வந்து கணக்கெடுத்திருக்காங்க அப்படின்னா, வருமானமாக இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து ரேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. அமீரகம் வந்து 14வது இடத்தை பிடித்துள்ளது 2026ல். அண்ட் இதான்
1: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் Back to Home Express Services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: யாராவது கோல்டு வாங்க போயிட்டு இருக்கீங்களா? ஈவினிங் கோல்ட் ரேட்.
2: இன்று தங்கத்தின் விலை.
3: கோல்ட் ரேட்
1: brought to you by Ain Gold Walletல நீங்க as low as 1 dirhamல இருந்தே gold savings start பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: So ஈவினிங் கோல்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 24 கேரட் கோல்டு 523 திரஹம்ஸ் 75 ஃபுல்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டு 485 திரஹம்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 465 திரஹம்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்டு 398 திரஹம்ஸ் 75 ஃபுல்ஸ். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு சின்மையோட வாய்ஸில் ஒரு நல்ல பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஷோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத கொஞ்ச நேரத்தில் நானே வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழகமின் விரிவான செய்திகள்.
1: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
0: தமிழக செய்திகள்.
2: காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், காவிரி விவகாரத்தை வைத்து அரசியல் செய்யும் எண்ணம் துளிகூட இல்லை என்று முதலமைச்சர் விஜய் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். கர்நாடகா செல்வதற்கு திட்டமிட்டது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் விஜய் பதிலளித்தார். மேகதாட்டு விவகாரத்தில் நாம் சேர்ந்து கொண்டு வந்த தீர்மானத்தை பிரதமரிடம் நேர்முக கடிதமாக அளித்துள்ளோம் என்றார். மத்திய ஜலசக்தி இணை அமைச்சர் மேகதாட்டு அணை பற்றி முழு விவரங்களை குறிப்பிடவில்லை என தெரிந்தும் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் விவரங்களை குறிப்பிட்டு அடுத்த நாளே பிரதமருக்கு நேர்முக கடிதம் எழுதினோம் என்று கூறினார். எனவே காவிரி நதிநீர் மேகதாட்டு விவகாரத்தில் தமிழக அரசின் உரிமையை நாம் விட்டுத்தர மாட்டோம். காவிரி விவகாரத்தை மிக கவனமாக கையாள வேண்டும். சட்டப்படி இந்த விவகாரத்தை அணுகுவதில் உறுதியாக உள்ளோம் என்றார். இருந்தாலும் ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போம் என நினைத்துதான் பெங்களூரு செல்ல முடிவெடுத்தேன் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். அந்த பயணம் பற்றி யோசித்து கேட்டது நான்தான். நான் கர்நாடகா செல்ல முயற்சித்ததற்கு காரணம் இப்போது பகை நாடுகளே பிரச்சினைகளை பேசி தீர்க்க பார்க்கின்றார்கள். அப்படி இருக்கையில் பக்கத்து மாநிலத்தோடு பேசி பார்த்தால் என்னவென்று இந்த முடிவை எடுத்தேன் என்று பதிலளித்தார். இதில் ஒருவேளை ஏதேனும் அவமானம் நேர்ந்தால் தமிழக மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக இருக்கின்றேன் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். குறுவை சாகுபடிக்கு நிவாரண தொகுப்பு ஏற்கனவே கொடுத்துவிட்டோம். அரசியலே நாங்கள்தான் என சொல்லிக் கொள்பவர்களுக்கு இது எப்படி தெரியாமல் போனது என தெரியவில்லை என்றார். பேப்பர் படித்திருந்தால் இது தெரிந்திருக்கும் என்று திமுகவை அவர் விமர்சித்தார். இதற்கு பதிலளித்த உதயநிதி ஸ்டாலின், குறுவை சிறப்பு தொகுப்பு ஒவ்வொரு ஆண்டும் எல்லா அரசும் அறிவிப்பதுதான், விவசாயிகள் கேட்பது வறட்சி நிவாரணம் என்றார். தினமும் பத்திரிகை படித்தால் மட்டும் போதாது, அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி விவசாயிகளிடம் பேசினாலே தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார். மாநிலங்களுக்கு நியாயமான நிதி பகிர்வு கோரி சட்டமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் கொண்டு வந்த தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மத்திய அரசால் வசூலிக்கப்படும் வரிகளில் இருந்து தமிழகத்துக்கு உரிய நிதி பகிர்வை உறுதி செய்ய வேண்டும். மாநிலங்களின் பொருளாதார பங்களிப்பு, நிதி முயற்சி, நல்லாட்சி திறன் மற்றும் வளர்ச்சி தேவையை உரிய முறையில் அங்கீகரிக்கும் வகையில் மத்திய வரிகளின் பகிர்வு வெளிப்படையான புறநிலையற்ற மற்றும் சமமான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். இந்த தீர்மானத்தை வரவேற்று பேசிய திமுக உறுப்பினர் தங்கம் தென்னரசு, தற்போது மத்திய அரசு மாநிலத்துக்கு வழங்கும் நிதி பகிர்வு 41% உள்ளது என்றார். அதை 50% உயர்த்த வேண்டும் என தீர்மானத்தில் திருத்தம் கொண்டுவர வேண்டும். இந்த திருத்தங்களுடன் தீர்மானத்தை திமுக வரவேற்கின்றது என்றார். தொகுதி மறுசீரமைப்பு காரணமாக தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவ உரிமை பாதிக்கப்படக்கூடாது என்று திமுக தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் உரிமையை பறிக்கும் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை எதிர்ப்பதுதான் திமுகவின் முதற் பணி என்று அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்திருக்கும் எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிப்பதில் தயக்கமில்லை என்றும் திமுக தெரிவித்துள்ளது. மேகதாது விவகாரத்தில் மடைமாற்றும் டேக் டைவர்ஷன் அரசியலை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. இன்றைய சூழலில் காவிரி உரிமையை மீட்பதும் மேகதாது அணையை தடுப்பதும் மிக மிக முக்கியம் என்று திமுக தெரிவித்துள்ளது. மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் பாதித்தால் அதை தடுக்கும் முன்னணி படையாக திமுக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புது கூட்டாளியான காங்கிரசின் மனம் புண்படும் என்பதால் மேகதாது விவகாரத்தில் தவிக அரசு கள்ள மௌனம் சாதிப்பதாக திமுக தெரிவித்துள்ளது.
0: இந்திய செய்திகள்.
2: சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா மாநிலங்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மக்களவை இன்று காலை 11 மணிக்கு கூடியதும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் கடந்த ஜூலை 20 டெல்லியில் நடத்திய பேரணியின் போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலுக்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா பதிலளிக்க வலியுறுத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். அவர்களை சமாதானப்படுத்த சபாநாயகர் ஓம் பிர்லா தொடர்ந்து தொடர்ந்து முயன்ற நிலையில் அமளி நீடித்ததால் அவை பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அவை மீண்டும் கூடியதும் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர் ஜிதன் ராம் மஞ்சி மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார். மசோதா குரல் வாக்கெடுப்பில் நிறைவேற்றப்பட்டதாக அவையை நடத்திய திலீப் சைக்கியா அறிவித்தார். வெளிநாட்டு நிதி ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவுக்கு அமெரிக்க எம்பி ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் இது எங்கள் உள்நாட்டு விவகாரம் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் பதிலளித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், FCRA குறித்த கருத்துக்களை நாங்கள் கவனித்தோம். இந்தியாவுக்கான சட்டங்களை இந்தியா இயற்றுவது என்பது அதன் உள்நாட்டு விவகாரம். நாட்டின் நாடாளுமன்றமே இது குறித்த முடிவுகளை எடுக்கின்றது. மேலும் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் வெளிநாட்டு பண பரிமாற்றத்தை முறைப்படுத்துகின்றன என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் என்று தெரிவித்தார்.
0: இலங்கை செய்திகள்.
2: போதைப்பொருள் குற்றங்களுக்கு மேல் நீதிமன்றத்தின் மூலம் பிணை பெறுவதற்கான வாய்ப்பு மீண்டும் வழங்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாளியக்கார தெரிவித்தார். பல சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட சம்பவங்கள் குறித்து விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டு உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். போதைப்பொருளின் நிகர எடை 10 கிராமுக்கு மேல் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மூலம் பிணை பெறுவதில் தாமதம் ஏற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சிறைச்சாலையில் உள்ள கைதிகளின் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு செய்தியை தெரிவிக்க வேண்டியுள்ளது. கடந்த ஒரு வருடமாக சிறைச்சாலை நிலைமைகளை அவதானித்ததில் அரச பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் தாமதமாகுவதால் பிணை பெற முடிவதில்லை என்பதை கைதிகளின் முதன்மை குற்றச்சாட்டாக இருந்தது என்று அவர் கூறினார். தற்போதைய சூழலில் சில சூழ்ச்சிக்காரர்கள் சிறையில் உள்ளவர்களை தூண்டிவிட்டு அமைதியின்மையை ஏற்படுத்துகின்றார்கள். உங்கள் பிரச்சினைகள் தீர்க்கப்படும், எனவே பொறுமையுடன் செயற்படுங்கள் என்று அவர் மேலும் தெரிவித்தார். சிறைச்சாலையில் போதிய வசதிகள் இன்மையினால் அதிக நெருக்கடி நிலவுகின்றது. அந்த வசதிகளை வழங்கவும் நெருக்கடியை குறைக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். நபிகள் நாயகம் சல் பிறந்த நாளை முன்னிட்டு August 28 பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரக ஊழியர்களுக்கு 3 நாட்கள் தொடர் வார இறுதி விடுமுறை உறுதியாகியுள்ளது. முன்னதாக எதிர்பார்க்கப்பட்ட திகதியை விட விடுமுறை வேறு நாளில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஊழியர்களுக்கு கிடைக்கும் 3 நாள் நீண்ட வார இறுதி விடுமுறையில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த நீண்ட விடுமுறை பள்ளிகளின் கோடை விடுமுறையின் இறுதி வாரத்தில் வருவதால் குடும்பத்துடன் சுற்றுலா செல்லவும் புதிய கல்வியாண்டுக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் ஏதுவாக இருக்கும். 2026-27 கல்வியாண்டு August 31 தொடங்க உள்ள நிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு பள்ளிகள் திறப்பதற்கு முன் கூடுதலாக ஓய்வெடுக்க இந்த நீண்ட வார இறுதி வாய்ப்பாக அமையும். ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோர் தொலைபேசியில் கலந்துரையாடினர். இரு நாடுகளுக்கும் இடையிலான மூலோபாய கூட்டுறவு மற்றும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். பரஸ்பர நலன்களை கருத்தில் கொண்டு ஐக்கிய அரபு அமீரகம் ரஷ்யா இடையேயான ஒத்துழைப்பை தொடர்ந்தும் மேம்படுத்த இருதரப்பும் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தின. மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் தற்போதைய நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அனைத்து நாடுகள் மற்றும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பிராந்தியத்தில் பாதுகாப்பு, நிலைத்தன்மை மற்றும் அமைதியை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது.
0: உலகச் செய்திகள்.
2: சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் தலைவர்கள் மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த ஒப்பந்தத்தின்படி 3 நாடுகளில் ஏதேனும் ஒரு நாட்டின் மீது ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டால் அது 3 நாடுகளின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்படும். மேலும் இந்த ஒப்பந்தம் கூட்டு பாதுகாப்பு, பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை வலுப்படுத்துவதோடு 3 நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பையும் மேலும் மேம்படுத்தும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் முழுமையாக தற்காப்பு நோக்கத்துக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது என்று துருக்கி அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் எந்த நாட்டுக்கும் எதிரானது அல்ல என்றும், பாதுகாப்பு தொடர்பான பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவை வலுப்படுத்துவதே இதன் நோக்கம் என்றும் விளக்கம் அளித்தார். மேலும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அல்லது அவசரகால சூழ்நிலைகளில் ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள நாடுகள் ஒன்றுக்கொன்று தேவையான பாதுகாப்பு உதவிகளை வழங்க உறுதியளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஹோர்முஸ் மீனிணை தொடர்பாக ஓமனுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கான கட்டமைப்பு ரீதியிலான முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் செய்தி தொடர்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹசன் கஷ்காவி இதனை தெரிவித்தார். ஓமனுடன் மேற்கொள்ளப்பட உள்ள புரிந்துணர்வின் பொதுவான கட்டமைப்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இறுதி ஆவணமும் அதன் முழுமையான விவரங்களும் விரைவில் வெளியிடப்படும் என்று கூறினார். உலகின் முக்கியமான கடல் போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணை வழியாக வளைகுடா நாடுகளில் இருந்து பெருமளவு எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து நடைபெறுகிறது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான ஈரான் ஓமன் இடையேயான இந்த புரிந்துணர்வு பிராந்திய பாதுகாப்பு மற்றும் கடல் போக்குவரத்து விவகாரங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது.
0: விளையாட்டுச் செய்திகள்.
2: நமீபியா இந்த மாத இறுதியில் T20 சர்வதேச முத்தரப்பு தொடரை நடத்தவுள்ளது. இதில் நமீபியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாப்வே ஆகிய நாடுகள் பங்கேற்கின்றன. இம்மூன்று நாடுகளுக்கும் இடையேயான கிரிக்கெட் ஒத்துழைப்பை அதிகரிக்கும் வகையில் இந்த போட்டித் தொடர் நடத்தப்படவுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஆடவர் ஒருநாள் உலகக்கோப்பையை நடத்தவுள்ள இந்த மூன்று நாடுகளும் கிரிக்கெட் தொடர்பான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. T20 முத்தரப்பு தொடருக்கு பிறகு தென்னாப்பிரிக்க அணி நமீபியாவில் தங்கி 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் விளையாடவுள்ளது. இது தென்னாப்பிரிக்கா மற்றும் நமீபியா அணிகளிடையே நடைபெறும் முதல் ஒருநாள் சர்வதேச தொடர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
0: விரிவான செய்திகள்
1: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
3: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
4: அது ஒண்ணு இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அது காடுனேன் கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
3: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
5: This is Maddie.
6: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்க.
3: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
7: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்ட்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
8: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
7: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
9: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வந்தாச்சு, என்னன்னு தெரியுமா?
10: எனி க்ளூ? கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா அல்லூர் ஐலண்ட்ல இருக்கிற பட்டர்ஃப்ளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
9: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
11: இப்பொழுது நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் 3வது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் ரோலாவில பிரம்மாண்டமா திறக்கப்பட்டிருக்கு. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் 3வது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி. ALD ப்ராப்பர்ட்டிஸின் 4வது ஆண்டு தொடக்க

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. டைம் கரெக்டா 8:32 PM ஆன் தி கிளாக். சரி, இப்போ வந்து எதை பத்தி நம்ம பேச போறோம் தெரியுமா? நீங்க இன்னைக்கு வந்து கால் பண்ணி என் கூட ஷேர் பண்ண போறீங்க. ஸோ நம்மளோட இன்னர் சைல்டு இருக்குல்ல, அதாவது எவ்வளவு வயசானாலுமே நமக்குள்ள ஒரு குழந்தை தன்மை வந்து இருக்கும். அதை வந்து வெளியில வந்து காமிச்சிக்கவே மாட்டாங்க. எப்படி இந்த குஷி படத்துல விஜயகுமார் சாருக்கு ஒரு பெரிய மீச வச்சுட்டு வருவாரு, ஆனா வந்துட்டு ரொம்ப குழந்தை மாதிரி வந்து அவரோட பொண்ணு கிட்ட பேசுவார்ல. அந்த மாதிரி வயசுக்கும் நம்மளோட ஆசைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா என்ன 7 வயசாயிடுச்சு இன்னமும் நீ இதை பண்ணணும்னு ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரே ரீசன்னால அந்த குட்டி குட்டி ஆசை எல்லாத்தையுமே வச்சு பூட்டி அந்த சாவியை எங்கேயோ கண்காணா இடத்துக்கு தூக்கி போட்டிருப்பீங்க இல்லையா. இன்னைக்கு அந்த சாவியை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து அந்த பூட்டை ஓபன் பண்ணி அப்படி உங்களோட ஆசை வந்து என்ன அப்படின்றத என்கிட்ட கால் பண்ணி ஷேர் பண்ண போறீங்க. ஸோ கண்டிப்பா இருக்கும்ல சின்ன சின்ன விஷயம், ஒரு கியூட்டான விஷயமா கூட வந்து அது இருக்கலாம். ஒரு கடலை மட்டை வாங்கி சாப்பிட்றது, ஓர் வந்துட்டு சின்ன வயசுல உங்களுக்கு இருந்த அந்த ஒரு க்ரஷ்ஷாக இருக்கட்டும், ஸோ அவங்க கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் தானே. இது ஏன் வந்து ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தை வந்து பார்க்கணும்? அது வாட் எவர் உங்களுக்கு தான் தெரியும். பட் பிரியா அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை, பட் ஸ்டில் மற்றவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நான் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா அது என்னவாக இருக்குன்றது 800-8940 இந்த நம்பருக்கு கால் பண்ண போறீங்க. ஐ ரிப்பீட், 800-8940. சில நேரங்களில் அவன் என்ன சொல்லிடுவானோ இவன் என்ன சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நம்மளோட ஆசை என்ன அப்படின்றதே நம்ம மறந்து போயிடுறோம் இல்லையா. அப்படி ஒரு ஆசை இருந்ததாவே தடையமே இருக்காது. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹாய் பிரியா, நான் ரவி பேசுறேன், குயின் எலிசபெத்.
0: ஓ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ மிஸ்டர் ரவி. சொல்லுங்க, உங்களோட இன்னர் சைல்டு என்ன சொல்லுது? ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுதா?
1: இல்ல, அந்த ஜெஸ்ஸியல இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம காலேஜ் படிக்கும் போது காலேஜ்க்கு முன்னாடி ஒரு சின்ன கிணறு இருக்கு, குளிக்கிற மாதிரி இருக்கும்.
0: ஓகே,
1: நாங்க அந்த சாட்டர்டே சண்டே ஆயிடுச்சுன்னா ஃபுல்லா அங்கதான் இருப்போம். சண்டே சாட்டர்டே ஃபுல்லா அங்கதான் பசங்க எல்லாமே. அப்ப அந்த காலேஜ் டைம்ல வந்து இந்த ஹைஜீன் அது இதெல்லாம் நாங்க கேரே பண்றது இல்ல, சும்மா போய் குதிக்க வேண்டியதுதான்.
0: இனி ஒரே ஒரு தடவை அதே மாதிரி இந்த கிணறு இல்லையா, கிணறு தானே சொன்னீங்க?
1: கிணறு தான்.
0: ஓகே ஓகே ஓகே, ஆக்சுவலி இது நல்லா இருக்கும் தெரியுமா, அந்த வயிறுல
1: அங்கேயே துணி துவைச்சு
0: சாப்பிடுறதுக்கு புளியோதரை, அதுக்கப்புறம் கர்ட் ரைஸ் வித் ஃபிங்கர் சிப்ஸ், அதுக்கப்புறம் அப்படியே அந்த டயர் எல்லாம் கட்டிட்டு அந்த கிணறுக்குள்ள வந்து குதிப்பாங்க, நீச்சல் எல்லாம் வந்து பழகுவாங்க இல்லையா. சோ அதோட மொமெண்ட் வேற லெவல்.
1: அதுக்கப்புறம்
0: சரியா? தேங்க்யூ மிஸ்டர் ரவி, தேங்க்யூ மிஸ்டர் ரவி, பாய் பாய் பாய் பாய் பாய். அவ்வளவுதாங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அவன் இருப்பான். ஸோ அவனை வந்து இப்படி ரொம்ப ஏக்கமா நம்மளை பார்த்துட்டு இருப்பான், என்னடா சின்ன வயசுலேருந்து இதை நினைச்சிட்டே இருக்க, பட் அதை நீ பண்றியா, எனக்காவது பண்ண அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு அந்த ஒரு விஷ் என்ன அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டிருக்கேன். ஸோ நீங்களும் கால் பண்ணுங்க, 800-8940 இந்த நம்பருக்கு. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு யுவன் சங்கர் ராஜோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம ரேடியோ
2: மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: சுட சுட புத்தம்புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்தா?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கெட்டு இப்ப ஒன்னு திட்டி திக்கற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: We'll be back after a short commercial break.
2: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்கார் இல்லீங்களா?
3: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
4: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல ஃபேக்டரி தரந்துட்டே போறாரு சார்.
3: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
5: சிறு துளி போடும் கண்ணாடி என்ன பேரு?
6: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
7: Distributed by Home Screen Entertainment. Associate partner SimplySouth.tv.
8: இன்னையில இந்த ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
9: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.
10: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
11: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
10: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். August 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
12: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில August 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
13: There is no place like home. There's no home like that.
9: For registrations, call 056-357-9474.
14: Sirithayum Tamili.

எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: அப்படின்னா கால் பண்ணுங்க 800-8940 இந்த நம்பருக்கு. ஐ ரிப்பீட், 800-8940. ஏன்னா நிறைய நேரங்களில் இந்த பிஸி லைஃப்ல அப்படியே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, ஒரு மெஷின் லைஃப்மா தான் வந்து போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் அப்பப்போ நமக்கு பிடிச்ச சில விஷயத்த, நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை பண்றதுல தப்பே இல்லை. நம்மளோட ஹாப்பினஸ்க்கும் இந்த ஏஜுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை நீங்க அடிக்கடி நினைச்சு பார்க்கணுன்றதான் என்னோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். அண்ட் வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ அப்படின்னு சொல்லும்போது கட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் காலர், ஹலோ வணக்கம். ஹலோ குட் ஈவினிங்.
1: ஹலோ குட் ஈவினிங், ஹவ் யூ?
0: நல்லா இருக்கேன். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: என் பேரு டேனியல். நான் இப்போ கராமால இருந்து சார்ஜா போயிட்டு இருக்கேன்.
0: ஓ சூப்பர், சேஃபா ரீச் ஆகுங்க வீட்டுக்கு. அண்ட் சொல்லுங்க, உங்களோட இன்னர் சைல்டு, உங்களோட சிறு வயதில் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்து என்ன? அதை என்ன நீங்க உங்களுக்காகவே நீங்க பண்ணிக்கிட்டீங்க?
1: படிப்பு
0: கெட்டு போயிடும், மேபி வாங்கி கொடுக்காம இருந்திருப்பாரு. நினைச்சிருப்பாரு இப்போ. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்.
1: மார்னிங்ல இருந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை இருந்தது என்னன்னா, ஒரு சின்ன வயசுல நான் எங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்த ஒரு பையன் மேல ஒரு சின்ன கல்ல தூக்கி
0: போட்டுட்டேன்.
1: அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சங்கடமா இருந்தது. அந்த பையன் கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும்னு ரொம்ப யோசிச்சிருக்கேன். இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நான் அதை யோசிச்சுட்டே இருந்தேன். என்னன்னு தெரியல, இன்னைக்கு மார்னிங்ல இருந்து அந்த நினைப்பு வந்தது. இன்னைக்கு நான் எஃப்எம் டியூன் பண்ண உடனே நீங்க இந்த இன்னர் சைல்டு பத்தி சொன்னோன்னு ரைட் டைம் டு கன்ஃபர்ம், நான் கன்ஃபார்ம் இதுக்கு கால் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. எப்படியாவது இன்ஃபர்மேஷன் வந்து அவருக்கு வந்து போயிடும், அவரும் உங்களை வந்து மன்னிச்சிருப்பாரு எப்பவோ. ஓகே, தேங்க்யூ டேனியல், பாய் பாய் பாய் பாய், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ எவ்வளவு அழகா வந்து சொன்னார் பாத்தீங்களா. ஸோ நமக்கு வேணும்ட்டே சில விஷயம் வந்து பண்ணிருக்க மாட்டோம், அப்போ அவ்வளவுதானே நம்மளோட மெச்சூரிட்டி சின்ன வயசுல. பட் அப்ப பண்ணது தப்பு, தப்பு தானே, பட் ஸ்டில் அந்த ஒரு சாரி கேட்டுட்டா என்னோட மனசு வந்து ஆறிடுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அது. ஸோ நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா வந்து அது வரணும் ஒரு பாயிண்ட்ல. மேபி கான்டாக்ட் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியோ நீங்க வந்து பேசும்போது. இப்போலாம் யாருக்கு பேசினாலுமே என்ன பண்ண தெரியுமா சொல்றாங்க, சொல்லுங்க எதுக்கு கால் பண்ணீங்க, என்ன எது விஷயமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா மனசார நம்ம யாருக்காவது கால் பண்ணி நீங்க வந்து நான் சும்மா தான் கால் பண்ணேன், எந்த ஒரு ரீசனுக்காகவும் கிடையாது, நீங்க நல்லா இருக்கீங்களா, ஆல் குட் அப்படின்னு கேட்கறவங்க ரொம்ப ரொம்ப ரேரா வந்து இருக்கிறாங்க. அப்படி யாராவது உங்க சர்க்கிள்ல இருந்தாங்கன்னா உங்களை பத்தி திங்க் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு நீங்க பேசுங்க, நீங்க இப்போ கால் பண்ணி அவங்களுக்கு வந்து பேசுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நன்றி. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: You are listening to 89.4 Tamil FM.
1: Tamil FM.
0: Tamil FM.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான். மிஸ் பண்ணாதீங்க, இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும்
4: தான். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: திஸ் ஆர் ஆஃப் is brought to you by Joy Alukasin. Joy of Summer Love Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply. Anbudan Naan brought to you by Ayutreat Ayurveda. Prachana eduvaga irundalum adarku ore theervu Ayutreat Ayurveda DIP matrum silicon oasis. Call 0588204172.
0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
6: Manasa thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு மனசு தொட்டுமிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது இரவு 9 மணி.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்மளோட இன்னர் சைல்டு பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன வயசில் இருந்த அந்த ஒரு ஏக்கம், அது கண்டிப்பாக 90% எல்லாருக்குமே இருக்கும்ல. என்னென்னா, இப்போது யாராவது நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, சின்ன வயசில் உங்களோட பர்த்டே வந்து ஞாபகம் வச்சுருக்கணும், நான் வந்து சோகமாக இருந்தால் ஏன் சோகமாக இருக்கேன்னு வந்து கேட்கணும் அப்படின்லாம் நம்ம யோசிச்சிருப்போம்ல. பட் கொஞ்சம் பெரியவங்களானதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. மனுஷங்களாக பிறந்தாலே இந்த கனெக்ஷன்ஸ், இந்த இமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து தேவைப்படும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் வந்து சைல்ட்ஹுட்டில் ரொம்ப இண்டிபெண்ட்டாக வந்து இருந்திருக்கலாம். ஏ நீ பெரிய பொண்ணு, ஏ நீ பெரிய பையன், நீயா தான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. பட் ஒரு அடல்ட்டாக வந்ததுக்கப்புறமா இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்ட்னர், தன்னோட பார்ட்னர் வந்து அது ஹஸ்பண்டாக இருக்கலாம் இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இமோஷ்னலாகிடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? ஏன் நான் ஏன் இதுக்கு போய் அழறேன் அப்படின்னு வந்து அப்போ தான் அதை ரியலைஸே பண்ணுவாங்க. ஏன்னா அத்தனை வருஷம் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது. முக்கியமாக சொல்லணும்னா, வீட்டில் பிறந்த முதல் குழந்தை, அது வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்த ஒரு குழந்தை, ஐ மீன் தம்பியோ இல்லை தங்கச்சியோ வந்ததுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட் பார்ன் மேலே வந்து அந்த கேர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். அது ஒரு ஏக்கமாகவே ஒரு பாயிண்டில் வந்து தேக்கி வச்சுருப்பாங்க, அதை வந்து வெளியில் வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. என்னடா அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து கேர் கொடுக்குறாங்களேன்னு அது ஒரு பாயிண்டில் பெரியவங்க ஆனதும் கேட்டிருப்பாங்க. நீங்கள் அவங்கள தானே அப்படி ரொம்ப தாங்க, நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம்தான், அது வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னு அது ஒரு ஏக்கம் வரும், ஒரு பாயிண்ட்டில் அதை வந்து கொட்டிடுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா? சின்ன வயசில் உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம், அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது கிடைக்கும் போது அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது வந்து ஒரு பொருளாக இருக்கலாம் இல்லை இமோஷன்ஸாக இருக்கலாம். யாருமே மேலே பாசம் காமிச்சதே இல்லை, இந்த ஒரு பர்சன் என் மேலே என் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறமா எனக்கு அது கிடைச்சிது அப்படின்னு, வாட் அப்படின்றத நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். 800-8940 இந்த நம்பருக்கு, ஐ ரிப்பீட், 800-8940. அண்ட் இன்ஸ்டாகிராமில் கூட எனக்கு நீங்கள் டிஎம் பண்ணலாம், ஆர்ஜே ப்ரியா ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். ஸோ ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் சில பேருக்கு அதுதான் பெரிய விஷயமே, அதுதான் ரொம்ப பெரிய விஷயமாக வந்து இருக்கும் இல்லையா. பிகாஸ் நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் ஒவ்வொரு இமோஷன்ஸ் வந்து இருக்கும். சில பேர் வந்து பெருசாக எதுவும் கண்டுக்கவே மாட்டாங்க, சில பேர் வந்து சின்ன சின்ன விஷயத்து கூட ரொம்ப இமோஷனல் ஆகிடுவாங்க, அது அவங்க மனசை பொறுத்தது. ஸோ எதையுமே ஜஸ்ட் லைக் தட் நம்ம அப்படி இக்னோர் பண்ணிட்டு போக முடியாதுல்ல, எல்லாரோட ஃபீலிங்ஸுமே நம்ம வேல்யூ பண்ணணும் இல்லை. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, உயிரே படத்துலேருந்து ஸ்ரீனிவாஸ் அண்ட் சுஜாதா அவர்களுடைய வாய்ஸில். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா?
1: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
2: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்பு அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல ஃபேக்டரி தரந்துட்டே போறாரு சார்.
1: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
3: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
1: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
4: இன்னிலிருந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
6: டேய் என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
7: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
8: ALD Properties இன் 4th ஆண்டு

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஸோ நீங்க எத்தனை வருஷமா யுஏல இருக்கீங்க? ஒரு 5 இயர்ஸ், ஒரு 10 இயர்ஸ், இல்ல ஒரு 20-25 இயர்ஸ்? உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும்ல? என்ன ட்ரீம்னா, இங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற காசுல பெருசாக ஏதாவது நம்ம ஊரில் வந்து பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு ஆசையாக இருக்கும். இல்லை வந்து ஒரு வீடு ஒன்று வாங்கணும், ஒரு பெரிய லேண்டு அந்த இடத்துல வந்து வாங்கி காமிக்கிறேன்டா அப்படின்னு நீங்கள் யார்கிட்டையாவது சேலஞ்ச் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே, நாளைக்கும் நாளை கழிச்சும் நடக்க போகிற ஒரு கிராண்ட் ஈவெண்ட்டில் நீங்கள் போய் கலந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ஒரு விதையை நீங்கள் வந்து போட்டு வந்துடலாம். தானாக அது நடக்கும். பிகாஸ் எப்போவுமே இந்த மேனிஃபெஸ்டேஷனில் அது பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒரு ட்ரீம் வந்து நடக்கும். நிறைய பேருக்கு வந்து அது தெரியும். ஸோ சென்னையில் ஃபாஸ்ட் க்ரோயிங் லொக்கேஷன்னாலும் சரி, கோயம்புத்தூராக இருக்கீங்க அப்படின்னா அங்கே ரொம்ப காமனாக பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனாலும் சரி, ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிளேஸை நீங்க தேடி போறதை விட உங்களையே தேடி வருது டாக் டெவலப்பர்ஸ். எஸ், DAC டாக் டெவலப்பர்ஸோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ துபாயில் நடக்க இருக்கு, August 8th and 9th, நாளை மற்றும் மறுநாள். ஸோ 10 AM to 7 PM வரைக்கும் சிட்டி சீசன் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில் வந்து நடக்குது. ஸோ டாக் டீமை நீங்கள் மீட் பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோன்னா அப்படின்னு வாங்க மாட்டோம்ல, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் விசாரிச்சு அதோட ப்ளஸ் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் தென் இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. உங்களுக்கு ரொம்ப கிளியராக டாக் டீம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ மீட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட கனவு சீக்கிரமே வந்து நிறைவேறதுக்கு என்னோட விஷஸ். எனி பாடுறது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அல் ஐன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
3: எனக்கு சக்கரை வியாதி,
4: சுகரா, இது எத்தனை நாளா?
3: கத்தகதி வந்தப்போ
2: மற்றும் வெறும்
5: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
6: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
7: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
6: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
7: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
8: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
9: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
0: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. சின்ன வயசுலேருந்தே நமக்கு நோ சொல்கிறதுக்கு அவ்வளவு ஒரு பயம். எஸ்பெஷலி இந்த சைல்ட்ஹுட் டேஸில் நம்ம ஃபேமிலிஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து இது உனக்கு பிடிக்குமா, இது பண்ணுறியா, இது வேணுமா, இது வேணாமா அப்படின்னு வந்து மேக்ஸிமம் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது இதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும், இதை நீ பண்ணு. எஸ், இந்த என்ன படம் வந்து சந்தோஷ் சுப்ரமணியம்னு நினைக்கிறேன் இல்லையா, அதில் வர மாதிரி அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து பயங்கரம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறனால, ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம குழந்தைய நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்றனால அப்படியே கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பட் நமக்கு இதான் பிடிக்கும், இதான் நான் படிக்கணும், இந்த ஒர்க்குக்கு தான் நான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது வாயை திறந்து நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு மனசு கேட்கவே கேட்காது. எங்கே அப்பா அம்மா கஷ்டப்பட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரே ரீசன்னால் இட்ஸ் ஓகே அப்படின்னு சிரிச்சுட்டு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களோட சந்தோஷம் தான் நம்மளோட சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் சில பேர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு நல்ல தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாமா? எஸ், ஆக்சுவலி அது நல்ல விஷயம். ஸோ இப்போ ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து வீக்கெண்ட் ட்ரிப்பெல்லாம் வந்து போகலாம், ஸ்கூல் ட்ரிப் போகலாம், காலேஜில் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது கூட, அப்போது நம்ம என்ன நினப்போனா, வீட்டோட சிச்சுவேஷன் சரியில்லை, இந்த டைமில் அவங்கக்கிட்ட காசு வேணும்னு நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நோ சொல்லியிருப்பீங்க. ஆனால் அதே நோ பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்ல முடியாது, நான் போயே தான் தீருவேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த அப்ரிங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பட் அட் த சேம் டைம் இப்போது என்னால் போக முடியும், அதே பிளேஸ்க்கு போக முடியும். பட் என்ன, அந்த ஏஜில் மறுபடியும் நல்லா டைம் ட்ராவல் பண்ணி போக முடியாது. பட் அந்த இடத்துக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்டேன்ல, ஓகே இப்போ நம்ம ஃபேமிலியோடு போகலாமே, இல்லை தனியாக வந்து போகலாமே அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. இப்போதுக்கு அங்கே போய் போயிட்டு அப்படின்னு நினைக்கிறத விட, ஜஸ்ட் போய் பார்க்கலாம், நம்ம ஆசைப்பட்டோம் தானே ஒரு பாயிண்ட்டில் அப்படின்னு நீங்கள் உங்களுக்காக சில நேரத்தை ஒதுக்கி தான் ஆகணும், உங்களுக்காக சில விஷயங்களை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சின்ன வயசில் ஏதோ ஒரு பாயிண்டில் உங்கள் மனசு ஓரமாக ஒரு விஷயம் ஏங்கியிருக்கு, அந்த ஒரு ஆசை இருந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் டூ இட், கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் அதை பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அந்த ட்ரிப் மறக்காதீங்க, உங்களோட விஷ்லிஸ்டில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களோட பார்ட்னரோட போங்க, உங்களோட குட்டீஸ் உங்கள் குழந்தைங்களோட வந்து போங்க அப்படின்னு என் சைடில் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், உங்களுக்கு ஒரு சின்ன ரிமைண்டர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
2: Chennai's fast growing location illa Coimbatore la kaama oru family location rendu veno. Ippa Chennai post retirement kaprama Coimbatore.
3: Appo DAC Developers da vadi namo onu pannalam. August 8th and 9th DAC Developers nadathra in house property showcase ku povom. Mattada avanga paathupaanga.
0: Yes, City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 AM to 7 PM DAC Developers nadathra property showcase la kalandukonga. Unga favorite location la property e vaangunga.
4: There is no place like home. There's no home like that.
5: For registrations call 056-357-9474.
6: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டெண்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
9: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
10: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போயிட்டியா?
8: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா சேவ் பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. Anbudan Naan, brought to you by Ayutreat Ayurveda. Prachanai eduvaga irundhalum, adarku ore theervu Ayutreat Ayurveda, DIP matrum Silicon Oasis. Call 058-204-172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், இப்போ பிஸ்னஸ் பண்ணாலே நிறைய பொறுப்புகள்லாம் வந்து இருக்குல்ல. எஸ், அட்டென்ஷன் யூஏ பிஸ்னஸ் ஓனர்ஸ், கார்பரேட் டாக்ஸ் ஃபைல் பண்ண டெட்லைன் ரொம்ப ரொம்ப ரொம்ப கிட்ட வந்துட்டு இருக்கு தானே. ஸோ 2025 ஃபினான்ஷியல் இயரை உங்கள் கம்பெனி ஃபாலோ பண்ண உங்கள் கார்பரேட் டாக்ஸை வந்து ரிட்டர்னுக்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. ஸோ கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ லேட்டாக வந்து ஃபைல் பண்ணும்போது நிறைய எரர்ஸ் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வரும், பெனல்ட்டிஸ் வரும். ஸோ வேட் கன்சல்டன்ட் இஸ் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். வேட் கன்சல்டண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இவங்க வந்து FTA அப்ரூவ்ட் லீடிங் டேக்ஸ் ஏஜென்சி. ஸோ யூஏயில் 9+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. 18,000+ ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுளில் 4.9-star ரேட்டிங்கும் அவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ டிலே பண்ணாதீங்க, பெனல்ட்டிஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக வந்து ஃபைல் பண்ணுங்கள். ஸோ இந்த வேட் கன்சல்டண்ட் நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம், உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கால் ஆர் வாட்ஸ்அப் 0567019408. So I repeat, 0567019408 is VAT consultant. மறந்துடாதீங்க. ஏன் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கிறீங்க?
1: அது ஒண்ணுலடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அது காடுனேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddy.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்க.
0: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
4: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும் city seasons hotel burj man dubai ல august 8th and 9th 10 am to 7 pm dat developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலி எனக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டோரியை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டைமில் நான் என்னை பற்றி உங்ககிட்ட நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேன், போதும் போதுன்ற அளவுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னென்னா, நான் சொன்னேன்ல, இந்த ஃபர்ஸ்ட் பார்னுக்கு வந்து சில ஏக்கம்லாம் இருக்கும்னு. நான் கூட என்னோடய வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ன் தான், உங்களுக்கு தெரியும். ஸோ முதல் குழந்தை அப்படின்றனால நான் ரொம்ப, என்னோடய தம்பி பிறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு ஒரு லிட்டில் பிரின்சஸ் மாதிரி அவ்வளோ நல்லா வந்து பார்த்துக்கிட்டாங்க. பட் தம்பி பிறந்ததுக்கப்புறம் ஃபுல் அட்டென்ஷன் வந்து அவன் மேலேயே மட்டும்தான் இருந்தது. அப்போ ஒரு பாயிண்டில் நான் வந்து அழுதுருக்கேன், நீங்கள் வந்து அவனுக்கு மட்டும்தான் சொல்லம் கொடுக்குறீங்க, எனக்கு வந்து நீங்கள் கொடுக்கவே மாட்டுறீங்க, எனக்கு கொஞ்சம் மாட்டுறீங்க அப்படின்னு வந்து பயங்கரமாக அழுதுருக்கேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் பர்த்டேவே அந்த ஏரியாவே ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கேக் கட் பண்ணி கிராக்கர்ஸ்லாம் போட்டு அந்த ஹோல் ஏரியாக்கே வந்து எங்கள் அப்பா ட்ரீட் வச்சார், பிரியாணி ஐஸ்கிரீம்ஸ் அது அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் யோசிச்சேன், அதை ஒரு திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க, இவன் பிறந்ததை நமக்கு இந்த மாதிரி எனக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு கோவம். ஸோ வந்து நான் அதை கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா கிட்டே நான் கேட்டதே இல்லை. பட் லேட்டர் ஆன் எனக்கு வந்து அந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிச்சே, நம்மளோட தம்பியில் நம்ம ஏன் வந்து அப்படி நினச்சோம், ஸோ நம்ம தானே வந்து ஹாப்பியாக இருந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் வந்து புரிய வந்து, அச்சோ பாவம் இன்னும் போய் நம்ம அப்படி நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒவ்வொரு ஏஜ் ஆக ஆக ஆக இந்த மெச்சூரிட்டி வரும் இல்லை. ஸோ அந்த டைமில் நம்ம பண்ணதை பார்த்து நமக்கே வந்து ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும், சே நம்ம போய் இப்படி நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது வந்து எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு தடவை அவனை பார்க்கும்போது ஏன்டா அவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்த, நீ குட்டி பையனாகவே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு ஏக்கம் வந்து எனக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இல்லை, இந்த சிப்ளிங்ஸ் வந்து வெளியில் வந்து நம்ம எவ்வளோதான் அடித்து முடி பிடிச்சிலாம் சண்டை போட்டாலும் என்ன தான் கர்ஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் மொமெண்ட் வந்து யாராவது அவங்களை ஏதாவது சொல்லிட்டா நம்ம போய் வந்து அடுத்த மொமெண்ட்டே வந்து நிற்போம் இல்லை. அந்த ஒரு பாண்ட் எனக்குமே வந்து மாறவே மாறுது. சொல்லுவாங்கல்ல, தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக தானே சொன்னேன் தெரியல. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கிறது உண்டு. ஸோ சின்ன வயசில் அந்த இன்னர் சைல்டில் நமக்கு மட்டும் இதை பண்ணலையே, நம்மளோட கூட பிறந்தவங்களுக்கு மட்டும் இது எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ நினச்சிருப்போம். பட் இப்போது அதை வந்து புரிஞ்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட உங்களோட சிப்ளிங்கோட இத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்டில் அதை பற்றி நீங்கள் ஓப்பன் அப் பண்ணலாம் உங்கள் மனசில் இருக்கிறத. இந்த மாதிரி நான் நினச்சேன், பட் இப்போது நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போலாம் கூட பிறந்தவங்க கிட்டலாம் பெருசாக யாரும் வந்து பேசுகிறதே இல்லைல்ல, ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்னு. அதனால தான் பேசாமல் இருக்கனால தான் அந்த பாண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் ஆகிடுது. அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு, நம்ம ஏன் பேசணும், அதை உடச்சிட்டு வெளியில் வரலாமே, அடுத்த ஒரு பர்த் நமக்கு வந்து இருக்குமா இல்லையான்லாம் தெரியாது, அகெயின் இவங்க வந்து நம்ம கூட வந்து பிறக்க போகிறாங்களான்னு தெரியாது. ஏன் அந்த சின்ன சின்ன ஈகோ வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம காமிக்கணும்? ஒருவேளை நீங்கள் அவங்க சிப்ளிங் கூடலாம் பேசாமல் இருக்கீங்க, ஏதோ ஒரு வாக்கிய தகராறு, ஒரு ப்ராப்பர்ட்டி இஷ்யூ அப்படின்னா ஜஸ்ட் தூக்கி போட்டுருங்க. இது எனக்கு உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு தோணுச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172.

0: We'll be back after a short commercial break.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அதாவது திடீர்னு யாராவது உங்கள் மேலே ரொம்ப வந்து பாசம் காமிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தோணலாம், இவங்க என்ன நம்ம கிட்ட ஆக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு இல்லையா? டக்கு நம்மளோட மைண்ட் வந்து அப்படி தான் வந்து ஜட்ஜ் பண்ணும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, சில பேருக்கு சின்ன வயசில் என்ன கிடைக்கலையோ அதை மொத்தம் உங்களுக்கு கொடுத்து அவங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றிப்பாங்களாம். அதில் அன்பும் ஒன்று. சில பேர் மேலே ரொம்ப பாசம் காமிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் கிடையாது, சின்ன வயசில் அவங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும், ரொம்ப ஏங்கியிருப்பாங்க அந்த ஒரு விஷயத்த. அதை அப்படியே அள்ளி நிறைய பேருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு மனசு. ஸோ என்ன அப்படின்னா, சைல்ட்ஹுட்டில் மிஸ் ஆன எல்லாமே இப்போது வந்து காம்பன்சேட் பண்ண முடியாது இல்லையா? பாஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் ப்ரெசண்ட்டில் நமக்கு கொஞ்சம் கைண்ட்னஸ் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ அது எப்படி வரும் அப்படின்னா, இப்போது ஹெல்ப் பண்ணுறது மூலமாக சில பேர் வந்து இப்போ என்னால் அதை பண்ண முடியும். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு என்னால் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியல, அது வந்து என்னோடய குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸும் வந்து நினைப்பாங்க தெரியுமா? அவனுக்கு என்னென்ன கிடைக்கலையோ அது எல்லாமே வந்து நான் வந்து என்னோடய பையனுக்கோ என்னோடய பொண்ணுக்கோ கொடுத்து அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன், அதில் வந்து என்னோடய இன்னர் சைல்டோட விஷயத்தை வந்து நான் நிறைவேற்றிப்பேன் அப்படின்லாம் வந்து நினைப்பாங்க. அது பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் ஆக்சுவலி. ஸோ அதில் ஒன்று தான் வந்து ஹெல்ப் பண்ணுறதும் கூட. நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, என்னோடய ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணல. இப்போ நான் சில பேரை வந்து படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சில பேர் வந்து அதை வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. சத்தமே இல்லாமல் அவங்க பண்ணுற விஷயம் யாருக்குமே தெரியவே தெரியாது தெரியுமா? ஸோ ஹாப்பியாக இருக்கணும்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அது நமக்கு பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளை விட நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு பண்ணுறதா இருக்கட்டும், அதில் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் வந்துருக்கு. பிடிச்ச ஃபுட்டை வந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை பிடிச்ச பிளேஸ்க்கு வந்து போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளோட இன்னர் சைல்டை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை உதாசீனப்படுத்தக்கூடாது இல்லையா? அதையும் வந்து நம்ம மொதல் நம்மளை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் நம்மளோட இன்னர் சைல்டையும் நம்ம மதிக்கணும். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு சில விஷயத்தை பண்ணும்போது சீரியஸ்லி அதோட ஹாப்பினஸே தனி. அதை ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அது நமக்கு புரியும். அது எத்தனை பேருக்கு வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ சைல்ட்ஹுட்டில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க இன்றைக்கி வந்து, அதனால தான் இவ்வளோ நம்ம வந்து இன்றைக்கி பேசியிருக்கோம். அதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது, எதுக்கு அப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது, வயசாயிருச்சு இப்போ போய் அதெல்லாம் ஏன் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் என்றைக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் 100 இயர்ஸ் உங்களுக்கு ஆனாலுமே கூட அந்த குட்டி குட்டி ஆசையெல்லாம் இருக்கும்ல, அதை வந்து பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போன் ரிங் ஆச்சா? சாரி, சைலன்ட்ல போட
5: மறந்துட்டேன்.
1: இதை கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
2: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
1: என்ன பத்தி எல்லாமே போட்டு குடுத்துட்டியா? அவ்வளவுதானே நம்ம நட்பு? முடிஞ்சு. இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு. தனியாவே பண்றா
3: ஈவினிங். போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய்.
6: கலைநயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், இவ்வளோ நேரம் நம்ம இன்னர் சைல்ட் பற்றி பேசணும், ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி நடந்திருக்கா? ஏன்னா சில பேர் வந்து கால் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க, ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க, சொன்னால் ஐயோ நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்கிட்ட நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். எனக்கும் அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் பிரியா கிட்டே ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னா இருக்கேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் எஃப்எம்மோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போது எங்கே போனாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு வந்துருங்க. அண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டேவை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: ஐயையய்யா, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய?
1: சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
0: ஓ, யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், காவிரி விவகாரத்தை வைத்து அரசியல் செய்யும் எண்ணம் துளி கூட இல்லை என்று முதலமைச்சர் விஜய் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். கர்நாடகா செல்வதற்கு திட்டமிட்டது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் விஜய் பதிலளித்தார். மேகதாட்டு விவகாரத்தில் நாம் சேர்ந்து கொண்டு வந்த தீர்மானத்தை பிரதமரிடம் நேர்முக கடிதமாக அளித்துள்ளோம் என்றார். மத்திய ஜலசக்தி இணை அமைச்சர் மேகதாட்டு அணை பற்றி முழு விவரங்களை குறிப்பிடவில்லை என தெரிந்தும் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் விவரங்களை குறிப்பிட்டு அடுத்த நாளே பிரதமருக்கு நேர்முக கடிதம் எழுதினோம் என்று கூறினார். எனவே காவிரி நதிநீர் மேகதாட்டு விவகாரத்தில் தமிழக அரசின் உரிமையை நாம் விட்டுத்தரமாட்டோம். காவிரி விவகாரத்தை மிக கவனமாக கையாள வேண்டும். சட்டப்படி இந்த விவகாரத்தை அணுகுவதில் உறுதியாக உள்ளோம் என்றார். இருந்தாலும் ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போம் என நினைத்துதான் பெங்களூரு செல்ல முடிவெடுத்தேன் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். அந்த பயணம் பற்றி யோசித்து கேட்டது நான்தான். நான் கர்நாடகா செல்ல முயற்சித்ததற்கு காரணம், இப்போது பகை நாடுகளே பிரச்சனைகளை பேசி தீர்க்க பார்க்கின்றார்கள். அப்படி இருக்கையில் பக்கத்து மாநிலத்தோடு பேசி பார்த்தால் என்னவென்று இந்த முடிவை எடுத்தேன் என்று பதிலளித்தார். இதில் ஒருவேளை ஏதேனும் அவமானம் நேர்ந்தால் தமிழக மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக இருக்கின்றேன் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். குறுவை சாகுபடிக்கு நிவாரண தொகுப்பு ஏற்கனவே கொடுத்துவிட்டோம். அரசியலை நாங்கள்தான் என சொல்லிக் கொள்பவர்களுக்கு இது எப்படி தெரியாமல் போனது என தெரியவில்லை என்றார். பேப்பர் படித்திருந்தால் இது தெரிந்திருக்கும் என்று திமுகவை அவர் விமர்சித்தார். இதற்கு பதிலளித்த உதயநிதி ஸ்டாலின், குறுவை சிறப்பு தொகுப்பு ஒவ்வொரு ஆண்டும் எல்லா அரசும் அறிவிப்பதுதான், விவசாயிகள் கேட்பது வறட்சி நிவாரணம் என்றார். தினமும் பத்திரிகை படித்தால் மட்டும் போதாது, அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி விவசாயிகளிடம் பேசினாலே தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார். மாநிலங்களுக்கு நியாயமான நிதி பகிர்வு கோரி சட்டமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் கொண்டு வந்த தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மத்திய அரசால் வசூலிக்கப்படும் வரிகளில் இருந்து தமிழகத்துக்கு உரிய நிதி பகிர்வை உறுதி செய்ய வேண்டும். மாநிலங்களின் பொருளாதார பங்களிப்பு, நிதி முயற்சி, நல்லாட்சி திறன் மற்றும் வளர்ச்சி தேவையை உரிய முறையில் அங்கீகரிக்கும் வகையில் மத்திய வரிகளின் பகிர்வு வெளிப்படையான புறநிலையற்ற மற்றும் சமமான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். இந்த தீர்மானத்தை வரவேற்று பேசிய திமுக உறுப்பினர் தங்கம் தென்னரசு, தற்போது மத்திய அரசு மாநிலத்துக்கு வழங்கும் நிதி பகிர்வு 41% உள்ளது என்றார். அதை 50% உயர்த்த வேண்டும் என தீர்மானத்தில் திருத்தம் கொண்டுவர வேண்டும். இந்த திருத்தங்களுடன் தீர்மானத்தை திமுக வரவேற்கின்றது என்றார். தொகுதி மறுசீரமைப்பு காரணமாக தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவ உரிமை பாதிக்கப்படக்கூடாது என்று திமுக தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் உரிமையை பறிக்கும் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை எதிர்ப்பதுதான் திமுகவின் முதற் பணி என்று அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்திருக்கும் எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிப்பதில் தயக்கமில்லை என்றும் திமுக தெரிவித்துள்ளது. மேகதாது விவகாரத்தில் மடை மாற்றும் டேக் டைவர்ஷன் அரசியலை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. இன்றைய சூழலில் காவிரி உரிமையை மீட்பதும் மேகதாது அணையை தடுப்பதும் மிக மிக முக்கியம் என்று திமுக தெரிவித்துள்ளது. மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் பாதித்தால் அதை தடுக்கும் முன்னணி படையாக திமுக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புது கூட்டாளியான காங்கிரசின் மனம் புண்படும் என்பதால் மேகதாது விவகாரத்தில் தவிக அரசு கள்ள மௌனம் சாதிப்பதாக திமுக தெரிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா மாநிலங்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மக்களவை இன்று காலை 11 மணிக்கு கூடியதும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் கடந்த ஜூலை 20ஆம் தேதி டெல்லியில் நடத்திய பேரணியின் போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலுக்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா பதிலளிக்க வலியுறுத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். அவர்களை சமாதானப்படுத்த சபாநாயகர் ஓம் பிர்லா தொடர்ந்தும் முயன்ற நிலையில் அமளி நீடித்ததால் அவை பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அவை மீண்டும் கூடியதும் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர் ஜிதன் ராம் மஞ்சி மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார். மசோதா குரல் வாக்கெடுப்பில் நிறைவேற்றப்பட்டதாக அவையை நடத்திய திலீப் சைக்கியா அறிவித்தார். வெளிநாட்டு நிதி ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவுக்கு அமெரிக்க எம்பி ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் இது எங்கள் உள்நாட்டு விவகாரம் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் பதிலளித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், FCRA குறித்த கருத்துக்களை நாங்கள் கவனித்தோம், இந்தியாவுக்கான சட்டங்களை இந்தியா இயற்றுவது என்பது அதன் உள்நாட்டு விவகாரம், நாட்டின் நாடாளுமன்றமே இது குறித்த முடிவுகளை எடுக்கின்றது. மேலும் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் வெளிநாட்டு பண பரிமாற்றத்தை முறைப்படுத்துகின்றன என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் என்று தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: போதைப்பொருள் குற்றங்களுக்கு மேல் நீதிமன்றத்தின் மூலம் பிணை பெறுவதற்கான வாய்ப்பு மீண்டும் வழங்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன் நாளியக்கார தெரிவித்தார். பல சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட சம்பவங்கள் குறித்து விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டு உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். போதைப்பொருளின் நிகர எடை 10 கிராமுக்கு மேல் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மூலம் பிணை பெறுவதில் தாமதம் ஏற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சிறைச்சாலையில் உள்ள கைதிகளின் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு செய்தியை தெரிவிக்க வேண்டியுள்ளது. கடந்த 1 வருடமாக சிறைச்சாலை நிலைமைகளை அவதானித்ததில் அரசு பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் தாமதமாகுவதால் பிணை பெற முடிவதில்லை என்பதை கைதிகளின் முதன்மை குற்றச்சாட்டாக இருந்தது என்று அவர் கூறினார். தற்போதைய சூழலில் சில சூழ்ச்சிக்காரர்கள் சிறையில் உள்ளவர்களை தூண்டிவிட்டு அமைதியின்மையை ஏற்படுத்துகின்றார்கள். உங்கள் பிரச்சினைகள் தீர்க்கப்படும், எனவே பொறுமையுடன் செயற்படுங்கள் என்று அவர் மேலும் தெரிவித்தார். சிறைச்சாலையில் போதிய வசதிகள் இன்மையினால் அதிக நெருக்கடி நிலவுகின்றது. அந்த வசதிகளை வழங்கவும் நெருக்கடியை குறைக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்தார். நபிகள் நாயகம் சல் பிறந்த நாளை முன்னிட்டு August 28 பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரக ஊழியர்களுக்கு 3 நாட்கள் தொடர் வார இறுதி விடுமுறை உறுதியாகியுள்ளது. முன்னதாக எதிர்பார்க்கப்பட்ட திகதியை விட விடுமுறை வேறு நாளில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஊழியர்களுக்கு கிடைக்கும் 3 நாள் நீண்ட வார இறுதி விடுமுறையில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த நீண்ட விடுமுறை பள்ளிகளின் கோடை விடுமுறையின் இறுதி வாரத்தில் வருவதால் குடும்பத்துடன் சுற்றுலா செல்லவும் புதிய கல்வியாண்டுக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் ஏதுவாக இருக்கும். 2026-27 கல்வியாண்டு August 31 தொடங்க உள்ள நிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு பள்ளிகள் திறப்பதற்கு முன் கூடுதலாக ஓய்வெடுக்க இந்த நீண்ட வார இறுதி வாய்ப்பாக அமையும். ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோர் தொலைபேசியில் கலந்துரையாடினர். இரு நாடுகளுக்கும் இடையிலான மூலோபாய கூட்டுறவு மற்றும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். பரஸ்பர நலன்களை கருத்தில் கொண்டு ஐக்கிய அரபு அமீரகம் ரஷ்யா இடையேயான ஒத்துழைப்பை தொடர்ந்தும் மேம்படுத்த இருதரப்பும் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தின. மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் தற்போதைய நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அனைத்து நாடுகள் மற்றும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பிராந்தியத்தில் பாதுகாப்பு நிலைத்தன்மை மற்றும் அமைதியை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது.
1: உலகச் செய்திகள்.
3: சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் தலைவர்கள் மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த ஒப்பந்தத்தின்படி 3 நாடுகளில் ஏதேனும் 1 நாட்டின் மீது ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டால் அது 3 நாடுகளின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்படும். மேலும் இந்த ஒப்பந்தம் கூட்டு பாதுகாப்பு, பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை வலுப்படுத்துவதோடு 3 நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பையும் மேலும் மேம்படுத்தும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் முழுமையாக தற்காப்பு நோக்கத்துக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது என்று துருக்கி அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் எந்த நாட்டுக்கும் எதிரானது அல்ல என்றும், பாதுகாப்பு தொடர்பான பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவை வலுப்படுத்துவதே இதன் நோக்கம் என்றும் விளக்கம் அளித்தார். மேலும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அல்லது அவசரகால சூழ்நிலைகளில் ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள நாடுகள் ஒன்றுக்கொன்று தேவையான பாதுகாப்பு உதவிகளை வழங்க உறுதியளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கான கட்டமைப்பு ரீதியிலான முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் செய்தி தொடர்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹசன் கஷ்காவி இதனை தெரிவித்தார். ஓமனுடன் மேற்கொள்ளப்பட உள்ள புரிந்துணர்வின் பொதுவான கட்டமைப்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இறுதி ஆவணமும் அதன் முழுமையான விவரங்களும் விரைவில் வெளியிடப்படும் என்று கூறினார். உலகின் முக்கியமான கடல் போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணை வழியாக வளைகுடா நாடுகளில் இருந்து பெருமளவு எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து நடைபெறுகிறது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான ஈரான் ஓமன் இடையேயான இந்த புரிந்துணர்வு பிராந்திய பாதுகாப்பு மற்றும் கடல் போக்குவரத்து விவகாரங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: நமீபியா இந்த மாத இறுதியில் T20 சர்வதேச முத்தரப்பு தொடரை நடத்தவுள்ளது. இதில் நமீபியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாப்வே ஆகிய நாடுகள் பங்கேற்கின்றன. இம்மூன்று நாடுகளுக்கும் இடையேயான கிரிக்கெட் ஒத்துழைப்பை அதிகரிக்கும் வகையில் இந்த போட்டித் தொடர் நடத்தப்பட உள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஆடவர் ஒருநாள் உலகக்கோப்பையை நடத்தவுள்ள இந்த மூன்று நாடுகளும் கிரிக்கெட் தொடர்பான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. T20 முத்தரப்பு தொடருக்கு பிறகு தென்னாப்பிரிக்க அணி நமீபியாவில் தங்கி 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் விளையாட உள்ளது. இது தென்னாப்பிரிக்கா மற்றும் நமீபியா அணிகளிடையே நடைபெறும் முதல் ஒருநாள் சர்வதேச தொடர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: 89.4 89.4 Tamil FM. Tamil FM. Namma radio, namma music.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: அப்படி ஏறிச்சுடா வரீங்களா சம்சாங்க வானவா சரி போ பாரா சாமி பாடு
1: பாட்டு அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
4: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா.

0: से कैसे बुलाया तुमने?
1: Rolex. Rolex.
2: Sir. Yes sir.
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: Confirm the suspect was last seen driving west on.
5: I see him. We got him. Requesting all available units.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாய் தானாச்சா? 89.4.
1: Okay, once again.

இருக்கீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா. மச்சி யார் ஹீரோயின்? ஹீரோயினா? ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி, ஹீரோயின்லாம் வேணாம். செக் 1 2 3.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
5: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா?
4: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.